أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: நீங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
2: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பெறக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை
1: சதகல்லாஹுல்லாலியம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்து சேர்த்துச்சு. மையத்தக்கில்லாக எஜல்லஹு மஹரஜா வெர்ஜுக்கு மின் ஹைசுலா யஹ்தசிப். யார் தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்குறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாவுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் தோட்ட காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலை சலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இல்லுக்கு. அன்னாலக்கியாதா, இங்க மரம் இல்ல, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலக்கியாதா காலத்துவமின் இந்தில்லா அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு. அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குர்ஆன் மரியம் அலை சலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு, அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சார். ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலையும் ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா, இது அல்லாடப்புறத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏண்ட மகளையும் அந்த மரியம் அலை சலாத்த போல அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டாங்க. என்ற மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹால ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூமுக்கு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க அல்லாஹால கனியை கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, ஹுபைப் ரழியல்லாஹுவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹால திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லா தாலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாம அல்லா தாலா கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டுல கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டுல இருந்துச்சு. மிஸ்கின் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்ட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தான் இருக்குது, இல்ல கொண்டு வர சொல்லுங்க, கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோடனே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறாரு, எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாட பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்க்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதை கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இதை பல சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்குக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, எதுவும் கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலை, என்ன கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என்ன காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹான் அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மய்யிதன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்ட பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 ஆக பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார், ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார். என்ன அவருடைய நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்பேன், அல்லாஹ் கிட்ட, அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், இவருக்கு கொடுக்கிறேன்ன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்ன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமர் புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமர்கள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதில் அல்லாட பாதையில் போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குல நபிகிட்ட வந்து சொன்னாங்க, யாரும் நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நான் நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன், அபிக்கிரன்னு செய்யுமன் யாரும் முடிச்சா, கண்ணிய பெண்ண முடிச்சியா, விதவைய முடிச்சியா? யாரும் விதவையை தான் முடிச்சேன், அல்ல அபிக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுன்னு சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமர்கள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி, ஏண்ட அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் அரசுல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்குற நேரம் உன்னத்தரை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனி அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களா? தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபர தோண்டினா பல பல மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்தான். இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படி குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளின் கடனையும் அல்லாஹ் தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான்? காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபப கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான்னு தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபு பக்கர் ரலியல்லாஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல, பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்க செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு? ஒரு 10 பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும் அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது. அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து, நபியுடைய சுன்னாக்களை பேணி, அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்னது? தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது, அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள், நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான், அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிட நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தமல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனயீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர் வருகிறார்கள். ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே இரண்டு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது இரண்டு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது, குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0794-777-1616-0. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தின் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanuli.com. அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா
1: இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۗ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. أَمَّا بَعْدُ، إِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها، لا نسألك رزقا نحن نرزقك، والعاقبة للتقوى. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم لا سهل الا ما جعلته سهلا، وانت تجعل الحزن اذا شئت سهلا. اللهم آت نفسي تقواها وزكها، انت خير من زكاها، انت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث، اصلح شاني ولا تكلنا نفسي طرفة عين. يلا بقولهم الله وكوريتا غتماغا அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபின் தப தாபின் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மி மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் மோதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹலக பிஸ் ஸலாதி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை, லா நஸ்அலுக ரிஸ்கா, நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான் முடிவான நன்மை, முடிவான நன்மை யாருக்கு, இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்தை பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகையை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது இந்த பள்ளியை தவிர.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை,

0: இயற்கையில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: உதவி வரணும், எப்படி வரும் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம, அந்த நம்ருது மன்னன், சாரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அந்த அநியாயக்கார மன்னன் எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறாக நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கையை கொண்டு போகிறான், ஆனால் அவங்கள தொட முடியல. அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்கிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிட கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டுல என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிட கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்லா என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள் இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம், பாருங்க இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றா? உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா? தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷிர் ஸாபிரி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு, ஒரு ரிவாயத்தில் வருது 3 ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு

0: வாய்ந்தவர் ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்கிறாங்க. குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, ஆமா இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹும் தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. சலுகை கிடையாதுன்னா இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது. தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்கள். இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள். அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அடாவோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படிதானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது. 28 அத்தனை வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? அத்தனை வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாம இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன். தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன, சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் கூறினார்கள். ஒரு காஃபிர் இறை மறுப்பாளர் ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம்? தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன், அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள்? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது? நம்மள மாதிரியா? டைல்ஸ், மார்பல்ஸ், பாய போட்டு ஃபேன போட்டு இருந்ததா? தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி? அல்லாஹு தஆலா ஹதீஸ் இப்படிதான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலயோ அதே போல வீடு கட்டப்படும். ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹோட வீட எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக, நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத் அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார். அவர்களுக்கு பிரச்சனையா? அவர்களுக்கு துக்கமா? அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக. அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ் இந்த ஹதீஸ், தொழுவக்கூடியவன் முஸ்லிம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு? நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் ஆர்த்தவமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை மூணு நாள் சிறப்புடிங்க. அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலை, யாரா இருந்தாலும் இதைதான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட? சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன? வக்தி சலாத்தி, அதற்கு கூறிய நேரத்தில் தொழுகிறது. நம்ம ஃபஜர தொழுதிருப்போம், என்ன நம்ம ஃபஜர எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுகிறது, ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுகுமோ அது ஃபஜர் தொழுக. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா? அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனாவில் சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள்? எப்பொழுது சபித்தார்கள்? அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது, போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹ் அக்பர். அசரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசம் ஆயிட்டான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர் ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மகரிப் வக்து முடிஞ்சு, நான் கதா செஞ்சிட்டேன், கதாவை தொழுது இந்த காஃபிர்கள் பண்ணதுனால. தைரியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ்வு தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னாங்க. நெருப்பால நிறைக்கட்டும், ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால், தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க்கு. தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது, என்னது சொன்னாங்க, தொழுகை விடுறது குஃபுர்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திர கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம், நமக்கு என்னென்ன கவலை, அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றாங்க, வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகையில் நிலைநாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தரைக்கு நன்றி செலுத்துவது, மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள். தொழுகை நிலைநாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுகாமல், குசு குசு இல்லாமல் தொழுகாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள். நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீண் அடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்போ கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க, அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், தெரியும் அவங்களுக்கு, அவனோட ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க போய் செக் பண்ணுங்க 3 வருஷம் முன்னாடி, முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்ப பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வசப்பி தக்தாமக்கும், இப்படி தானே வருது, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவி எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தௌஹீதில் உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள், இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின், எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில் எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இரையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம தொழுகிறோம். அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. அல்லாஹ்வுக்கு பயப்படுவது, நம்ம அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா? ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூலி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குஷு குசு அப்படின்னு சொல்லி அலிபின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா? நம்மளோட தொழுகையில் இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில் நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது, திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறாது, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம மாறும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்க தான் இருக்கும் இபாத செய்து பெருமை? கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள், அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு, என்ன முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய வேற யாரும் பயப்படக்கூடிய, பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரர். அந்த பெருமையாக இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா கிட்டே நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுகை, எனது குடும்பத்தாரை, எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு. இப்போ தொழுவை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனை அங்கீகரித்துக்கொள் யா அல்லாஹ். இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும்ம ஆயினி அலா அதிக்ரிகா வஷுக்ரிகா ஹுஸ்னி இபாதத்துக்கு. தொழுகையே இபாதத்து தாங்க. நமக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா சுஜூது செய்ய, அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளையிட்டான், அவன் சுஜூது செய்யலை. இப்னு ஆதம் யார், நம்ம நம்ம சுஜூதுக்கு போனா ஷைத்தான் அழுகுறானா, தலையில் அடிச்சு அடிச்சு அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனால் நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு? சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கு. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதிடக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஓர் படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
4: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும், என்னென்ன பகுதியில் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாஅல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படி என்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும், அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு, அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை, அந்த நாட்டுடைய வளமை, இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை, அதை இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான், பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பிள்ளை இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளம் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழ் உலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும்தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும், இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க, அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியிலே தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும் தாக்கமாக, இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது, இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டு இல்லை. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலைக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்ன அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமே இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளக்கூடிய ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சோ, அதே போல் இதாக பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கத்தை பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்தி இதனை இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதவுடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்தேன்னு வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த இடத்துல சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, இந்த மருதாணி மாதிரி மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக இந்த மருதோணி சாப்பாடு எப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்க ரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜ்ரபி மஹரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்க ரீதியாக என்ன செய்யலாது எந்த தடையும் செய்யலாது பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும். தாராளமாக என்ன செய்யலாம், யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கறதே அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்வதற்கு ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான். அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களோ மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கோ உட்படாமல் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசிலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இருக்குது அலங்காரம், அந்த ஆடை அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது அந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்களே அல்லாவின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறேன் அப்படின்னா பெண்களுடைய அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதாவது யுர்ஹீன ஷிப்ரன் ஒரு சான் அவர்கள் இழுத்துக்கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க இதன் தன்கஷிஃபு அக்தாமுன் அப்படின்னா அவனுடைய பாதங்கள் விளங்குமேனாங்க அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திரான் ஒரு மூலம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும் வலா எசிதின அலைஹா அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம்னாங்க சொல்லலாம். அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம்னு ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கலாம். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் மிக பின்னாலிப்பேன் இல்லைங்கிட்டா அது ஒரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இருக்கீங்க இவர் பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு. கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ள பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வா இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகள்லாம் இருக்குது, அது அப்படி எங்களோட சமுதாயத்துக்குள்ள தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காக இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தமல்ல. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டோன்றல்ல, வீண் வீரத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு அப்படி அப்படி அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும் மாறிக்கண்டே வரும். வசதி வர வர மாறிக்கண்டே வர எந்த அளவுக்குண்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமாட்டு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த அந்த காலத்தில் நம்ம இப்படித்தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறது எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள ஆண்கள் ஆண்களுக்குள்ள அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாமென்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அன்ஹா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த சகோதரிடமிருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னதுக்கு, அது மாதிரி காட்டுறது தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும்னு பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது ரெண்டுமே உண்டாகிக்கிறதுல அவன் பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மூட்டில் போட்டியா, ரெண்டும் ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ளலாம். எடுத்து இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போனேன், வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவள் வந்து அடிமை பெண், சரியா, அடிமை பெண்ணாக இருக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்கிறான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபஇன்னஹா துஸ்ஹா அன் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான். யார் அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி இவனை பார்வை, லோ கிளாஸ் மாதிரி, அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். வக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கட காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானே, ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருஹு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோம் அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூல்லாங்கட காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள், திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முந்தானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக அப்படின்னு சொன்னால், ரசூல்லாங்கட காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உட்பட்டக்கூடிய மணப்பெண்ணுக்கு உட்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க, அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க, வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம், பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த மாதிரி என்ன இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அது அஞ்சு திருகத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், ஒரு திருகத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த திருகத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தனக்கு கீழுள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமாக்கான திம்ராத்துன் துகையனுபில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளைக்கு கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்து இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். மூணாவது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படி என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி. அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபூதாவூதில் 3903 இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லிதுஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது, அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராத் சவுண்ட் கேட்டுட்டு. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னியல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய், சரியா? அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ள அந்த இது சொல்கிறேன்னு கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த ஒரு அந்த உணவை என்ன செய்கிறாங்கன்னா அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே, இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர், சரியா? இது ரெண்டு, அது அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறது என்று சாப்பிட வச்சாங்க. ஃபர் சமின் துக் அலைஹி கஹசனிசமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷாரெலாம் சொல்கிறான். மணப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான் தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முகமது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது. அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசு தல்பான் இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதி சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்டதையாக நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க, அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லோரும் பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷாவனா, கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா உம்மு ரூமான் நினைக்கிறாங்க. சரியா, இது வந்து இன்னொரு துறை, அதை நம்ம பேச விரும்பலான்னா சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும் எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூல் உள் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுதூல் இல்ம்டா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி, இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹிஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷாரெலாம் சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷாரெலாம் சொல்கிறாங்க, தசவ்வஜனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின்து சித்தி சினீன், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள், அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃபகதிம்னல் மதீனத்தை மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம், ஃபனசல் நாஃபி பனில் ஹாரித் இப்னு ஹஸ்ரஜ், ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம், வந்து இறங்கினோம். ஃபஇக்து ஃபத்தமர்ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளிக்கு பக்கத்தில், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர்ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதியின ஆரம்பத்தில், ஏன்னா முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னால் என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. அத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துலே வந்தாங்க, இந்த ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்று செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்ற நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மை சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத்பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது, வயசு நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உக்கஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கன்னு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில் வ இன்னில உன்ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அந்த வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்ன எப்படி என்ன செஞ்சாங்க வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம்மி மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃபோ மசஹத் பிஹி வஜிஹி வராசி, என்னை தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது ஹலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான், பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலில் வச்சு தான் என்ன முகம் கழுவு பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சது கழுவு பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க அல ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஐஸ்வர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர், இந்த தாயிரன்றது சகுணம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லதே என்ன செய்யட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்தினி இலகின், என்ன தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மணப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃப அஸ்லஹ்ன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு மணப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு இப்படி என்ன செஞ்சது திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு ஆயிஷா சொல்லுவாங்களே நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் என் தந்தையும் தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது. அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபுக்கரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது, ஒரு அதாவது திடுக்கிடச்சது. அஸ்லமத்னி இலைஹி வான யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லா ஒன்ஹா, அப்புறம் உம்மு குர்சூம் ரதி அல்லா ஒன்ஹா, அதே போல் சல்மா பின் தூ உமேஸ், அஸ்மா பின் தூமேஸ்ல சகோதரி சல்மா பின் தூமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்ட இல்லை, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம் அந்த அதாவது பாலிய வய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை. அதாவது அலி ரலி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறது என்ன செய்யறதில்ல விரும்புறதில்ல, மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்ல. 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேர் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும் பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது, அந்த இது நடந்தது. இது சுண்ணத்தெல்லாம் இல்லை, அதே புரிஞ்சுக்கணும், இது சுண்ணத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து எனத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த இதே உஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்மு ரூமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது, அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏன்னா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்குறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை, அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மணப்பெண்ணை மனசா அல்லது மினசா, அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ் இதுக்கு சொல்லுவாங்க சரியா. ஃபலம்மா நுஸ்ஸத் என்ற வார்த்தை வருது, அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம், ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான், ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா இடத்துக்கான எந்த ஒரு தனியான தலீலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தலீல் எதுவும் என்ன செய்யலை கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து எடுத்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935வது இலக்கம் அஸ்மா பின்து அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான், ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடிச்சு வச்சுட்டேன். பாருங்க, அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடிச்சு வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா சாபா ஷக்குவா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபத்தமர்ற கரசுவா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு. தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சுட்டு, அவனுடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமாக, வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலுர் அசஹா, ஒட்டுமுடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலுல்லாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின்ன பாருங்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹத்து இப்னதி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான், இவர் தான் வலி என்று எடுத்துடக்கூடாது, என் மகளை நான் முடித்து வச்சிருக்கேன், அது வளமையாக அந்த திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான். இப்போல்லாம் சொல்கிறது முடிச்சு கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃபா அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்ப ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்த வல் முஸ்தௌசிலா, ஒட்டு முடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணுமென்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம், ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை

இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு ஒரு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படி என்று நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்திலே உங்களுக்கு என்ன செய்யும், அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய், மூக்கு என்ற அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்தின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கினர்த்த அறிந்து கொள்வதற்காகன்றது, காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்களும் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம் நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பெயர்லிக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்த ஒரே இடம் எது

0: சொன்னால் அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும் அதுக்கு உதவும் என்றதுனால அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன அதாவது தடை செய்யப்பட்டது. பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பு இருந்தாலும் அது ஆண்கள் என்ன செஞ்சிடணும் அந்த ஆடைகளையும் அந்த விரிப்புகளையும் தவிர்த்துக்கொள்ளணும். பெண்கள் என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதகபினரும் என்ன செய்யலாம் பெண்கள் பயன்படுத்தலாம் என்று அதிலேயும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதகபினரும் என்ன அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன அதாவது பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள். புகாரியில் 2614 இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க அலிர்லாம் சொல்கிறாங்க எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். ரசூலுல்லாஹோட முகத்தில் கோவத்தை பார்த்தேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன் கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க இன்னி லம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலை நான் இதை அனுப்பவில்லை. இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகா ஹுமுரம் பைனன் நிசா. இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும் விளங்கிட்டா. ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா ஃபவாத்திம் என்ன ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காக தான் அனுப்பினேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம் அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது பட்டு விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள் அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம் விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால் அதாவது மொத்தமாகவே ஹதீஸ்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க. வளமே அன்றாடம் தின்னுட்டு இருக்கிற பிஸ்மில்லா சொல்ல பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க. எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க மறந்துடுவாங்க. வலதால் போடணுன்றது மறந்துடுவாங்க. என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும் அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃபரத்தில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃபரத்தில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் அப்துல்லா அறிவிக்கிறார் அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா அஹ்ரஜத் இளைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிச அலைஹா லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க அஸ்மா ரதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது அது மடிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு பக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா. ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள் அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க வைத்திருக்கிறார்கள்ன்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும், வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா, அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தைச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன ஆடம்பரம் வீண்விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பிறநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ் தைச்சிக்கிறா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண்விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமா இருந்தால் அது ஹராமாகிடும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏன்னா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் எஹ்லால் பில் அதபண்டி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்லை, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்கிறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருங்க, எந்த நிமிஷம் என்ன செய்கிறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை கையாள்வது நல்லது. அதே போல் அதை ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சூழல் என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெரும்பாலும் செருப்பை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது, சைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம். அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நஅலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதாவது நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க நடங்க, அல்லது லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் நான் மூணு விஷயம் போய் நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு, ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக வீண் விரயம், அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக. மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்த சிகை அலங்காரம் மணங்கிட்டா முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலையும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ஊசுஹுன்ன அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவருடைய தலைகள் நான் ரெண்டு சின்ஃபானி மின் உம்மத்து என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தில் நான் இன்னும் காணலை, அதில் நிசா உன் காசியாத்துன் ஆரியாத் அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ஊசு உண்ண கஸ்னிமத்தில் முக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்யுது பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிடுறது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யும்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்யும் விளங்க, அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா, இருக்கிற முடியை இதை மேலால் இப்படி கட்டினா, இந்த பக்கமல்ல, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால் சில அறிஞர்கள் அதை ஹராமன்றாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடிய கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்குது அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டுமுடி வச்சு ஒட்டுமுடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடி எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்கு தானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம், தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு. ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கு. அடுத்த அலங்கார உணர்வு அதில் என்ன, அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மையோட அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம், அதில் வரலாம்ன்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன, அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம, அதாவது இந்த ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதே ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல. ரைட். ஏன்டா அதே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கு, அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டு முடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முரபாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல, அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம் இதில் என்னன்னு சொன்னால், ஆண் ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம், மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம், இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாத அளவு, இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாடுறது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி ஷோட்டாக முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்க என்ன செய்கிறாங்க, முடியை கட்டிட்டு அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழையல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழையல்ல, நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதும் தான் என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண், அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலான்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்கு என்ன முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸனை செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமில்லை, சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க, அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிருக்காங்கிட்டா அது இதாக போய் தரப்போ இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரமத்துக்கானு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு பெண் வந்து முடிய ஷோர்ட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோர்ட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடிய ஷோர்ட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் இடத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடிய ஷோர்ட் பண்ண விரும்புவாங்க. ஆனால் அந்த முடிய ஷோர்ட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயத்தை பார்த்துருணும். இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோர்ட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்குது நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோர்ட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும். எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சிக்கு வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோர்ட் பண்ணிக்கிறது ஒரு தவறில்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க. ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா, இந்தா செய்யாமிக்கிறேன் நல்லது, என்னமா இப்படி ஒரு நீங்கள் முடிய வெட்டிக்கிறீங்களே ஷோர்ட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமா தான் என்ன செய்யணும் அக்கீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அது வளர்த்துட்டு போகிறதுனே நல்லது, இல்லை எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க அனுமதி அது அவங்களோட விருப்பம் உண்டு விட்டுருவாங்கண்டா, அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும் செலுத்தினா ஆணும் கவனிச்சுக்கணும் இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு, இல்லைண்டா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும் அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும் அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியை அதில் பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லீம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.

0: விரைவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்தில் நாம் சிரியா உள்ளிட்ட பல வெளிநாடுகளையும் உள்நாடுகளையும் அவதானித்து பார்க்கின்ற போது முஸ்லீம்களுக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால், அது எந்த நாடாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சவுதி அரேபியாவாக இருந்தாலும், குவைத்தாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. பங்களாதேஷை எடுக்கலாம். அதிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதுகாப்போடு இருக்கின்றார்கள், சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மத சடங்குகளை சம்பிரதாயங்களை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சகல தேவைகளையும் அந்த நாடு செய்து கொடுக்கின்றது. ஆனால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்தால், பர்மா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால், நசுக்கப்படுவதும் அவர்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவதும், ஃபர்தா போட்டு ஹபாயா போட்டக்கூடிய பெண்கள் வீதியிலே வைத்து அதை கலட்டி அவர்கள் அடிக்கப்படுவது, தாடி வைத்தவர்கள் நச்சரிக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியே முஸ்லீம்கள் எவ்வளவு அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சமாதானத்துக்கு சொந்தக்காரர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வைத்துக்கொண்டு பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய வரலாறை இந்தியாவிலே நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இத்தனைக்கும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் என்ன காரணம்? முஸ்லீம்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், முஸ்லீம்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்பதனால்தான். அடுத்து நம்முடைய நாட்டிலே மன்னர்கள் வாழ்ந்த இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் குளங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியலாம். நீர்த்தேக்கங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள். கண்டி போன்ற இடம், அனுராதபுரம், புலனறுவை, இது மாதிரியான இந்த மன்னர்கள் வாழ்ந்த இடங்களில் குளங்கள் கட்டப்பட்டிருக்கும். நீர் வளம்தான் மனிதனுடைய பெரும் பலமாக கருதப்பட்டிருந்தது. அதனால்தான் மன்னர்கள் குளங்களை வெட்டினார்கள். நதிகளும் குளங்களும் நீரும் எங்கிருக்கிறதோ அங்குதான் மக்கள் குவிந்து தன்னுடைய குடியிருப்பை அமைத்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், நீர் உள்ள இடம்தான் மனிதன் வாழக்கூடிய தகுமான இடமாக இருந்தது. அதனால்தான் நதிக்கரை நாகரீகங்கள் வளர்ந்தது. சிந்து நதிக்கரை நாகரீகம், அதே மாதிரியாக நதிக்கரை நாகரீகம் என்ற பெயரிலே வந்ததெல்லாம் அந்த நதிக்கரையிலே மக்கள் வாழ்ந்ததனால். இந்த எந்த நதிக்கரை எடுத்தாலும், இலங்கையில் வெட்டப்பட்ட பெரிய குளங்களை எடுத்தாலும், அதன் ஓரங்களில் குடியிருப்புகள் முஸ்லீம்களுக்காக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இலங்கையிலுடைய குளங்களை எடுத்து பார்த்தால், இலங்கை வரலாற்றிலே அந்த குளக்கட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்களாக இருந்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த குளங்களின் அணைக்கட்டுகள் தகர்க்கப்பட்டால் அன்றைய மன்னன் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அதனால் நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததனால் முஸ்லீம்கள் அங்கு அமர்த்தப்பட்டார்கள். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு நம்பிக்கை, இவ்வளவுக்கு அமைதி, சமாதானம் கொண்டவர்கள் தான் இந்த முஸ்லீம்கள். இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி என்ற அர்த்தத்திலே இருக்கின்றது. அதனால் உலக வரலாற்றிலேயே முஸ்லீம்கள் சாந்திக்கு பங்கம் விளைத்ததாக, அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக, சமாதானத்தை உடைத்ததாக எந்த ஒரு வரலாறும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஊடகங்கள், இந்த வேஷத்தனமான ஊடகங்கள் இஸ்லாத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கேயோ ஒரு இஸ்லாமியன் தவறாக நடந்து கொண்டால் அல்லது தவறாக உருவாக்கப்பட்டால் அதனை வைத்து மதத்தோடு சாடி ஒரு தீவிரவாதம் பேசப்பட்டு மக்களுக்கு முஸ்லீம்களை
0: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அகிம்சை போராட்டங்கள் தான் செய்திருக்கின்றார்களே தவிர ஆயுதங்கள் ஏந்தவில்லை. இன்னொரு தீவிரவாதத்தை, இன்னொரு பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உருவாக்கவில்லை. இந்து மதத்திலே இருந்து உருவான இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் 30 வருடங்கள் ஆயுதங்கள் தூக்கினார்கள். 100,000 மேற்பட்ட உயிர்கள் இந்த இலங்கையில் பலியானது. இந்த எந்த ஒரு வேலையும் இஸ்லாமிய மக்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா ஆல இம்ரான் 186 வசனத்திலே அல்லாஹக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறான், லதுபுலவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். வலதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப் மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும், ஒமினல்லதீன அஷ்ரகு, உங்களுக்கு இணை வைப்பாளர்களிலிருந்தும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும், அதன் கெசீரா, அதிகமான வேதனையை நீங்கள் நிச்சயமாக செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும் நீங்கள் கடுமையான வேதனையை செவிமடுப்பீர்கள், அதிகமான வேதனையை செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு புதிதானதல்ல. வரலாற்று நெடுகிலும் அவ்வப்போது இஸ்லாத்தின் எதிரிகளால், இணை வைப்பாளர்களால், யூத கிறிஸ்தவர்களால் அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு இழப்புகளிலும் லட்சக்கணக்கான மக்களை இழந்தாலும் யாரும் அதற்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது நாம் அனைத்து பாக்கியங்களையும் இழந்து விட்டோம் என்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படவில்லை. நாம் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்துக்கும், நாம் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நாம் அழுத ஒவ்வொரு அழுகைக்கும், மனது நொந்து போய் உட்கார்ந்து போன ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மறுமையில் கூலி கொடுக்கப்படுவோம் என்பதில் நாங்கள் மாற்று கருத்துள்ளவர்களாகவே இல்லை. தாத்தாரிகளுடைய படையெடுப்பு லட்சக்கணக்கான முஸ்லிம்களை பிணமாக்கியது. நைல் நதியை கடப்பதற்காக, தஜிலா நதியை கடப்பதற்காக முஸ்லிம்கள் எழுதிய நூலகங்களின் புத்தகங்கள் கொட்டப்பட்டு அதன் மீது கடந்து போனதாகவும், அந்த நதி கருப்பு சாயலில் ஓடியதாகவும், மக்களினுடைய ஜனாசாக்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் அது அழுகிப்போய் அயல் நாடுகளில் நோய் பரவியதாகவும் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அதனால் தான் இன்றும் யாரையாவது எழுதுவதாக இருந்தால், ஏசுவதாக இருந்தால் நாம் தத்தாரி என்று சொல்கின்றோம். காரணம், தாத்தாரிகளுடைய படையெடுப்பு அவ்வளவு மோசமானதாக இருந்தது. இப்படி வரலாற்று நெடுகிலே நாம் இவர்களால் கடுமையான வேதனைகளை செவிமடுக்கிறோம். நம்முடைய உடல் உயிர்களால் கடுமையான சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். 2வது அத்தியாயம் 155 வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், வலனபுலுவன்னக்கும் பிஷய்யின் மினல் கௌஃப் வல் ஜூஇ வன்னக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸமராத், உங்களை பசியால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். நபியே, இதன் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்கள் என்கிறார். அதே மாதிரியாக ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 186 வசனத்திலே, உங்களுக்கு இவ்வளவு சோதனைகளும் வரும், வஇன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் அப்போது பொறுமையாக இருந்தால், நீங்கள் அப்போது இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், அதுதான் தலை சிறந்த காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது கூட நாங்கள் பெரும் அணிச்சாட்டியத்தை செய்து பழிக்கு பழி வாங்குவதற்காக அதே காடைத்தனத்தை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை. இவ்வளவு நடந்த போதிலும் பொறுமையை கடைபிடிக்க அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இரையச்சத்தோடு இருக்குமாறு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுமை எப்படி கடைபிடிப்பது? அந்த பொறுமை என்பது எப்படி நமக்குள்ள வெறும், இது அத்தனைக்கு நமக்கு கூலி உண்டு என்ற நம்பிக்கை பலமானால் பொறுமை வரும். இது அத்தனையும் இறைவனுடைய ஏற்பாடு என்பது உறுதியானால் நமக்கு அந்த பொறுமை வரும். ஆனால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அதே ஆல இம்ரான் 177வது வசனத்திலே நான் ஓதி காட்டிய வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், இன்னல்லதீன அஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான், நிச்சயமாக ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை கொள்முதல்வு செய்து கொண்டார்களே, ஈமானை விற்று குஃப்ரை எடுத்துக்கொண்டார்களே, அவர்கள் லை யதுர்ருல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்துவிட முடியாது. இவர்கள் என்ன அட்டகாசம் செய்தாலும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. 1000 பள்ளிகளை உடைக்கலாம், 100,000 திருக்குர்ஆனை எரிக்கலாம், கோடிக்கணக்கான முஸ்லிம்களை கொளுத்தலாம், இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிவிட்டு எச்சரிக்கிறான், வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரூ அன்னமா நும்லி லஹும் கைரும் லி அன்ஃபுஸிஹிம், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம், அது நலவுதான் என்று எண்ணிவிட வேண்டாம். இவ்வளவு செய்தும் நமக்கு இவர்களுடைய அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லையே, நம் கண் குருடாகவில்லையே, நம் கால்கை முடங்கி போகவில்லையே என்று அவர்கள் நடப்பதையெல்லாம் நலவு என்று நினைத்து கொள்ள வேண்டாம், நாம் செய்வது நல்லதுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த எண்ணம் முஸ்லிம்களிலும் வரலாம். இவ்வளவு செய்கிறார்களே, பள்ளிகளை உடைக்கின்றார்களே, இவர்களுடைய கண்கள் பழுதடைந்து ஊத்துநாதா என்று சாபமிடுகிறோம் மனதுக்குள். கால்கைகள் முடங்கி போகாதா, அழிந்து ஒழுக மாட்டார்களா, செத்து மடிய மாட்டார்களா என்றெல்லாம் நம்முடைய மனக்குமுறல்கள் சில வேளை வார்த்தைகளாக வெளிவரும். அல்லாஹ் இருக்கிறான் தானா? அல்லாஹ்வுடைய பள்ளி உதைத்து தள்ளப்படுகிறதே, உடைத்து தள்ளப்படுகிறதே, குர்ஆனை மிதிக்கிறார்களே, இவர்கள் அழிந்து போக மாட்டார்களா என்றெல்லாம் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் இப்படி ஆதங்கப்படுபவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? அவர்கள் இன்னும் அதிகமாக பாவங்களை செய்து கொள்ளட்டும், உலகும் அதாபும் முஹீன், அவர்களுக்கு படுகேவலமான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். இன்னும் இருக்கிறார்களா? ஏன் விட்டு வைத்து படிக்கிறார்கள்? இன்னும் 10 பள்ளியை ஓட, இன்னும் 100 பள்ளியை ஓட, இன்னும் எங்கள் முஸ்லீம்களை கொல்லு, இன்னும் பாவத்தை கூட செஞ்சுட்டு வா, எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டு விட்டு அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத், அதே ஆல இம்ரான் 184வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். கொல்லவன் கொன்றவனும் சாவான், கொல்லப்பட்டவனும் சாவான். பள்ளிகளை எல்லாம் உடைத்து விட்டோம், கடைகளை எல்லாம் கொளித்து விட்டோம், முஸ்லிம்களை எல்லாம் நசுக்கி விட்டோம் என்று சொன்ன நீயும் சாவாய், நாங்களும் மரணிப்போம். குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் முழுமையாக கிடைக்கப்பெறுவது அந்த மறுமை நாளில், அதனால் நீங்கள் மரணிக்கத்தான் வேண்டும் என்கிறான். நசுக்கப்பட்ட நமக்கு பரிசு தருவதற்கும் மறுமை நாளில் வர வேண்டும். நாம் எல்லாம் மரணித்து அந்த மஷரில் எழுப்பப்பட வேண்டும். அநியாயம் செய்து அக்கிரமங்கள் செய்து அவ்வளவு பேருக்கும் தண்டனை கொடுப்பதற்கும் இந்த உலகம் பத்தாது, அந்த மறுமை நாள் தான் வேண்டும். 100,000 பேரை கொன்ற ஹிட்லரை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். 10 பேரை கொன்றவனை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். கோடிக்கணக்கான நம்முடைய சொத்துக்களை எல்லாம் தீக்கிரையாக்கிய இந்த கயவர்கள் இந்த உலகத்தில் கைது செய்யப்பட்டாலும் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் ஒரு தடவை தான் அவர்கள் தூக்குமிறையேற்றப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் நாளை மறுமை அதுதான் முழுமையான திருப்தியான தீர்ப்பு வழங்கும் நாள். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான தீர்ப்பு வழங்கப்படுவது அந்த மறுமை நாளில்தான். அங்கு வா, அங்கு நீ சாக முடியாது, மீண்டும் மீண்டும் நீ கொல்லப்படுவாய், மீண்டும் மீண்டும் நீ எரிக்கப்படுவாய், உனக்கு நசிப்பு ஏற்படும், பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களை நீ சுமக்க வேண்டி ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக மலைமலையான பாவங்களை செய்தவர்கள் வருவார்கள். இந்த முஸ்லிம்கள் கூட்டமாக வருவார்கள், ஆனால் அவர்கள் மலைமலையை போன்று பாவங்கள் செய்திருப்பார்கள். ஒரு கிராமமே அப்படியே வரும். ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? கௌமினல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் இருந்த ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? ஒரு பகுதி மக்கள் அப்படியே வருவார்கள், ஆனால் அவர்கள் சொர்க்கம் போவதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், மலைமலையாக பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய தலை மீது தூக்கி போட்டுவிட்டு அவர்களை நரகத்துக்கு அனுப்பான், இவர்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பான். இந்த ஹதீதை நம்முடைய எஸ்எல்டி சகோதரர்கள் குர்ஆனுக்கு மாற்றம் என்றெல்லாம் வாதிடலாம். யாரோ செய்த தவறை இன்னொருவன் ஏன் சுமக்க வேண்டும் என்று, மாற்றமே கிடையாது. அவர்கள் செய்ததுக்காகத்தான் பழி வாங்கினதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கிராமங்களை கொளுத்தியதனால் இன்றைக்கு சிரியாவிலே நுசைரியா என்ற படு கேவலமான ஷியாக்களில் படு மோசமான அந்த வழிகேடர்கள் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள். முஸ்லிம் சிறுவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருப்பதிலும் சிறுபான்மை, அதிலும் பெரும் இனத்துக்கு எதிராக அவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களில் வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள். கடைகள் எரிக்கப்படுகிறது, சொத்துக்கள் அழிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் தனியாகவும் கூட்டாகவும் தாக்கப்படுகிறார்கள், உயிரோடு கொளுத்தினார்கள், அழிக்கப்படுகிறார்கள். எல்லோரும் நாளை மறுமையிலே வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே தவறு செய்த பாவிகளாக இருந்தாலும் அவர்களின் பாவங்களை சுமப்பதற்காக இதையெல்லாம் செய்த அந்த அட்டூழியக்காரர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இவர்களுடைய பாவங்கள் அவர்கள் மீது சுமத்தாட்டப்படும். எங்கள் முஸ்லிம் சமுதாயம் சொர்க்கம் நுழையும் சகோதரர்களே, சொர்க்கம் நுழையும். நம்முடைய முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்பது ஒரு புறம் கவலைதான், அது வேதனைதான், அது ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபி குலூபில் இபாத் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று மூமின்களின் உள்ளங்களில் ஏற்பட்ட ஒரு கருணை இரக்கம்தான். அதற்காக கண்ணீர் சிந்துவோம். ஆனால் ஒருபுறம் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு குறுக்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இலகுவாக சொர்க்கம் நுழையப் போகிறார்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழையப் போகிறார்கள். இழந்து போன ஒவ்வொரு சதத்துக்கும் நாளை மறுமையில் அவர்கள் நன்மை கொடுக்கப்பட போகிறார்கள். நாம் நம்முடைய கைகளால் இழந்த ஒவ்வொரு சொத்துக்களின் துளிகளையும் நாளை மறுமையிலே அடைந்து கொள்ளப் போகிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்றார், உங்கள் கூலி நாளை மறுமையில் தான் நிரப்பமாக கிடைக்கும். சுபஹுக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத் தொழுதால் அதற்கு நன்மை. கைரும் மின துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் சிறந்த கூலி என்றால் ஒற்று சுபகுக்கு முன்னால் சுன்னத்து தொழுத நன்மை கூட இந்த உலகத்தில் வைத்து நமக்கு தர முடியாது. இந்த உலகம் தாங்காது. உலகத்தை விட பெரிய நன்மையை எப்படி இந்த உலகத்தில் வைத்து தர முடியும்? அந்த கூலிக்கே மறுமையில் என்றால் எவ்வளவு அமல்கள் செய்திருப்போம், எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டிருப்போம், அத்தனைக்கும் கூலி கிடைப்பதற்கு நாம் அந்த மறுமையை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா ஆலே இம்ரான் 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அலை இம்ரான் 196வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த நிராகரிப்பாளர்கள் நாடு நாடாக சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம். அதை கண்டு நீங்கள் என்ன அப்பா நல்லாத்தான் இருக்கிறான்னு நினச்சி கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், இவ்வளவு அட்டூழியம் செய்கிறாங்களே இவங்களுக்கு பாதுகாப்பு. முன்னுக்கும் போலீஸ் பின்னுக்கும் போலீஸ், அநியாயம் செஞ்சவனுக்கு பாதுகாப்பு. மதகுரு என்ற பேரில் இருக்கக்கூடிய கேடுகட்ட காவாலி தூஷண வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு அவங்க மதத்திலேயே இல்லாத அராஜகத்தை செய்து இரத்தத்தை ஓட்டி முஸ்லிம்களை படுகொலை செய்கிறான், முஸ்லிம்களை ஓட ஓட கொள்ளுவேன் என்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேசுகிறான். மதகுரு என்ற ஒரு காரணத்தினால் அவனுக்கு ராஜ மரியாதையும் பாதுகாப்பு. எங்களுக்கு அது பற்றி கவலை கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சுதந்திரமாக நாடு நாடாக சுத்தித் திரிகிறார்களே, இதை உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம். இதை நினைச்சு நீ என்னப்பா கைவிடப்பட்டோமே என்று நினைக்க வேண்டாம். இந்த உலகமே அவர்கள் கையில் இருந்தாலும் அத்தனையும் அற்பமானதுதான், அத்தனையும் அற்பமானது. சும்மாகும் ஜஹன்னம், ஆனால் பிறகு அவர்கள் வரும் இடம் நரகம். வபிஇஸல் மிஹாத், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? லாக்கின் அல்லதீன தக்கவ ரப்பஹும், என்றாலும் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்பட்டார்களோ, இறைவனை அஞ்சி நடந்தார்களோ, லஹும் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனத் தோட்டங்கள் உண்டு. இப்படி ஊர் ஊரா பாதுகாப்பா சுத்துறவனுக்கு நரகம் உண்டு. அல்லாஹ்வை அஞ்சி நெருப்பு குண்டத்துக்குள் நீங்கள் குடியிருந்தாலும் உங்களுக்கு சுவனத் தோட்டங்கள் உண்டு. எதுவரை நம்மை நசிக்கலாம் இந்த உலகத்திலே? இந்த உயிர் விரியும் வரை அவ்வளவுதான். இந்த உயிர் விரியும் வரை அஸ்மா ரலியல்லாஹு தாலா அவர்களுடைய மகன் சுஹைப் ரலியல்லாஹு தாலா அவர்கள் ஹஜ்ஜாஜ் மன்னன் படையெடுத்து சுற்றி வளைத்த போது தன்னுடைய தாய் கண் பார்வையை இழந்து வயதான நிலையில் இருக்கும்போது கடைசியாக ஒரு தடவை தாயை சந்திப்பதற்காக போகிறார். யுத்த சூழல், எதிரிகளினுடைய படையெடுப்பு நாட்டை சுற்றி வளைத்து விட்டது. எப்படியும் நம்மை கைது செய்ய போகிறார்கள், நம்மை கொல்லப் போகிறார்கள் என்று தெரியும். தன் தாயை போய் பார்க்கின்றார். தாயிடத்திலே போய் சொல்கின்றார், தாயே, ஹஜ்ஜாஜினுடைய படையெடுப்பு அதிகரித்து விட்டது. அங்கிருந்து ஒரு தூது செய்தி வந்திருக்கிறது. நான் அவனிடம் போய் சரணடைந்தால் எனக்கும் ஒரு ஆட்சியின் ஒரு பகுதியை தருவதாக வாக்களித்திருக்கிறான் தாயே, என்ன செய்யட்டும் என்று. இதற்காகவா உன்னை வளர்த்தேன். இரண்டு கண்ணும் போன அஸ்மா ரலியல்லாஹு தாலானு அவர்கள், அஸ்மா பின் அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானுமா, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னார்கள், மகனே, இதற்காகவா உன்னை வளர்த்தேன். எதிரிகளிடம் சரணடைந்து ஆட்சி பீடம் ஏறுவதை விட அவனுக்கு எதிராக வாளேந்தி போராடி செத்து மடி என்று சொன்னார்கள். தாயே, அந்த முடிவில் கடுகளவேனும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. உங்கள் மனநிலையை சோதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனாலும் அவர்கள் என்னை கொல்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை துண்டு துண்டாக வெட்டி சிதைத்து விடுவார்கள். ஜனாசா கூட இல்லாமல் போய்விடுமோ என்று தான் அஞ்சுகிறேன். அஸ்மா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், மகனே, அறுக்கப்பட்டதற்கு பிறகு ஆடு துண்டாக்கப்படுவது அதற்கு வேதனை தராது மகனே, தைரியமாக போ என்றார்கள். எதுவரை நம்மை தாக்கலாம்? நம்முடைய உயிர் பிரியும் வரை அவ்வளவுதானே. அந்த உயிர் பிரிந்தால் அடுத்த கட்டம் சுவர்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஃபிரௌனுடைய மனைவி தைரியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது கணவனே படை அனுப்பி அவரை சித்திரவதை செய்து கொல்ல பார்க்கிறார். அல்லாவிடம் அன்னை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்து என்னை பாதுகாத்து. ரப்பிபினிலி பைத்தன் இந்த கஃபில் ஜென்னா, பாதுகாறு என்றால் என்ன அர்த்தம்? இதிலிருந்து தப்பவே என்றல்ல, என் உயிரை எடுத்துவிடு, என் உயிர் போகட்டும். யா அல்லா, உன்னிடத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்தை கட்டு, உனக்கு பக்கத்திலே எனக்கு சொர்க்கத்தை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை கட்டு யா அல்லா என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஃபில் ஜென்னா, சொர்க்கத்திலே உனக்கு பக்கத்திலே, அரசிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கம் என்றால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே எனக்கு ஒரு வீட்டை கட்டு யா அல்லா என்று பிரார்த்தனை செய்தார்கள். எதுவரை நம்மை சித்திரவதை செய்யலாம்? உயிர் விரியும் வரை அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லாக்கின் அல்லதீன தக்கவு ரப்பஹும், அல்லாவை பயந்து கொண்ட இந்த இறை விசுவாசிகளுக்கு, அல்லாவை அஞ்சி கொண்டவர்களுக்கு, லகும் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபிஹா, அவர்களுக்கு அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன தோட்டங்கள் இருக்கும். அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒமா இன்தல்லா, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே, ஒமா இன்தல்லா, அல்லாவிடத்தில் இருக்கிறதே, ஹைருல்லில் அபுரார், அதுதான் நல்லவர்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறான். இந்த உலகமா, ஆட்சியா, அதிகாரமா, சுதந்திரமா, ஓடி ஒளிய போகிறோமா, இது ஒன்றும் ஹைர் கிடையாது. அல்லாவிடத்திலே இருக்குது ஹைர், மௌத்தாகி வாங்க, அங்கே இருக்குது நல்லது என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சூரா இப்ராஹிம் 53, 52, 53 வசனத்தில் சொல்லி காட்டுறான், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون, அநியாயக்காரர்கள் செய்கின்ற விடயங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான், காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியங்களை எல்லாம் அல்லாஹ் மறந்து போயிருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அபுசார், அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். எதுவரைக்கும் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா? பார்வைகள் பயத்தால் நிலை குத்தாகி தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நாள் வரை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். முஹ்தீன முக்னி ரூஸிஹிம் லா யர்தத்து இலைஹிம் தர்வுஹூன், வெட்டிய கண் பார்த்த கண் இமைவட்டாமல் தலை குனிந்து அவர்கள் ஒன்றும் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம். அஃஃஇதத்துஹும் ஹவா, அவர்களுடைய உள்ளங்கள் எதையும் யோசிக்காத பெற்று மனதாகும் நாள் அந்த நாள், அந்த நாள் வரைக்கும் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் தண்டனையும் இதற்கெல்லாம் பரிசும் நிச்சயமாக நமக்கு சொல்லப்பட்ட விடயம்தான். சூரத்துல் மூமினூன் 55வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலிம் வ பனீன், அவர்கள் பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் தமக்கு குவிந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்மையாக நினைத்து கொண்டார்களா? அவங்கள்கிட்ட காசு பணம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்குது என்பதை அவர்கள் பெருமையாக நினைத்து கொண்டார்களா? நுசாரிஉலஹும் ஃபில் கைராத், அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வேகமாக நல்லதை கொடுக்கிறோம் என்று நினைக்கின்றார்களா? பல்லா யஷ்ஊரூன், இல்லை, அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னல்லதீனஹும் மின் கஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரப்பினுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் பக்கம் ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுகிறார். இவர்களுக்கு நலவு கிடையாது, இவர்களுக்கு தண்டனை தான் உண்டு என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இது அத்தனையும் எதற்காக செய்கின்றார்கள்? சூரா அல் புருஜ், அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குத்தில அஸ்ஹாபுல் ஹுதூத், அந்த குழியுடையவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்னாரி தாத்தில் வகூத், பெரும் நெருப்பு கிடங்கிலே அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். இதுஹும் அலைஹா குஊத், அப்போது அவர்களை எரிக்கும் போது அவர்கள் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்தார்கள். யார் எரிக்கப்பட்டார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஒரு பெரும் குழி வெட்டி அவ்வளவு பேரும் அதிலே தள்ளப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கும் போது, ஓஹும் அலாமா யஃபாலூன பில் மூமினீன ஷுஹூத், அவர்கள் மூமின்களுக்கு செய்த இந்த அநியாயத்துக்கு அவர்களே சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், இவ்வளவு தண்டனையும் அந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்தது எதற்காக தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால்தான். புகழுக்குரிய அதிகாரத்துக்குரிய அந்த அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்மை எதற்காக நசிக்கிறார்கள்? நாம் மூமின்கள், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தினால்தான். சூரா அல் ஹஜ், அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா 39வது 40வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஊரை விட்டு அகதியாக்கப்பட்டார்களே, அவர்கள் அப்படி அகதியாக்கப்பட்டது எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நாம் அல்லாஹ்வை நம்பிய ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் நசிக்கப்பட்டோம் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹஜ் 39வது 40வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இவ்வாறு அவர்கள் நமக்கு எதிராக நடப்பார்கள், இதற்கு நமக்கு மறுமையில் கூலி உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதற்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன பரிகாரம் செய்வது? அன்புக்குரிய இஸ்லாம், நாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தீர்வையே சொல்லி காட்டுகிறான். ஆல இம்ரான் 186வது வசனத்திலே அல்லாஹ் தீர்வை என்ன சொல்கின்றான், வஇன் தஸ்பிரு வதத்தகு, பொறுமையாளிகளாக இருந்து நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், ஃபைன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் தலை சிறந்த காரணம் காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எந்த ஒரு ஊர் மக்கள் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வானங்களில் இருந்து பரக்கத்தின் கதவுகளை, பூமியில் இருந்து வானத்தில் இருந்து பரக்கத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் ஈமான் கொண்டு நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவான். இன்று நம்மிடத்திலே ஈமான், இஸ்லாம் குறைந்து போயிருக்கிறது. நமது சாதி சனங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அச்சம் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இளைஞர்கள் வெட்டக்கூடிய முடி, அவர்கள் அணியக்கூடிய ஆடை, காதுகுத்தி இருப்பதும், முடிகளை ஒரு ஓரத்தை சிதைத்து இன்னொரு ஓரத்தை வைப்பதும், மேற்கத்தைய காவிர்களை எதிர்க்கிறோம், காவிர்கள் நம்மை அழிக்கிறார்கள், அந்த காவிர்கள் போன்று நம்முடைய பிள்ளைகளின் முடி பட்டு மோசமானவர்கள் இவர்கள் இல்லையா? நாம் அழிக்கப்படுகிறோம், நாம் நசுக்கப்படுகிறோம். நாம் நசுக்கப்படுவதற்கு காரணமே இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த படுமோசமானவர்கள். அவர்களை போன்று முடிவெட்டுவேன், அவர்களை போன்றுதான் கலிசன் போடுவேன், கரண்டை காலு கீழே போடுவேன், அவர்களை போன்று நான் தாடியை சிறைப்பேன் என்றால் போதாக்குறைக்கு நம்முடைய பெண்கள் கண்டி மாவட்டத்திலே முஸ்லீம்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் காடுகளில் ஒளிந்து கொள்கிறார்கள். கேவலமான நம்முடைய முஸ்லீம்கள் சக்தி எஃப்எம்க்கு கால் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள் குடும்பத்துக்காக, ரேடியோவுக்கு ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் என்றால் எந்த நேரத்திலும் கேட்க முடியாது, இந்த நேரத்தில் கேட்பதற்கு எப்படி மனசு வந்தது? பாட்டு கேட்கிறார்கள். இந்த வேசத்தனமான ஊடகங்கள், முஸ்லீம்கள் இவ்வளவு நசிக்கப்படுகிறார்கள், இது பற்றி விலாவாரியாக மக்களுக்கு எடுத்து கருத்து சொல்ல முடியாத இந்த ஊடகங்களில் பாட்டு கேட்க தெரிகிறது நம்முடைய முஸ்லீம் சகோதரிகளுக்கு. யாருக்கு எதிராக போராடுவது? யாருக்கு எதிராக நாம் போராடுவது? நமது மக்களே இஸ்லாத்திலே இல்லை சகோதரர்களே. எந்த இஸ்லாத்தின் விரோதி நம்மை நசிக்கிறானோ அந்த விரோதியை போன்று நாம் நடக்கிறோம். தொழுகை இல்லை, பள்ளிவாசல்கள் காய்ந்து போயிருக்கிறது. அவனை போன்று முடிவெட்டுகிறோம், அவனை போன்று உடுக்கிறோம். இன்னமும் அனாச்சாரம், இன்னமும் அவனுடைய கலாச்சாரத்தில் பேர்தே கொண்டாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு பேர்தே கொண்டாட வருகிறது. நாம் கேக் வெட்டுகிறோம், அவனை போன்று வாழுகிறோம். கேடுகட்ட கேவலமான பாட்டு கேட்கிறோம், அதுவும் குடும்பத்தினருக்காக. படத்தை சொல்லி, படத்தின் பாட்டை சொல்லி, நடிகரை சொல்லி, எவ்வளவு ஒரு மோசமான யாரை நாம் இந்த நேரத்தில் எதிர்ப்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இந்த பிரச்சனை வருகின்ற போது நீங்கள் பொறுமையாளிகளாக இருக்க வேண்டும், இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சாதி சனங்களில் குடிகாரர்கள் வந்துவிட்டார்கள், குடிக்கிறார்கள் நம்முடைய முஸ்லீம்கள் சகோதரர்களே. முஸ்லீம் ஊர்களுக்குள் மது சாராய கடை இல்லை, ஆனால் சாராய கடையில் வியாபாரம் நம்முடைய முஸ்லீம்களால் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். நம் ஊருக்குள் இருக்கக்கூடிய கடைகளில் சிகரெட் வைக்கிறோம், பள்ளியை பத்த வைக்கிறான் என்று நாம் குரல் வேறு கொடுக்கிறோம். எது பெரிது சகோதரர்களே, எது பெரிது? காவிர் பள்ளியை பத்த வைப்பான், ஏ அவன் காவிர், அவனுக்கு அதில் பொறுமதி தெரியாது. நாம் சிகரெட்டை பத்த வைக்கிறோமே, அதில் பொறுமதி நமக்கு அல்லாஹ் சொல்லலையா? நாம் நம்முடைய நாசமான சொத்துக்களை நாசமாக்குவதும், நம்மை நாம் நாசமாக்குவதும், நம்முடைய மக்களை நாம் அழிப்பதும் ஆபத்து என்று தெரியாதா? எதற்காக காசு போடுகிறோம்? எதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம்?
0: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043. உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம், பிரின்ஸ்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம். Prince and Princess

மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை இந்த இலங்கை கவர்மெண்டால் அழிக்க முடியும் என்றால், எல்டிடி பயங்கரவாதத்தை முடிக்க முடியும் என்றால், பிரபாகரனை சுட்டுக்கொள்ள முடியும் என்றால், அதுவும் உலக பயங்கரவாதம். அது தீவிரவாத கும்பல்கள் எல்லாம் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு பயங்கரவாதியாக ஆக முடியாது. C4 வெடிமருந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் படைதான் பெரிய உலக பயங்கரவாதி என்று சொல்லப்படுவார். அது இவர்களிடம் இருந்தது. விமானப்படை இருந்தது, கடல்படை இருந்தது. அதனால் இவர்கள் பெரும் உலக ரீதியான பயங்கரவாதி என்று பெயரெடுத்தவர்கள். இந்த இலங்கையின் அரசாங்கத்தால் அழிக்கப்பட முடியும் என்றால், இந்த அநியாயக்காரர்களை ஏன் இந்த கவர்மெண்டால் அழிக்க முடியவில்லை என்பது பொதுமக்களின் ஒரு கேள்வி. சகோதரர்களே, பிரபாகரனை சுடத் தெரிந்த, பிரபாகரனை அழிக்க தெரிந்த, இந்த தீவிரவாத கும்பலை ஒழிக்க தெரிந்த இந்த படை தளபதி சொல்கிறார், இந்த பள்ளியை உடைக்க வந்த கும்பலை தடுப்பதற்கு போதிய அளவு ஆள் பலமும் ஆயுத பலமும் இல்லையாம். கேவலம் இல்லையா இலங்கை படைக்கு? ஆழ்படமும் ஆயுத படமும் இல்லை. யாருக்கு? கல்லால் அறிஞ்சி பெட்ரோல் குண்டு எறிகிற பொல்லால் அடிக்க வந்த இவனை தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையாம். இது கண் துடைப்பு பதில். இவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? கைது செய்ய வேண்டும். இவர்களை ஏன் அழிக்க முடியாது? இவர்களை ஏன் சிறையில் வைக்க முடியாது? செய்ய வேண்டும். சகோதரர்களே, நாம் இவர்களை நம்ப முடியாது. இந்த இடத்தில் நாம் என்ன செய்வது? நாம் காட்டுமிராண்டித்தனத்துக்கு போகக்கூடாது. நாம் இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் செய்த தவறை செய்யக்கூடாது. ஆயுதங்கள் ஏந்த கூடாது. ஒரு காலமும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நாட்டில் உள்ள சட்டம் சொல்கிறது, இந்த நாட்டில் உள்ள சட்டம் ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 89-99 வரைக்கும் உள்ள சட்டம் என்னவென்றால், தற்காப்புக்கான உரிமை பற்றி இலங்கை சட்டப்பிரிவு என்று அதற்கு பேர். 89-99 வரைக்கும் உள்ள இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், உயிருக்கும் சொத்துக்கும் எதிரான அச்சுறுத்தல், அத்துமீறல் போன்றவற்றின் போது அதற்கெதிராக தற்காப்பு செயல்பாடு நம்மிடத்தில் இருப்பது குற்றமாகாது. இதை மேலதிகமாக நீங்கள் செய்து தெரிந்து கொள்வதாக இருந்தால் லோயர்மாரிடம் கேட்டு பாருங்கள். இந்த ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 89-99 வரைக்கும் இந்த நாடு நமக்கு தந்தது, தற்காப்புக்கான செயற்பாடுகளில் நாம் ஈடுபடுவது குற்றமாகாது. நம்முடைய வீட்டை எரிக்க வருகிறான், நம்முடைய கடையை கொளுத்த வருகிறான், நம்முடைய பெண் பிள்ளைகளை கற்பழிக்க வருகிறான், நம்மை கொல்லைய வருகிறான், கொள்ளையடிக்க வருகிறான், நம்முடைய பொண்டாட்டியில் கை வைக்கிறான் என்றால் தற்காப்பு போர். வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கோடாரி, ஸ்க்ரூடிரைவர், உளி, வாள், சுத்தியல், இடியுறல் எல்லாம் நம்முடைய ஆயுதங்களாகும். அங்கே இருக்கக்கூடிய கற்கள் நம்முடைய ஆயுதங்களாகும். இந்த நாட்டு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை இது. இதையுமா சேர்ந்து இந்த கவர்மெண்ட் தடுக்கும்? சகோதர்களே, நம்முடைய வீட்டை உடைக்க வருகிறார்கள் என்றால், நம்முடைய கடைகளை கொளுத்த வருகிறார்கள் என்றால், நம்முடைய உயிரை பறிக்க வருகிறார்கள் என்றால், உயிர் போகும் வரை போராடுவது நாடு கொடுத்த அனுமதி மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் உயிருக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் குடும்பத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய பொருளாதாரத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். முதுகில் அடி வாங்க மாட்டோம். ஓட ஓட விரட்ட விரட்ட நாம் செத்து தொலைய மாட்டோம். பர்மாவின் அப்பாவிகள் போன்று நாம் சுரிகளுக்குள் குப்பற விட மாட்டோம். நாம் எதிர்த்து நின்றுதான் சாவோம். நாம் நெஞ்சிலே அடி வாங்குவோம். குறைந்தது அவன் கோரை முதலையாவது கடித்து கொண்டுதான் நாம் சாக வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே நாம் தற்காப்புக்காக நடவடிக்கை எடுப்பது சட்டம் தந்த அனுமதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக நாம் ஆயுதம் தூக்குவதில்லை. கையிலே கிடைப்பதை எடுத்து நாம் நம்முடைய உயிரை பாதுகாப்போம், நம்முடைய சொத்தை நாம் பாதுகாப்போம். இவன் வந்து விட்டான் என்றால் நாடு நமக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு தரவில்லையா? நாம் நம்மை பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. சகோதர்களே, அப்போதெல்லாம் இன்னொரு கன்னத்தை கொடுத்து அடி என்று கோழைத்தனமாக சாக சொல்லி மார்க்கமும் செல்லவில்லை, இந்த நாட்டு சட்டமும் செல்லவில்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கோழைகளாக ஓட ஓடத்தான் நம்மை இந்த நாய்கள் விரட்டி கொண்டிருக்கும். சகோதர்களே, நாம் நிமிந்து நிற்போம், நாம் நிமிந்து நிற்போம்.

0: தைரியமாக நின்றால், நாமும் கண் விழித்திருக்கிறோம் என்றது தெரிந்தால் எந்த கள்வனும் நம்முடைய வீட்டு பக்கம் வர முடியாது, நம்முடைய ஊர் பக்கம் எந்த கள்ளனும் வர முடியாது. அவ்வளவும் அல்லாஹ்வின் அச்சத்தாலும் இறை பக்தியாலும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். கூலிக்கு மாரடிப்பவர்கள் இந்த கயவர்கள், நாம் சொர்க்கத்துக்காக உயிரை விடக்கூடிய புனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இதனால் நாம் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் சுதந்திரமாக தைரியமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயிருக்கு பயந்து போகக்கூடாது. உயிர் என்பது எப்போதும் ஒரு நாள் போகத்தான் போகிறது, இன்றைக்கோ நாளைக்கோ போகத்தான் போகிறது. நாம் உயிர் போகக்கூடிய தினத்தில் ஒளிந்து கோட்டைக்குள் இருந்தாலும் போகும், நாம் உயிர் போகாது என்ற தினத்தில் யுத்த களத்தில் இருந்தாலும் போகாது. இந்த தைரியம் நம்மிடத்திலே இருந்தால், தவக்குள் நம்மிடத்திலே இருந்தால், கலாக்கதிரை நாம் நம்பினால் நாம் இதிலே இறங்குவோம். நம்முடைய உயிர் போய்விடுமே என்று பயப்பட தேவையில்லை, மறுமை வருகிறதே என்று சந்தோஷப்படுவோம், சொர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைக்கப் போகிறதே என்று நாம் தைரியப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஹர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராய் அவர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
3: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்,
4: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி, ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில் தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முக்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரீல் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரீல் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதை போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ, நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து, நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு, இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரில் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹுவின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகிட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து நான்கு ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். ரெண்டு ஆறுகள் வெளிரங்கமானது, ரெண்டு ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான ரெண்டு ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். இரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதிகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொளுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொளுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹ்தஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முள் பைத்துல் முஹ்தஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும், அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும், அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மை என்றும் சத்தியம் என்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக், வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹ்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி இவ்வாறு, இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் இரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் இரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மிஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரமு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முஹ்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
6: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால், நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில், அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது. ரைட், தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது. இதெல்லாம் வித்தியார்த்திகள். அதனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம், யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார். இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது. ரைட், அந்த தௌபா இல்லை. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம்னா செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்டானவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில், நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திருஹம். யாருக்கு தீனாரும் திருஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீனார் திருஹம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளைக்கு கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும்போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான், இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யார், எல்லாம் லாஸ்ட். அவர தொழுகை, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார், இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம்ன்ற ஹதீஸ் அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள், கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டிய, நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹுமின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும், ஹசனாத் செய்யாத் தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்யப்படுவதற்கு முன்னால் தீனார் திர்ஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர் சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன, யாருக்காவது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சிருந்து துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானுன்னு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்றா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவனை குறைய தீர்றது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவுல வலா குவ்வத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வாரன் என்றால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த வேறு வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி, இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோட, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது, இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல, இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க, நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல, ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க, பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தட் தான், வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில், அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்யறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா, நான் வந்தது உங்கள்கிட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க, அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1 லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்களில் ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க, புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்லாம போயிருந்தா, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் 1, எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கண்டா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். 2வது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தரேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா, 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே, 5 கோடி கையில வந்த கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட், நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாப்போம், சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாணம் களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்கும் வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன், அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்ற, ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பான் எடுப்பான் தருமா விடுவா, இதான் ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தர போறான் மாஷா அல்லாஹ், ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் 1 மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கையை விட்டு பாருங்க. அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை, இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார். மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார். ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோட இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி, இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் இரண்டு தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய்விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள். எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாள், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாய்த்திருந்தார்கள். என் கழுத்துக்கு கீழே தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். வர வர பாரமாகி கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது, கையும் விரலும் கண்ணும் மேலே குத்திக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன், அல்லாஹும்மா ஃபிர்லி, அல்லாஹும்மா ஃபிர்லி, அல்லாஹும்மா ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹும் அஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்,
4: மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள், யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, யா அல்லாஹ் உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹு மக்ஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது, ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வால் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள், திரும்பி வந்தார்கள், நடுநிசி எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது, அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம் அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில நபியே, நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய் விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னகும் நபியே, நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குர்ஆனில் இருக்கிறது. உமர் அலிலான் சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது, ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள், அந்த வேதனை திருமறை குர்ஆன் அடக்கிறது, இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை, அதைவிட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவ மய்யிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை விட வேற வளப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது, பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்பக்கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடா விட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். மன்கானே உமின பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும், அல்லாஹ்வுடைய தூதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதையல்ல, கப்சா அல்ல, இது கதையல்ல, நஜப். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான்.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: தாங்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறார், பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ்,

0: கேட்க தவறாதீர்கள்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூமங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள இரண்டு பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம், உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம், என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அஹ்ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க.

0: அது தப்பு, சரியா? அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். ஒன்று பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குருவான போது நான் என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குருவானை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குருவான் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குருவானை போடுறது, பெரிய மால்களில் குருவானை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குருவானை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குருவானுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குருவானை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமாங்கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான குருவான இந்த ஜின்கள் கேட்டது என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்தில் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹய் அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள், ஃபகாலு அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழி நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, அது காட்டுகிறது நேர்வழியை அது காட்டுகிறது. வாமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று இருக்கிறார்கள். இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் என்று நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின்னி எஸ்ஸமி குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமல்லா யுஜிபு தாஇய அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவ்லியா உலாய கஃபி வலாலி முபீன் வஅன்னா வனன்னா அல்லன் நுஜிஸ் அல்லாஹ் ஃபில் அர்லி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாது என்றும், அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது பின் ஹாரிதா என்கிற அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்க போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை அவங்களுக்கு, அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றி இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்மே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா? அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம் பின் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லா சாங்களுக்கு இது புறவன் செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜித் அல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முகம்மதை முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜலரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டு அக்கா சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தையம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு உக்கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தியம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கித்தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான். பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும். என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா. அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மளை அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன்நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி நாளும் ஓர் நற்சிந்தனை.
4: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நற்சிந்தனையினம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நற்சிந்தனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அஹமத். மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திர சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளியிருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
5: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமா வாழ்ற ஒரு குடிசையா இருந்தா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான். தற்காலிகமா இதுல இருப்போமா, இல்ல நிரந்தரமா குடிசையில இருந்துருவோமா? இது நிரந்தரமா கிடைக்கும், இது ஒரு வருஷத்துல தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேல என்ன வழின்னு தெரியாது. அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும், கிடைக்காம போகும். இந்த வீடை எடுப்போமா, அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம், நியாயம். ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான். ஆமா, தற்காலிகத்துக்கு போகுமா, நிரந்தரத்துக்கு போகுமா? நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை. இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம், வாஸ்தவம். ஆனா ஒரு தற்காலிகமா ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமா ஒரு மாளிகையை கொடுத்தா, நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. தற்காலிகமா இருக்கலாம், ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமா வேணுமா இந்த மாளிகை இருக்கலாம். யாராவது யோசிப்பார்களாம், புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான். என்ன எதுக்கு அவ்வளவு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் கல்பு நேரடியா சொல்லும், நிரந்தரமா எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை. ரெண்டையும் பார்த்தோம்னா அதுதான் பெருசு, மாளிகையில தான் வசதி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்டா, இது ரெண்ட், கொஞ்ச காலம் தான், அது பெர்மனன்ட், நிரந்தரமா வாழலாம். சாதாரணமா இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது. இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல். அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன, மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லிம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டா, இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா, இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக, இது தற்காலிகம் தான், இது குடிசை தான், அது மாளிகை தான், அது நிரந்தரம் தான். மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள். இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமா போயிருவோம். இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா, அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா, பலாங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் வேணும்பாங்க. அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான், எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு, அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுண்டா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டு. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றார் வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றாரு, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றாரு. அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார்ன்றாரு. எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அடடா இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு. இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா? ஒரு 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 25 வீரம் டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25 வீதம் சந்தேகம் வரும். 25 வீதம் நம்பிடுவாங்களா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா சந்தேகிக்கிறீங்களா? அப்படி என்ன? சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 மணி இல்ல 10:58 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா? பழங்குடையே நடுங்கி நிக்கிது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25 வீதம் சந்தேகப்பட்டாங்களே, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சுதாகரிச்சுட்டு, இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, இந்த பூமியை பிடிச்சி ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா? அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் முஸ்லீம்கள நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவரை எப்படி நம்புவாங்க? அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவர், செல்லமா பேசுறவர், அந்த சொன்னவர் எக்ஸிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வர மாட்டாரு. அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமன்றாரு, 6.5 வயசு பிப்ரவரி 10 மௌத்தா போகமன்றாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்சை பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா ஆளுக வருமா? வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம் 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும். எங்க மகன் மௌத்தாயிருவாரு, பிப்ரவரி 10 அவர் சொல்றாரு 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க, குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க நம்பிட்டீங்க, குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார், இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே யாரும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரமாட்டார் சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்பு 99.99 உங்க கல்பு என்ன சொல்லுமண்டா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க, ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம், லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை, அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பழங்கடூர் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டதென்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார். ரசூலுல்லா நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க. ரசூலுல்லா எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துல் சாலிஹ்னாங்க ரசூலுல்லா. சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சாயுல் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள். நாங்கள் ரசூலுல்லா நாங்கள் அணிவகுத்து நின்றோம். ரசூலுல்லா அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள். நாங்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரசூலுல்லா ஒன்று பேசினா அதை பிடிச்சி ரசூலுல்லாவை நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும். ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள். இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்லிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு. காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலி இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லா தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லா அழைக்கப்படுறார்கள். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம் உடையுங்கள் என்றாங்க ரசூலுல்லா. ரசூலா உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக்கண்டா, எங்களோட பள்ளியில முனாஃபிக் இருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலாவை சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லா? நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள். சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. ஜமாத்தில் நாங்கள் ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, 1000 கிலோமீட்டர் கங்காள உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லா சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹ் அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யௌமுல் ஜும்மா. ரசூலுல்லாவுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இந்த ஜும்மா தொழுந்து காட்டுக்கு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம் டைம் பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபஹ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லா சொன்ன டைம்ல, சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருன்றாங்க, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. கட்டி இதில் அனுப்பினாங்க. டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்கிறார். ரசூலுல்லா இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல. ஷரிஃபா எத்தியோப்பியால இருந்து வரதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது. பக்கத்து நாடு இந்தியா, அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லா காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க. குதிரையில வந்தாலும் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லா சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாவை சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா. மர்மை வீடு இந்த மாதிரி, நீ என்ன பைது வீடு? அப்படி இஸ்லாம் பேசவில்லை, ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மருமையா, அதெல்லாம் இருக்குதா? வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா, அல்லாஹ் பாக்குறான், விட்டுருங்க இது பிழைன்னு சொன்னா அது அப்ப பாப்போமே. மருமைய அப்ப பாப்போம்னா என்ன அர்த்தம்? அது வருமா? டவுட்லதான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகிறது, மத்தத நினைக்கிறேன் அபூதாவுதுல அஹமதுல வருகிறது. இந்த ஹதீஸ் ரசூல்ல மீராஜ் போறாங்களே, மீராஜே டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல்லா கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே. அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்ற வச்சான். ரசூல்லா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரல்ல, ஹிஜ்ரனா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரல்ல போய் நிற்கேன். என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா? கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லா சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரல்ல நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம்? ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு நீங்க துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள், சஹியான சனதோட வர செய்தி. என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம்? ரசூலுல்லா சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால், நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழைப்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன்னு கேட்டான். பைத்துல் மக்தஸுக்கு எத்தனை கலவன்னு கேட்டான். நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலுல்லா போனது நைட்ல, அதையும் அவர் மனுஷன் என்னவா? ரசூலுல்லா சொன்னாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாக. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாத பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினான், அவர் பைத்துல் மக்தஸ் எனக்கு காட்டினார், என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார். நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போற வல்லாகி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாகி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாகி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு! அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளவு செலவு! இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு. அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது, அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான், எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புள்ளாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள்? ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார் நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைகைக்கு எழுதுறார், தலாயிலும் நுபுவா ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று. நபி என்ன என்னெல்லாம் செய்தார்? சும்மா இல்ல, சஹியான செய்திகள். சஹியான செய்திகள் எவ்வளவு? ஒன்று ரெண்டு அல்லாஹ் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும்? உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது. இது அற்பமான வாழ்க்கை, ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான். என்ன மறைச்சிட்டான் தெரியுமா? மவுத் ஆகிற டேட்டு தந்தான் வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான். ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா? இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்கள் டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு பொம்புள எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்த எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல. அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால் அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துவா செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் முடி ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்ற ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத் முஹம்மத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்திலே நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள் யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விடு, நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத் நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன். மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன். என் ரப்பு என்னை எழுப்பி மஹம்மத் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான். அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய இது அற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு. ஷஹீஹுல் முஸ்லிம், திருமிதி, இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபி என்று கேட்குறாங்க. அல்லாஹுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்க. வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பழங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு கையெல்லாம் குஷ்டமாக இருக்கு. சில பேருடைய பரவாக்கால்ன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி இருக்கு, அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்கிறாங்க? அவர் ஹாஜியார், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் பெரிய பேர் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் புகழ் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜதாவில் நிற்கிறார், அவர் பார்க்க இயலாது, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு பாருங்க, இன்னக்க லஅலா குலுக்கின் அலீம், அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார். அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், சுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலல்லாஹ். சொல்லாம ரசூலல்லாஹ் எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம என்ன சொல்றாரு? மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர்ற நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்வில அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை? வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரியும், ஒரு 32 வயசு கன்னிக்கும் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டி என்றா இத்தனை லட்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு கன்னி குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள், அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபி ரழியல்லாஹு அவர்களுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: கே உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவு எல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க பிள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன் அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உமாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபிப்புக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு 7 சொல்ல முடியுமான்னு கேட்டார். அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்கள் சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்கள் சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம்.

அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை அல்லாவுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறிப்போய் இருந்தது அல்லாவுக்காக வேண்டி. அல்லாவுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம். அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்ன, வல்லாஹி நான் ஜுலைபியை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லா எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாவுக்கு கேளாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது. ரசூலுல்லாவுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்து தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி. உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபியை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறார்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை. அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபிய ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான் வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணாம், துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபி பிரதியலான வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான். ஜுலைபி சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபி பிரதியலான அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லா கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபி? ரசூலுல்லா கேட்கிறாங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபி எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லா வஹி வந்திருக்கு, ஜுலைபி மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது? قتل جليب قتل سبعة من قتل جليب سبعة من المشركين وقتل يل مشركين களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார். ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார். அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், கத்தல ஜுலைபீபு சபஅத்து மினல் முஷ்ரிகீன் வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை, அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீபு ரழியல்லாஹுக்கு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்து கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா, அப்படியே இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விடந்து வாப்பட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹானல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு? அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல் இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல்அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார். ஜனாசா மீட்பு படை படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோட என்னை விடுங்களேன். அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களேன். இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாவுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபி பிரதியல்லாவுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கி கொண்டாங்க. ரசூலுல்லா நெசுக்கி கொண்டு நெருக்கி கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலை திருமணம் முடித்து தந்து நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜிஹாதிலே

0: நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார்? தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ், ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? அது இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபி பிரதன் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபி எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுருள் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லா சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன். அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன். அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஅ்மின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபீ பிரதனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியல் புரிவான. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهுடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குறானோ, அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறான், அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உகது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹ்மத்துல் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்க. அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, யுத்தம் முடிச்சு உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கேன்னு பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உங்கள் வாப்பா மௌத்தி ரசூலுல்லாவுக்கு எப்படி? அவங்க கேட்குற கேள்வி என்ன, அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள மௌத்து, உங்க மா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. நான் ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதுஹு ஜலல், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன? ரபியா இப்னு, அதாவது காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உதவு எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்ப அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார் ரபியா இப்னு காபில் அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும். ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், ஏதோ அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமையா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன கேட்டார் யா ரசூலுல்லாஹ்? உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எப்படி மறுமைய மோகம் கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், ரபியா வேற எதையாவது, வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்புல. அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான். நபி கேட்கிறார், எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார் ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க. என்னன்னு கேட்டார், அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள். வல்லாஹி, எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள். முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேற எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யா ரசூலுல்லாஹ்? எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன தௌபான்? வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்களமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ். வல்லாஹி இது என் நிலைமை யா ரசூலுல்லாஹ், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யா ரசூலுல்லாஹ். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படி தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யா ரசூலுல்லாஹ், எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யா ரசூலுல்லாஹ். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு. நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யா ரசூலுல்லாஹ். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யா ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யா ரசூலுல்லாஹ் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா என்ன ஆகிரா என்ன, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோமின்கள் ஆஹிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள், அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மோமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியது புரியுமானா?
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இடநிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قال الله تعالى في القران العظيم في الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா, ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களை. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லயுஅஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் நானும் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஓ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கும் மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி லத்தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வஸ்வாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும், நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக், ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு அஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும் அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் இந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியிலே இன்னைக்கு லிவிங் டுகெதர் அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு,
4: அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த மீடியாக்கள் ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை.
1: நீங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: யாராவது விலைக்கு வாங்குவீங்களா கேட்கறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜ் தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க. சின்ன ஒரு காது, ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே. இதை நீங்கள் போய் வாங்குச்சு, அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்கிறீர்களோ, அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஐபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும். வத்தஃபாஹுரும் பைனக்கும் வத்தகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல. இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்து கொள்ளலாம். எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு, மி முஹம்மது ரசூல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை. தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்ட், ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தருக்கு ஒரு மொபைல். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை. அம்புடு பேரும் குனிஞ்சத்தன மாதிரி அப்படிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்ல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகள் வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் அதக்கு ஃபி அயுனுக்கும் என ஷஅரி, அனசபின் மாலிக்ரல்லா பதிவு செய்வார், இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா லநஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிசா, எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கு நவ நாகரிகம், இன்னைக்கு இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களை போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையிலெடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில், அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ, அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்க வியாபாரியா மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமா இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள் வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிக சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையை ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பும் செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான், அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் ஷைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, ஷைத்தான். அந்த ஷைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது, எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின் பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரஅத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா, ஷேக் பின் பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலகின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்கு. ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால், அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை இப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால், அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றா? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்களை எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மூத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களில் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறை செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், இன்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷேத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அர்ஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அர்ஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் விட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலேயே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவரவருக்கு பின்னாலும் கையை அப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தகஃபிருல்லாஹில் அதீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால், அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர்ற யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹுடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது? சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது? எதை நாம் படிக்க வேண்டும்? எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும்? எதை ஷேர் செய்ய வேண்டும்? எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அர், அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நஸல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கியிருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது, அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை. ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயாள், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாளை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி, அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின்னு பார்க்குறோம், யூடியூப், அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள், அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் இஹ்திசாப் செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாடப்பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத் அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு, அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை, கேவலமாக இந்த உம்மத்தின் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா? இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாவிடம் அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சாம் ஒரு வாப்பா மௌண்ட்டை பேசி. இவன் நைட்டு வர்றான், லேட் நைட்டில் தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான். அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3 நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவில் கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லை, தப்பு செஞ்சுட்டு சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும். ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்ல உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கை கட்டி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சகோதரை, கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண் முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் கவனித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால் பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம். என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடி இருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹால வசியத்தையும் சிறந்த நசியகத்தையும் தந்துருவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக அல்லாஹு மாமீன் என்று கூறி வா கூலி கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله

يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة

பேசினார். மறுமையினாலுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமையினால் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினாருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்கிதாயில் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸில் சொல்கிற நேரத்தில் லா தக்குமுசா, சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு வருது, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பு வருது, லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில்.

0: மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன்ட ஈமான பாதுகாத்து கொள்றது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்து கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீமில் ஒரு அறிவிப்புண்டு வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புண்டு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்து கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனையை நான் சந்தித்ததே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இறக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியாக தொழையெல்லாம் இருக்குதே, முறையாக தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையாக என்ன மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன மனைவியை மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாமல் இருக்குதே, என்ன சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமாக என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாமல் இருக்குதே, என்ன தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, ஆ விளங்குதுதானே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்றாங்கன்னா, கிதாஇல் லைலில் முஸ்லிமி, இப்ப நீங்க இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமா வருது, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தருது, அப்படியே சூரியன் போக முழுமையா டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமானை பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துடும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்டாகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. ஒரு மனிதன் ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா, காலையில் அதிகாலையில் மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான், என்ன செய்வான், நல்ல தக்குவா உள்ளவனை போல ஈமான் உள்ளவனை போல பேசுவான், அவ்வளவு பக்குவமாக பேசுவான், ரொம்ப பேணுதலாக பேசுவான், வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆவிருச்சின்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளை காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான், இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில் ஈவினிங்கில் என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுகிற நேரத்தில் வெள்ளன்னா அப்படி சொன்னேன்னா, காலையில் அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான், சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான், சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா, மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில் இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும், பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான ஏண்ட அகீதாவை ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான், அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள இயலாது. அதனால் என்ன செஞ்சிருவான், யபீஉ தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கி கொள்ள இயலாது, ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்துலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன்னோட பிள்ளைக்கு பாருங்கள், சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒத்தன்ட்ட காட்டி அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழும், அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சிக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தன் பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அதில் ஒன்றும் சரி வரலன்னு, எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளையை குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃசதலஹா மின் ஹெர்சில் மர்இ அலல் மாலி வஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்னத் அஹ்மதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா, பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா? இதை விட மோசமானதுதான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழிலையும் வரக்கூடிய ஆசை இருக்குதானே, அந்த மோகம். பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? என் ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்காராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியூ ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க. ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னும் ஊலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே. இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவன மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி? ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னா, ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வனா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே, ஜய்யன லஹும் ஷைத்தானு சு அஅமாலிஹிம் என்று வருது குர்ஆன்ல. பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே என்னது, வியாபாரத்தில் நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்ட் ஆயிடுவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்ட் ஆகிடுவார். லொஸ்ட் ஆகினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்ட் ஆகினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தான் நான் சொல்கிறேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழிகெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தன் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது விலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன விலை? அது இயல்பா எல்லாரும் விழுகிற விலை. எது? வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்துல மத்ததுல இல்ல, நான் வட்டியில கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகள்ல நான் போக மாட்டேன், அதுல எல்லாம் என்ன செஞ்சிருவாரு? ரொம்ப பக்குவமா இருந்துருவாரு. ஆனா எதுல மனசை பறி கொடுத்துருவாரு? இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்றது மானக்கேடான அருவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள். இதா சரி, அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான்? முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்துல வீக்காக இருப்பான். எது? பெண்கள் சார்ந்த விஷயத்துல, அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல, இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ல என்ன செஞ்சிருவாரு? அப்படி விழுந்துருவாரு. இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான்? மார்க்கமா போற ஒருத்தன், ஒழுக்கமா போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமா வாழணும்னு நினைக்கிறவன எப்படியாவது பிறட்டனும். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலயும் மசியாட்டி, அதுலயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்க வருவான்? பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்கள்ல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன செய்வான்? அதுல ஆசை காட்டி தனிமையில பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தாரு? இது ரெண்டுலையுமே என்ன செய்யலை, விலை இல்லை. இது ரெண்டுலையுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில்? பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான். அப்படியே என்ன செய்தாரு? ஒரு பக்குவமாக பேணுதலாக போறாரு. அதே போல பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருக்க முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான்? மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான். எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா? அன் தகுலு அலல்லாஹி மாலா தஆலமூன், அன் தகுலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது? பிதாத்து. என்னது? பிதாத்து. மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? அதனால இந்த ஹதீ, இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாசர் அப்துல் ரஹ்மான் நாசர் அசாதி இவங்களோட தஃப்சீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியா உல் பயான் தவீலி ஆயிம் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு, தஃப்சீர் தபரி என்று சொல்லி சொல்லுவாங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர். இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியா உல் பயான் தவீலி ஆயிம் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வகுல்லு முபத்தி என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த கடைசி சொல்லுங்க எழுதியிருப்பாங்க. என்னது? அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஆலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா? காஃபிரும் வருவா. இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு, அப்பேற்பட்ட பிதாத்துக்காரனும் என்ன செய்வான்? இதில் வருவான். ஏன்? இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை. இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது? நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய். அவ மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு? இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு? குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு? கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான்? இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏன் மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும். ஏன் கடமை தானே? என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும். கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். எதிரிலிருந்து? ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். ஒத்த வார்த்தையில சொன்னா
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உங்களுக்கு என்ன இருக்குது? அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான். இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ, அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபியூனி, என்னது, நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தால், இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும்? அல்லாஹை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபத்தபியூனி. உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபியூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும். இந்துதான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்ல சூரத் ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி, இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்கள், இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையலை தின்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் வருது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டார், என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டார். வேறு வேறு ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யார், ஷைத்தான் குழு வயசபு பிசிமாலிகி, சஹீஹ் முஸ்லிம் கூட அறிவிப்பு, ஷைத்தான்னா என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹதீஸ், ரியாதோ சாலிஹின்லாம் வருது தானே, என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே, சொல்லுங்கள் வெக்கப்படாமல் சொல்லுங்கள், என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள்கிட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, ஆ குல் பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில் பறக்க செய்வானா, என்னது குல் பியமீனிக், ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே, நாமளாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு, அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதை அவன்ட வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு தொலையட்டும், சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, குல்பிய மீனிக் வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், லா அஸ்தத்தி, இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா நல்ல ஏலும், ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமை இருந்தாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புக இயலாது. கட்டுகளவாது லாயதுகுலுல் ஜன்னத மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை, இப்படி நாங்கள் பாத ரச்சை, நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் ஹைபுல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூல் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, பெருமை. கிபிர்னா என்னது, ப்ரவுட்டானே, ஆ பெருமை. பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதரை பார்த்து, குல் பியமீனி, வலது கையை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹியை சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது, பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன, நான் நினைப்போம் அடே சரி வலது கையில் தின்ன இடது கையில் தின்ன, அப்படியே இல்லை, சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான், சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது, சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, இன்றைக்கு அப்படித்தான் நம்ம விட்ரு நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி, என்னது செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது, செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என் வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது, அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்த இயலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு, சல்லத் எதுகு கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேர்லெஸ்ஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லேயே இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்தில் இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா, அப்படியா இல்லையா, சுண்ணத் திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை?
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.

0: التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.
5: கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம். எல்லா வேலையும் நான் எழுத்து போட்டு செய்கிறேன். அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் ஒட்டச்சு போட்ட மாதிரி. காலையில் எலும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே? கடும் கஷ்டம், கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம், ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டால், ஏன்னா நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லை, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு. இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடச்சிருந்தாங்க. அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணித்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. நானும் தேவை உள்ளவரால் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன், கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்றதோடையே யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவாம், என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை, ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை. சரி நான் பார்க்குறேன், நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு, இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்கால ரசூல்லா தண்டை தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தண்டை தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம். ரசூல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்களோட வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டையும் கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில், ஈமானிய முறையில், சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, ஆ மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அவங்க எலும்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னோரு இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி, அல்லாட தூதர் இப்படி இப்படி உட்காரதுக்கு என்ன சொல்லி சம்மளங்கொட்டி உட்காரதா, சம்மளங்கொட்டி அப்படித்தானே. இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்ற நேரத்தில் அலிரதி அல்லாவுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்றாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி, அல்லாவுடைய தூதர் யாரு, அவட மாமனார், என் மாமாட அந்த கால் விரல்ல இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலா இஸ்ரலாஸ் வந்து அந்த உட்காந்தோடையே ரசூலா கேட்டாங்க, முதலாவது நீங்க இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சு போட்டமா வருத்தமா இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க, அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா, ஆ அப்படித்தானே. அவன் நான் பாத்திமனத்தால் அப்படி செய்கிற ஆளுண்ட அல்ல, அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசித்து அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்டை கிரியேட் பண்ணிட்டு வாரால் உண்டு இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமானில் பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழித்தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவாக வாழ்கிறான்டா, தந்தையாக இருக்கிறான்டா, தாயாக இருக்கிறேன் என்று சொன்னான், ஒரு குடும்ப கட்டமைப்பில் வாழ்கிறான்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவாக இருக்கணும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்கள்ல தெளிவா இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கத்தனை சொல்றோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தாரு, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாரு, சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு, தொழிலாளியாக இருந்து தந்தை திறமையை காட்டியிருக்கிறாரு, நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டுகிறான் நாம தானே சொல்றோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாம, ஒழுக்கம் தவறாம, பண்பாடல் தவறாம, விழுமியம் சீரழிஞ்சு போயிடாம, ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயார் இருக்கக்கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்ட்டாக தரலாமேனு கேட்டிங்களே, அதெல்லாம் தர இயலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேறு அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலாம். உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா, ஆ என்ன, அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடித்து போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தூங்கும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்க சொல்லிட்டு தூங்கினீங்கடா, ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்க நினைக்கிறீங்களே இந்த டயர்ட் எல்லாம் உடையும், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸை தரும், அதை விட. அப்போ ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு அலிரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியல்லாஹு காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலையும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே, அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே, அந்த நைட்லேயும் நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினீங்கன்ற அவர் சொன்னார், அந்த நைட்லேயும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டா, அந்த நைட்லேயும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்து, நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்தாங்க. அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசுல மதிச்சு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினா பாயிண்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாட சொல்றது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்ன வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்றத விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபு துராப்னு சொல்றது. என்ன சொல்றது, புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏண்ட வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்ட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு. ஆ இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா, இவ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு. அவள் உண்மையிலேயே அலி அலி அல்லா தாலாக்கு குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்றாரு சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்ன பேர் அலின்னு சொல்றதை விட என்னைய அபு துராப், அபு துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க தான், துராபின் ஒரு பிள்ளை இல்லை, ஆய் ஃபாத்திமா ரலியல்லாஹோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லாஹ் மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாமல், ஏண்ட பாசத்துக்குரிய மவளம் நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்து படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா. ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் என்ன செய்வேன், ஏ ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க, அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த ரத்த உறவு என்கிற ஒன்று இருக்குது, அதுல கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார, ஏன மகள் எடுத்தாலும் வெட்டுவேன் என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் அலிரலி எல்லாத்தாலும் அங்க கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்ப அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளவு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாரு என்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாம அந்த அன்பை எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூ துராப். அவர் சொல்றாரு எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பத்தி கேட்டா என்ன இருக்கு நிலைமை, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத ஒரு அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா படத்தில் பிறகே பிரச்சனையாக போயிடும். ஏன்னா இலகினா அவன் நான் என்ன சொல்கிறேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், எங்கட வாழ்க்கையில் முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள் என்கிறது வேறொன்றும் இல்லை, நாங்கள் எங்கட ஈமானை பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபுரில் போய்ட்டு விழுந்துடாமல், எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்களோட பக்குவத்தை பேணி, அது எங்களோட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடல். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறது யார், யாரை யாரை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம், யார், நபியே நீங்கள் இவரை பின்பற்றுங்க, இவரோட விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்கன்னு அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு யாரை முன்னுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன, சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்றான், உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தாரு, இன்னொரு அர்த்தம் இருக்குது சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார், யாரு யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனா அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோட ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் இப்ப இந்த ஊருக்கு போறோம் திருவிழாக்கு வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார், ஃபனதர நத்ரதன் ஃபின் நுஜூம், ஃபனதர நத்ரதன் ஃபின் நுஜூம் என்று சொல்றது தஃபக்கர தஃப்கீரன் அமீகன், டீப்பாக யோசித்தார். இப்படி கூப்பிட்டத்தோடையே யோசித்தார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார், காலை இன்னி சகி, ஏன்னா கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட் ஆகிருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்கள் எல்லாம் போங்க. என்னத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிர்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன்.
3: இது நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
9: மன அமைதி விசேட தொடர்.
10: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்து வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக, வெளியிலே ஒரு வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக, வெளியிலே ஒருவன்

0: இருக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுண்ணத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்து அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,

0: نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்ப செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ, அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகளெல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபரிசக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாம் எல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, அவருடைய குடும்பம் எது, எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு, அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எது பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு
1: கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ கபருடைய வாழ்வை குறித்தோ மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவூன், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும் மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும் எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தில் நாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களால்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும். தோழர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு, உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும் நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும் காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும் நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு, அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள். தோழர்களே, ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள், ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில், நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து
2: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சாபித்தவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித்தவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான். சாத் பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஸ்உரூன். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாத் பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை ஒருவரை அழைப்பதைப் போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூல் அல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி, அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே நிச்சயம் அல்லாஹருடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்குடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவில இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத் சென்றவர்களில் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களில் பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சாத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ், சாத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம், அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்த பொழுது குறைசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெட்டி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ரு பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ரு பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார், மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துகளில் ஒரு சொத்து என்னவென்றால் மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த ஏகத்துவ களிமா எனது வாழ்வில் நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதற்காக வேண்டி நான் அழவில்லை. நான் எதற்காக வேண்டி அழுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்வில் 3 கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன், அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்றார்கள். எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், இரவு பகலாக நான் அல்லாஹ்வுடைய ரசூலை கொள்வதையே லட்சியமாக கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதியெடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ரு பின் ஆஸ். இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ரு பின் ஆஸ் அவர்களை என்ன காரணம் என்றார்கள். நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப்போகிறேன் என்றார்கள் அம்ரு பின் ஆஸ். என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். மகனே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம். அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை. மகனே, கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இனி எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இனி எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்த போகிற நான் அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன். மகனே என்றார்கள், எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள். மகனே, உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கிவிட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை, அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தால் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம், நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லிம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லிம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களே. வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் உதவி செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டென பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னான். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லிம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதா தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லிம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல்படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல்படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசாத்துடைய பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல்படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொழத் தெரியாது என்கிறான். இதன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிற நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹுடைய நீதி மன்றத்தில் அல்லாஹு நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாம் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் அய்யுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம்பெற்றுவிடக் கூடாது. நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சகாபாக்களினுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தக்கீன்களுடைய அணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன். யார சூழல்லாம், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபு ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபு ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபு ஹுரைரா வெளியேவே நில் என்றாள். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபு ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தது என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபு ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். அபு ஹுரைராவை என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹுவே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து, மக்களை அவர்களும் நேசித்து, அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு? நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரமில்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹ் தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாத என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை மறு அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம்? யார சூழல்லாம், யார சூழல்லாம், எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி, அபூ தாலிஃபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹலபுனுடைய அபூ தாலிஃபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு இதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய்விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா? இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள். அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேன் ஐயா ரசூலல்லாஹ். மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அழுகிறார்கள் சௌமான் ரலியல்லாஹ் அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வமன் யுத்இ இல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சித்தீக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே, நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே. அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்கிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தஹ் என்கிற ஒரு நபித்தோழர், பத்ருப்போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தஹ். மிஸ்தஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத் செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தஹ் ரலியல்லாஹன் அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊரில் அவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தஹ் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன, அல்லாஹுமே சத்தியமாக இனி மிஸ்தஹுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய், எப்படி நீ பேசலாம், இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான், ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தஹ் அவர்களுக்காக வேண்டி, அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தஹுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெரும் தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது, மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு பேர் செல்வம் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை, என்னை மறந்தவர்களை, இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். தோழர்களே, மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபயக்குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ், அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தத்கர வஜாஅக்கு முன்னதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உனது வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இரண்டு கரம் ஏந்தி நான் உணரத்தில் வாக்கு தருகிறேன், உண்மையில் சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டு தூரமாக்கி, அருள் செய்கிற பாதுகானை நம்மை விட்டும் தூரமாக்கி, அருள் செய்கிற பாதுகா

0: எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு, இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று கூறிக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவுசெய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்.எச்.எம். இஸ்மாயில் சலஃபி அவர்களே.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தொகுதியை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அதை அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிதுரத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அனாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதைப் பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும் ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொன்று குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது. அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ்.

0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஜாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, UK போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும், வேட்டையாடப்பட்ட மிருகத்தை நிலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மூத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வஸ்ஸுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து, சுன்னாவிலிருந்து, இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம், ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டுச் செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வக்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மின் அல் கிதாபி வஸ்ஸுன்ன ஸஹீஹா, குர்ஆன் ஸஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வஸ்ஸுன்னா ஸஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்முத் துஹான் வத் தத்ஹீன் அலா து இத்திப்பி வத்தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெயினு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாயிஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியற்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதேபோன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்ன ஒரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நிகழ்த்தோடு முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: என்று நாம் சொல்லக்கூடிய அர்க்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலத்துன் வாதிஹத்துன் மஃபூமா. இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லி கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள், இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மாத்தத்தி ஒர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறு இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால் அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதில் இஸ்லாம் ரூஹத் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள்தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லா. அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை, இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும், அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லா, அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூற முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இது அந்த புரோகிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ் ஓபன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோகிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம், எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும், வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதேபோல 6வதாக இந்த மார்க்கத்தில் புரோகிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆஹுரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லீம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
2: www.muslimvanoli.com.
3: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் அருள் பொருந்திய இந்த பூமியில், வஹியுடைய பூமியில், கிபிலா அமைந்துள்ள இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி என்னையும் உங்களையும் இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியின் சிறப்பும் இன்றைய முஸ்லிம்களின் நிலைமையும் ஃபதுலுல் இல்ம், அல்லாஹுடைய மார்க்க கல்வியின் சிறப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, லா ஹயாத இல்லா பில் இல்ம், வாழ்வு என்பது கிடையாது கல்வி இல்லாமல். கல்வி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை வெளிச்சமாக்கும், உயிரூட்டும். இந்த உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எமக்கு பலன் தரும். எப்போது அல்லாஹ்வை அந்த கல்வி நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது மறுமையை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது சொர்க்கத்தை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது நரகத்துடைய அச்சத்தை கொடுக்கிறதோ அப்போது. கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மு இரண்டு வகைப்படும். ஒன்று மார்க்கத்துடைய கல்வி, அல்லது இன்னொன்று உலகத்துடைய கல்வி. அல்லாஹுடைய மார்க்கத்திலே இந்த இரண்டு கல்விக்கும் தரம் உண்டு. ஃபர்து கிஃபாயா, கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், கற்றே ஆக வேண்டும். கற்கவில்லை என்றால் தண்டனை உண்டு, நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இந்த உலகத்திலும் அவர் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையிலும் அவர் தப்பிக்க முடியாது. ஃபர்து கிஃபாயா, இல்மு ஷரியா, இல்மு தீன், அல்லாஹுடைய தீனுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி, அல்லாஹுவை பற்றிய கல்வி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பற்றிய கல்வி, கபருடைய கல்வி, நாளை மறுமையுடைய ஞானங்களை உள்ளடக்கிய கல்வி, சொர்க்கத்துடைய கல்வி, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான், அல்லாஹ் எதை அனுமதித்தான், அல்லாஹ் எதை தடுத்தான், அல்லாஹுடைய தூதர் எதை அனுமதித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தார்கள், தொழுகை, அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், அந்த தொழுகையுடைய ருக்குன் என்ன, அந்த தொழுகையுடைய ஷுரூத் என்ன, ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஹஜ் யாருக்கு கடமை, எப்போது கடமை, எப்போது நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும், நோன்பு எப்படி நோற்க வேண்டும், நோன்புடைய நிபந்தனைகள் என்ன, நோன்புடைய ருக்குன் என்ன, எது இருந்தால் நோன்பு நிறைவேறும், எது இருந்தால் நோன்பு முறையும். இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த எந்த துறைகள் இருக்கிறதோ இந்த துறைகளுடைய முழு ஞானங்களையும் தௌஹீத் முதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி கடமை வரை கற்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமை. ஃபர்து கிஃபாயா, கற்றுதான் ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லை என்றால் நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இன்னொன்று ஃபர்து அயின், கட்டாய கடமை அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இந்த உலகம் எப்போது நிலையாக இருக்குமோ, எந்த கல்வியை கற்றால் இந்த உலகத்தால் இயங்க முடியுமோ அந்த கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து அயின், அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இது உங்களுக்கு விருப்பமானது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கல்வியை குறித்து உங்களிடத்தில் விசாரணை செய்ய மாட்டான். நீங்கள் டாக்டர் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியர் படிக்கலாம், நீங்கள் உலகத்திலே எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை நீங்கள் வாழ வைப்பதற்காகவும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்காகவும் கற்கலாம். ஆனால் இதை குறித்து நாளை மறுமையிலே விசாரணை கிடையாது. என்ன படித்தாய், எவ்வளவு மதிப்பெண் பெற்றாய், எந்த கல்லூரியில் படித்தாய், எப்படி படித்தாய், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாய், எந்த துறையின் மூலமாக இந்த உலகத்திலே வருமானத்தை தேடினாய், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடைய தூதருடைய கல்வி, இந்த இல்முத்தீன், இந்த இல்மு ஷரியா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை. ஆனால் எதில் எம்முடைய முக்கியத்துவம் இருக்கிறது, எதில் எம்முடைய ஆர்வம் இருக்கிறது, எதை கற்பதில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஆர்வம் காட்டுகிறது, எதை கற்பதில் இன்று முஸ்லிம் சமூகம் குறைவை காட்டுகிறது, யோசித்து பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வசனம் எமக்கு அப்படியே பொருந்துகிறது. பாருங்கள், சூரத்து ரூமுடைய ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான கல்வியைத்தான், வெளிப்படையான ஞானங்களைத்தான் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தை பற்றி கேட்டால், உலகத்துடைய துறைகளை பற்றி கேட்டால், அதை பற்றி பேசுவதற்கு, அதன் பக்கம் செல்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மறுமையை பற்றியோ, மறுமையுடைய ஞானங்களை பற்றியோ முழுவதும் அறியாதவர்களாக, மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆகிரா பல் ஹும் ஃபி ஷக்கி மின்ஹா பல் ஹும் மின்ஹா அமூன். மறுமையை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லை, மறுமையை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை, மறுமையுடைய ஞானங்களை அவர்கள் பெறுவதில்லை, அதை பற்றிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏன்? அதை பற்றி அவர்கள் குருடர்களாக வாழ்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் இவற்றையெல்லாம் மறந்து குருடர்களை போல்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் மட்டும் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய நிலைமையை இந்த அல்லாஹுடைய தீனுடைய கல்வியில் எடுத்து பாருங்கள். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாரால் இறக்கப்பட்டது? யாரால்? அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாருக்காக இறக்கப்பட்டது? மனிதர்களுக்காக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படி நேர்வழி பெற வேண்டும் என்று நேர்வழியை காட்டுவதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் இன்று முஸ்லிம்களுக்கு எத்துணை பேருக்கு அந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அந்த குர்ஆன் எதை கற்பிக்கிறது, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எதன் பக்கம் அழைக்கிறது என்ற ஞானம் இருக்கிறது. யா அல்லாஹ், மாற்று மதத்தார்களுக்கு இந்த குர்ஆனை கொடுப்பதற்கு இன்று முஸ்லிம்களிடத்திலே ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதிகம் அதிகமான குர்ஆனை இலவசமாக மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுத்து குர்ஆனை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். ஆனால் அதைவிட யாருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? யார் அந்த குர்ஆனை கொடுக்கிறார்களோ, யார் அந்த குர்ஆனை மாற்று மதத்தார்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த குர்ஆனை படித்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் திரும்பி ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று அவரிடத்திலே கேட்டால் அவரால் சொல்ல முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் எத்துணை முஸ்லிம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாமல் இருக்கிறார்கள்? எத்துணை முஸ்லிம்கள் யா அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் இக்லாஸ் எத்துணை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும்? குர்ஆனுடைய இறுதி மூன்று சூராக்கள், அதனுடைய பொருள் எத்துணை பேருக்கு தெரியும்? கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரர்களை, யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? தொழுகையிலே ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதனுடைய பொருளை அறிந்து, அதனுடைய விளக்கத்தை அறிந்துதான் அந்த சூராவை ஓதுகிறோமா? குர்ஆனிலே இமாம் ஏதோ ஓதுகிறாரே தொழுகையிலே, அந்த இமாம் ஓதக்கூடிய சூராவுடைய பொருளுடைய அடக்கத்தையாவது நாம் அறிந்திருக்கிறோமா? தொழுகையை தொழுகிறோம், என்ன ஓதப்படுகிறது என்று தெரியாமல் தொழுகையை முடிக்கிறோம். அல்லாஹ் இந்த தொழுகையிலிருந்து எதை நாடினான் என்ற ஞானத்தை அறியாமல் உங்களிடத்திலே கேட்கிறேன், எத்துணை முறை தொழுகையிலே சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையை கேட்டிருப்போம்? உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையுடைய பொருள் எனக்கு தெரியும் என்று. எத்துணை பேருக்கு தெரியும் சமி அல்லாஹு லிமன் ஹமீத இந்த வார்த்தையுடைய பொருள்? எம்மில் எத்துணை பேருக்கு தெரியும்? அறிந்தவர்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கள், யோசித்து பாருங்கள். மூமின்களே, குறைபடுத்துவதற்காக அல்ல, எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. இந்த உலகத்திலே நாம் கட்டத்துறையில் எதை கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அதற்கு நாம் இம்மை தயார்படுத்திக் கொள்ள தயார். இந்த துறையில் என்னுடைய கல்வி ஞானம் குறைவாக இருக்கிறது, இதை கற்றால் இவ்வளவு ஊதியம் அதிகமாகும் என்றால் அந்த துறையை எவ்வளவு லட்சம் கொடுத்தாவது, எவ்வளவு நேரம் கொடுத்தாவது கற்க தயார். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்த கல்வியை, நேர்வழிக்காக, இவ்வுலகின் வெற்றிக்காக,
2: மறு உலகின் வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்த தீனுடைய கல்வியை கற்பதற்கு அதிலே அதை தெரிந்து அதை புரிந்து தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களை அதன் பக்கம் அழைப்பதற்கு எத்துணை பேர் தயார்? இதுவெல்லாம் பள்ளியின் இமாம்களுக்குரிய கல்வி, அல்லது ஹுத்துபா மேடையில் நின்று ஹுத்துபா செய்யக்கூடிய ஹதீப்களுக்கு உள்ள ஒரு கல்வி. அது அவர்களுக்குரிய பிரிவு, அது அவர்களுக்குரிய கல்வி என்று ஒதுங்குகிறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக மட்டும் உள்ள கல்வி அல்ல, எம்மை மாற்றுவதற்காக உள்ள கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அத்துணை பேரையும் ஹதீப்களாக ஹுதுபா மேடையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றியிருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவர்களின் துறையை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை மேம்படுத்தினார்கள். ஹாலித் பின் வலீத் போருடைய தலைவதி, ஜெயித் பின் ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய வகையை எழுதக்கூடியவர். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர் அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த துறையை கொடுப்பதற்கு முன்னால் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபர்தாயின், எதை எதை? அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை புகழ்கிறார். அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்க சட்டங்களை அறிந்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நஷ்டம் இது, இழிவு இது. எந்த ஒரு சமூகம் இல்மிலே நிலைத்திருக்குமோ அந்த சமூகம் வெற்றியின் பாதையில் நிலைத்திருக்கும். எந்த ஒரு சமூகம் இல்மில் குறைவுபடுமோ, இல்மை விட்டு தூரமாகுமோ, அந்த சமூகம் தன்னை அழிவின் பாதையை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று பொருள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துடைய எந்த துறையாக இருக்கலாம், அந்த துறையுடைய இல்மை அறியாமல் அந்த துறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. தொழுகையை தெரியாமல் தொழ முடியாது, நோன்பை தெரியாமல் நோன்பு வைக்க முடியாது, ஜிஹாதை தெரியாமல் இல்ம் இல்லாமல் ஜிஹாது செய்ய முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அந்த நபியை பற்றி கூறுகிறான், வஇன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த கல்வியில் அவர் தெளிவான கல்வியுடையவராக இல்மை சுமந்தவராக இருந்தார் என்று நபி யாகூபை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث. அல்லாஹ் அவருக்கு கனவுடைய விளக்கத்தின் ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் என்று இல்மை கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி தாவூத், சுலைமான்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
6: ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தனர். நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
7: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: பணிக்கிறான் என்றால் இந்த இல்ம் இந்த உலகத்துடைய அனைத்து நியமத்தை விடவும் மிகப்பெரியது. அல்லாஹ் அக்பர். என்ன விளக்கம் பாருங்கள், என்ன சிந்தனை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மை அதிகப்படுத்து. ரப்பி ஜிதுனி இல்மா. எத்துணை பேர் கேட்டிருப்போம், எத்துணை பேர் கேட்டிருப்போம். ஆனால் உங்கள் அறிவுக்கு பொருந்துகிறதா? இல்மை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் இல்ம் அதிகரிக்குமா? இல்ம் அதிகரிக்குமா? யோசித்து பாருங்கள். எந்த அறிவு அதை ஏற்றுக்கொள்ளும்? ஒருவர் தனக்கு குழந்தைகளை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடு. ஆனால் அவர் திருமணம் செய்யவில்லை. எப்படி அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பான்? அதனுடைய காரணத்தை நோக்கி அவர் செல்லவில்லை. எந்த வழியில் சென்றால் இல்மை அல்லாஹ் கொடுப்பான் என்ற வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த முறையில் இல்மை கற்க வேண்டும், யாரிடத்திலிருந்து கற்க வேண்டும், இல்மை எப்படிப்பட்ட வழிகளில் கற்க வேண்டும் என்ற முறைகளை அவர் தேடிச் செல்லவில்லை. இல்மு வந்தடையாத மூமின்களே, சோம்பேறித்தனத்திலே இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே, அந்த இல்மை தேடுவதில் ஆர்வம் இல்லை என்றால், இல்மு வந்தடையாத மூமின்களே, பாவத்திலே எம்முடைய வாழ்க்கை இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் இல்மு இவர்களை வந்தடையாது, இல்மு இவர்களிடத்திலே சேராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனால் தான் கட்டளை இடுகிறான். இந்த இல்மை சுமக்கக்கூடியவர்களுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீத், இதற்கு அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்துகிறான். ஆம், இது உண்மைதான். இதற்கு யாரெல்லாம் சாட்சியாக ஆக்கப்படுகிறார்கள் தெரியுமா? கலிமத்து தௌஹீதுக்கு சாட்சி கூறுபவர்கள் யார்? அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 18வது வசனத்தில், ஷஹீத் அல்லாஹ். யார்? அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அன்னஹு லா இலாஹ இல்லஹு, அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு எவரும் இல்லை. வல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அதற்கு பிறகு யார்? மலக்குகள். வஊலுல் இல்ம், வஊலுல் இல்ம், இல்மை சுமந்தவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க கல்வியை பெற்றவர்கள். ஆம், இவர்கள்தான் சாட்சி. அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் யாருடைய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறான்? இல்மை சுமந்தவர்களுடைய சாட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால், யோசித்து பாருங்கள் மூமின்களே, அந்த இல்மை கற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கண்ணியத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறாள், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல் குஷூ, அல்லாஹுவை உள்ளத்தால் பயந்தவர்கள். அல் குஷூ, இது சாதாரண பயம் அல்ல, பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு முழுவதும் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பயப்படக்கூடிய பயத்திற்குதான் அல் குஷூ என்று சொல்லப்படும். இப்படி அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இப்படி அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலஹ மின் இபாதிஹில்

இருந்து தவறுகளை செய்வானா? அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை உண்மையாக உள்ளச்சத்தோடு பணிவோடு அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், கல்வியாளர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், நபியே கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா? எந்த உலகத்துடைய அறிவாளி கூறுவார் ஆம் என்று? அல்ல, என்ன கேட்கிறான், கல்வியை பெற்றவர்களும் கல்வியை கற்காதவர்களும் சமமா? சுப்ஹானல்லாஹ், இன்று பார்க்கிறோம் சில முஸ்லிம்களை, அல்லாஹ் பாதுகாப்பாளாக, அப்போதுதான் குர்ஆனை சரியாக ஓத ஆரம்பித்திருப்பார், புகாரியுடைய தமிழாக்கங்களை படிக்க ஆரம்பித்திருப்பார். ஆனால் இமாம் புகாரியை குறை கூறுவார். யாரை குறை கூறுவார்? இமாம் புகாரியை குறை கூறுவார், இமாம் முஸ்லிமை குறை கூறுவார், ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களை குறை கூறுவார், குர்ஆனிலேயே பிழை இருக்கிறது என்று கூறுவார். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், இமாம் புகாரியும் நீங்களும் சமமா? இமாம் ஷாஃபிஈ அவர்களும் நீங்களும் சமமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களும் நீங்களும் சமமா? சிலர் பேசுவதை பார்த்திருக்கலாம், அபு ஹனீஃபா இப்படி சொன்னார், நான் இப்படி கூறுகிறேன். யா அஹி மன் அன்த வ மன் அன, நான் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் அபு ஹனீஃபாவுடைய கல்விக்கு முன்னால் நாம் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்விக்கு முன்னால் நான் யார் நீங்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கல்விக்கு முன்னால். பின்னால் வரும்பொழுது எமக்கு இன்னும் மேலதிகமான விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி உயர்த்துகிறான், பதவிகளை உயர்த்துகிறான். யாருக்கு யாருக்கு தரஜத்துகள் உயர்த்தப்படுகிறது? ஊதுல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அபு ஹுரைராவை நீங்கள் பார்த்ததுண்டா? ரழியல்லாஹு அன்ஹு, நாம் பார்த்ததுண்டா? எப்போது வாழ்ந்தவர், எப்போது வாழ்ந்தவர்? ஆனால் அவருடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய பெயரை பதவியை அல்லாஹ் உயர்த்துவான். குர்ஆனை அறிந்தவர், ஹதீஸை அறிந்தவர் அபு ஹுரைராவை அறியாமல் இருக்க மாட்டார். இமாம் புகாரி செல்வம் வைத்திருந்தாரா, ஆட்சியை வைத்திருந்தார்களா? இமாம் புகாரியுடைய பெயரை கேட்டால் ரஹிமஹுல்லா, ஏன் அல்லாஹ் அவருடைய பதவியை உயர்த்துகிறான். இல்மிற்காக அவர்கள் பட்ட கஷ்டம், இல்மிற்காக அவர்கள் பட்ட சிரமம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை நாட்கள் பசியோடு உணவில்லாமல் தெருக்களிலே பசியால் உறங்கி கிடப்பார்கள், சஹாபாக்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அவர்களை மிதித்து செல்லுவார்கள். ஹதீஸை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ்வுடைய அருளால் இல்மை தேட வேண்டும் என்ற முயற்சியால் 18 வயதில் ஃபத்வா கொடுக்கும் அளவிற்கு திறமை உள்ளவராக மாறியவர். இன்று 18 வயது வாலிபனை அழைத்து வந்து சூரத்துல் இஹ்லாஸை தஜ்வீதோடு ஓதுங்கள் என்று கூறுங்கள், அதனுடைய பொருளை, 4 வரியுடைய பொருளை கூறுங்கள் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்

0: கட்டளைகளை உயர்த்துவான். இமாம் அபு ஹனீஃபாவிற்கு அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார். அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார், மிக பிரசித்தி பெற்ற மாணவர்களில் ஒருவர். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவருடைய பிரசித்தி பெற்ற மாணவர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுக்கிறார். குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்களை பெறுவதற்காக அந்த சிறு வயதுடைய வாலிபர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு வருகை தந்து இல்மை கற்கிறார். ஆனால் குடும்பம் நெருக்கடியாக மாறுவதை பார்த்த அவருடைய தாய் அந்த குழந்தையை அழைத்து சென்று மீன்பிடி தொழிலை உட்படுத்துகிறார்கள். மீன்பிடித்தால் வருமானம் அவருடைய குடும்பத்திற்கு. ஆனால் இந்த மாணவரோ மீன்பிடிக்க செல்லுகிறேன் செல்லுகிறேன் என்று கூறிவிட்டு எங்கே செல்கிறார்? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவருடைய கல்வியின் சபைக்கு சென்று கல்வியை தேடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். தாய் வருகிறார், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃப்சத்த இப்னி, என்னுடைய குழந்தையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். அபு ஹனீஃபாவே, அவர் வருமானத்திற்காக தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், தஅனி, அவரை விடுங்கள், இல்மை கற்கட்டும். ஏன், அவருக்கு எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? அபு ஹனீஃபா சொன்னார்கள், நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அல் ஃபாலூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்துக். அரசர்களுடைய உணவு இது அந்த காலத்தில். இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அந்த தொழிலை அவர் சரியாக பார்க்க முடியவில்லை. இவர் எதை சாப்பிடுவாராம்? அரசர்களுடைய உணவை சாப்பிடுவாராம். அபு ஹனீஃபாவிற்கு மூளை குழம்பி விட்டது என்று கூறிவிட்டு அந்த தாய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். பின்னால் காலத்திலே இந்த அபு யூசுப் தன்னுடைய இல்மால் அல்லாஹ்வுடைய உதவியால் உயர்ந்த இந்த இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரசவைக்கு காதியாக நியமிக்கப்பட்டு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த தாயிடத்திலே அபு ஹனீஃபா குறிப்பிட்ட அந்த இரண்டு உணவுகளும் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது சிரித்தவர்களாக அபு யூசுப் ஹாரூன் ரஷீத் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ், ஹாரூன் ரஷீத் அவர்கள் இதை கேட்ட பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் இமாம் அபு ஹனீஃபாவிற்கு ரஹ்மத் செய்வானாக, அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு பார்த்தவர், இல்மை கொண்டு பார்த்தவர். இர்ஃபஇ அல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய தரஜத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் இந்த பூமியில் விட்டு சென்ற இல்மை சுமக்கக்கூடியவர்கள், மறுமை வரை இந்த பூமியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய இன்ஜினியர் படிப்பு இந்த கண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குமா? நீங்கள் படித்த டாக்டர், நீங்கள் படித்த MBA, நீங்கள் படித்த இந்த உலகத்துடைய துக்தூராத், எதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்தோடு நீங்கள் படித்த படிப்பும் அதற்கான உழைப்புகளும் எந்த ஒரு கூலியையும் தராமல் உங்களோடு மரணித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மிற்குரிய இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான ஹதீஸ், எமக்கு இன்றைய காலத்தில் மிக மிக தேவையான ஹதீஸ். மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய காலத்தை அல்லாஹுடைய தூதர் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையை இன் அல்லாஹ் லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் இன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து இல்மை ஒரே அடியாக அல்லாஹ் எடுத்து விட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, அல்லாஹ் உலமாக்களை கல்வியாளர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இந்த பூமியில் வாழ்வது அருள். கல்வியாளர்கள் நம்முடைய சபைகளில் இருப்பது அல்லாஹ் கொடுத்த அருள். இல்மை சுமப்பவர்கள் இந்த பூமியிலிருந்து சென்று விட்டால் முசீபா, முசீபா, நேர்வழி மரணித்துவிடும். அல்லாஹ் உலமாக்களுடைய மரணம், இந்த உலகம் மேலும் விழிப்படைய வேண்டிய நேரம் அது. நம்முடைய தமிழ் சமூகத்தை பாருங்கள், நஷ்டத்தை, இழிவை, இழிவை பாருங்கள். எத்துணை மதரசாக்கள் மூடப்படக்கூடிய நிலைமை. குர்ஆனை ஓதுவதற்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் எத்துணை பேர்? கல்வியின் சபைகளுக்கு தன் பிள்ளையை அனுப்பி மார்க்க கல்வியை படிக்கட்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வின் அருளை பெறட்டும். அதுவெல்லாம் யத்தீம்களுக்கு, அதுவெல்லாம் ஏழைகளுக்கு. ஒரு செல்வந்தவருடைய பிள்ளை அல்ல இல்ல மாஷா அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளையை மதரசாக்களில் அனுப்பி எல்மை தேட வைக்க இந்த சமூகத்துடைய செல்வந்தவர்கள் தயாரா? இல்லை, இல்லை. எத்துணை மதரசாக்கள் எல்மை தேடுவதற்காக விளமாக்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளும் எத்தீம்களும் மட்டும் அந்த மதரசாக்களிலே இன்று சேர்ந்து படிக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்கே? இதையெல்லாம் இப்போது படிக்க வேண்டுமா? காலம் வரும் பொழுது அவர்கள் படித்துக் கொள்வார்கள், காலம் வரும் பொழுது தெரிந்து கொள்வார்கள். உண்மையில் உங்களுடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள், என் பிள்ளை உலக கல்வியை கற்பதை விட மார்க்க கல்வியில் மேம்படுவதைத்தான் நான் விரும்புகிறேன். எத்துணை பெற்றோர்கள் சொல்ல முடியும்? என் பிள்ளை சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தை அடையக்கூடிய கல்வியை பெறுவதை விரும்புகிறேன். உலகத்துடைய கல்விதான் என் காலுக்கு கீழ்தான், அவன் கற்றாலும் கற்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நாணியதை பெறுவான். முக்கியமில்லை என்று சொல்லவில்லை, தேவையில்லை என்று சொல்லவில்லை, உதறி தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. தேவைதான், முக்கியம்தான், ஆனால் எதற்கு பிறகு அதை முடிவெடுங்கள். எதற்கு பிறகு? ஆயிரம் பாடல்களை சிறு வயதிலே மரணம் மனநம், ஆயிரம் திருக்குறளை மரணம் மனநம். சூராவுடைய குர்ஆனுடைய சூரா எத்துணை தெரியும்? நஷ்டம் கண்ணியத்துக்குரியவர்கள், இழிவு கண்ணியத்துக்குரியவர்கள் எப்படி? ஹத்தா இதா லம் யுபிக் ஆலிமன், எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார். இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், மனிதர்கள் மூடர்களை மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். என்ன நடக்கும்? ஃபஸுஇலு, மார்க்க விளக்கத்திற்காக அவர்களை அணுகுவார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். ஃபத்வாவை கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள், கல்வி இல்லாமல், ஞானம் இல்லாமல். நேற்றுதான் புகாரியை படிக்க ஆரம்பித்திருப்பார், அவர் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தியாக பேசுவார். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மூமின்களே, ஃபத்வாக்களை விட்டு உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய தீன் அல்ல, என்னுடைய தீன் அல்ல. யாருடைய தீன்? அல்லாஹுடைய தீன். இதை அறிவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, இதை பற்றி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. மார்க்க தீர்ப்பு உயர்ந்த தரம், உயர்ந்த தரம். இல்மிலே தேறியவர், ஹதீஸ் கலையிலே தேறியவர், உசூல் தஃப்ஸீர் உசூல் ஹதீஸிலே தேறியவர். ஒரு குர்ஆன் வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்கு இறக்கப்பட்டது, இதனுடைய விளக்கங்கள் என்ன? ஹதீஸ் இது என்ன தரம்? இது சஹீஹா, தாயிஃபா, ஹசனா, மௌதுஆ? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கல்வியை எல்லாம் பெற்று ஆம், ஹாஸ், நாசிஹ், மன்சூஹ் இது போன்ற ஞானங்களை எல்லாம் அடைந்து அதற்கு பிறகு அல்லாஹுவை பயந்து கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி மார்க்க தீர்ப்பை கொடுக்க வேண்டிய சமூகம், பெற வேண்டிய சமூகம். தமிழாக்கங்களை படித்தால் போதும், ஏதோ சில நான்கு உரைகளை, நான்கு சீடிகளை கேட்டால் போதும், அவரை விட கல்வியாளர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. பேச்சாளர்கள் இன்று மார்க்கத்துடைய அறிவாளர்களாக, மார்க்கத்துடைய ஆலிம்களாக மாறுகிறார்கள். ஆலிம்கள் இன்று வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு அல்ல இல்ம், பேச்சுடைய திறமை அல்ல. ஒருவர் ஆலிமா இல்லையா என்று முடிவெடுப்பதற்கு இல்ம் உள்ளத்தால் சுமக்கப்படுவது, கலைகளை கொண்டது, ஞானங்களை உள்ளடக்கியது, கருத்துக்களை தெரிய வைத்தது. فَأَفْتَوْ بِغَيْرِ عِلْمٍ فَضَلُّوا وَأَضَلُّوا. அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். யா அல்லாஹ், இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய மஅஜமுல் கபீரிலே பதிவு செய்கிறார்கள் ஹதீஸை. சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியிலே, ஒரு தலையணையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். மர்ஹபம் பி தாலிபில் இல்ம், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே, மாணவரே வருக வருக. மர்ஹபா சொன்னார்கள். தாலிபுல் இல்ம் லதஹஃபுல் மலாயிகா வதுலிபுஹு பிஅஜ்னிஹதிஹா ثُمَّ يَرْكَبُ بَعْضُهُ بَعْضًا حَتَّى يَبْلُغُ السَّمَاءَ الدُّنْيَا مِنْ حُبِّهِمْ لِمَا يَطْلُبُ. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே வாருங்கள், வருக. மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அதற்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் அவர்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள். அப்படியே பூமியுடைய முதல் வானம் வரை மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக, அவர்கள் கொண்டுள்ள இல்மின் மீது அவர்கள் கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக, யா அல்லாஹ், இன்னும் ஒரு சிறப்பு பாருங்கள். மூமின்களே, மபூதாவு திருமதி கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, கைஸ் இப்னு கதீர் அவர்கள் கூறுவதாக, கதீம ரஜுலுன் மினல் மதீனா, ஒருவர் மதீனாவிற்கு வருகிறார், மதீனாவில் இருந்து வருகிறார். அலா அபி தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக, ஓஹோ அபி திமஷ்க், எங்க இருக்கிறார்கள்? திமஷ்கிலே இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து கிளம்பி வருகிறார். யா அல்லாஹ், எதற்காக வருகிறார்? மா அக்தமக யா அஹி, அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் வருகிறாய், ஏன் வந்தாய்? அவர் சொன்னார், ஹதீஸுன் பலகனி அன்க துஹத்திஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை நீங்கள் செவிமடுத்ததாக நான் கேட்டேன், அந்த ஹதீஸை அறிவதற்காக வந்திருக்கிறேன். மதீனாவில் இருந்து திமஷ்கிற்கு ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அஹி அமா ஜித லிஹஜ்ஜா, வேறு ஏதாவது தேவைக்காக வந்தாயா? லா, அமா கதிம்த லிதிஜாரா, வியாபாரத்திற்காக வந்தாயா? லா, மா ஜித்து இல்லா ஃபி தலபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள், யார் இவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சாவுடைய யார் மகன், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதிலேயே இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஏற்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய கல்வி முழுவதையும் அறிந்தவர்கள். ஒரு வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்காக இறக்கப்பட்டது, எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, இப்னு அப்பாஸை கேட்டால் தெரியும் ரழியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள் இவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரிய சஹாபாக்களை அணுகி அணுகி அணுகி ஹதீஸ்களை கேட்பார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று. இப்படியே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வெகு தூரம் பயணம் செய்து ஒரு பெரிய சஹாபி ஒருவர், வயதான ஒரு சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த தூரத்தின் பயணத்திற்கு பிறகு அந்த சஹாபியுடைய வீட்டை அணுகுகிறார். அங்கே சொல்லப்படுகிறது அந்த சஹாபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தான் கொண்டு வந்த விரிப்பை எடுத்து கீழே விரித்து அதை உதறிவிட்டு படுக்கிறார்கள். சூரியன் சுட்டரிக்கிறது, தூசிகள் அப்படியே சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களே, முகத்தின் மீது விழுகிறது. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் இப்னு அப்பாஸ், இல்முடைய மலை, ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வீட்டின் வாசலில் காத்து.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஆனால் நேரம் இல்லைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி. எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில இல்முக்காகவா ஏதாவது வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது பயான் நிகழ்ச்சிக்கு போறோமா? அவ்வளவுதான், நாங்களும் மார்க்கத்தில் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வைன்னல் மலாயிக்கத லததஉ அஜ்னிஹதஹா ரிவந்தி தாலிபில் இல்ம். மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி இருக்கிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள் இல்மை தேடக்கூடிய மாணவனுக்காக. தேடக்கூடிய மாணவர்களாகிய மாணவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் வானம் பூமியில் உள்ள எல்லாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறது. கடலில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆலிமுக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் உள்ள வேறுபாடு கஃபதுலில் கமரி அலா சாயிரில் கவாகிப், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனுக்கு என்ன மதிப்போ அது போன்ற. ஒரு வணக்கசாலிக்கும் கல்வியை தேடக்கூடிய ஆலிமுக்கும் சொன்னார்கள் மிகப்பெரிய முத்திரையை சான்றை, இன்னல் உலமா வரஸதுல் அம்பியா. கல்வியை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். கொஞ்சம் கண்களை மூடி இதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். யார் நபிமார்கள்? அவர்களுடைய தரஜாவை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். அவர்கள் தீனாரையோ திருகமையோ விட்டு செல்லவில்லை, அவர்கள் அதற்கு வாரிசு அல்ல. உலமாக்கள் எதற்கு வாரிசுகள்? நபிமார்களுக்கு இல்மிற்கு. அவர்கள் சுமந்த இல்மை இவர்கள் சுமப்பதால் வாரிசுகள் அவர்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் திருமதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நம் திருமதி அவர்கள் இதை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இதை ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அபி உமாமத் அல்பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இரண்டு மனிதர்கள் நினைவு காட்டப்பட்டார்கள். அஹதுஹுமா ஆபித் வல் ஆஹர் ஆலிம். ஒருவர் வணக்கசாலி, ஒருவர் இல்மை கற்றறிந்த ஆலிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வணக்கசாலிக்கும் இல்மை சுமப்பவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், எனக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று. திரும்ப சொல்ல வேண்டுமா? திரும்ப சொல்ல வேண்டுமா? ஒரு வணக்கசாலிக்கும் கல்வியை சுமப்பவருக்கும், ஒரு ஆபிதுக்கும் ஒரு ஆலிமுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த சமூகத்தில் எனக்கு, யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று. ஏன்? ஒரு ஆலிம் ஆபிதாகவும் இருப்பார், ஆனால் ஆபித் ஆலிமாக இருக்க மாட்டார். ஆலிம் வணக்கசாலியாகவும் இருப்பார். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி வாகிதின் அல்லைசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் பள்ளியிலே இல்முடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூன்று மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் வருகிறார், இடத்தை தேடுகிறார். கொஞ்சம் கேளுங்கள், நமக்கு எல்லாம் தேவையான ஹதீஸ். இடத்தை தேடுகிறார், இடம் காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் இடத்தை பார்க்கிறார், முன்னால் செல்ல வேண்டுமா பின்னாலே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார். இன்னொருவர், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே, இதில் போய் நான் எப்படி உட்காருவது என்று திரும்பி சென்று விடுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த இல்முடைய சபையை முடித்த பிறகு கேட்டார்கள், இந்த மூன்று மனிதரை பற்றி அறிவிக்கட்டுமா? ஒருவர் இடம் கிடைத்ததை பார்த்து இடம் இருக்கக்கூடிய இடத்தில் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இவர் அல்லாஹுவை நோக்கி சென்றார், அல்லாஹும் இவரை நோக்கி வந்தான். இன்னொருவர் வெட்கத்தால் பின்னால் உட்கார்ந்து கொண்டார், அல்லாஹும் இவரை கண்டு வெட்கமடைந்து விட்டான். இன்னொருவர் புறக்கணித்து விட்டார், அவர் புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். இல்முடைய சபைகளை புறக்கணிப்பது யா அல்லாஹ் ஃபஅரப ஃபஅரபல்லாஹு அன், அவர் இல்முடைய சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம், இவ்வளவு கண்ணியமிக்க இந்த இல்ம், அகீதா தலீல் மின் குர்ஆனி வ சுன்னா, குர்ஆன் சுன்னா அதனுடைய ஆதாரங்களை உள்ளடக்கியது இந்த இல்ம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம் எதற்கு முன்னால் செயலுக்கு முன்னால். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு பாட தலைப்பை அமைக்கிறார்கள், பாபுல் இல்மி கபுல் அல் கௌலி வல் அமல், செயலுக்கு முன்னால் இல்ம், பாபுல் இல்மி கபுல் அல் கௌலி வல் அமல், செயல் சொல்லுக்கு முன்னால் இல்மை தேடுவது என்ற ஒரு பாட தலைப்பை அமைத்து ஒரு குர்ஆனுடைய சூரா முஹம்மதுடைய 19வது வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். அந்த பாபை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக் என்று பார்த்த வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ் இங்கே இல்மை கொண்டு ஆரம்பிக்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹுவை என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தஃஃபிர் லிதம்பிக், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். இது செயல், இது சொல். அப்ப செயலுக்கு முன்னால் அல்லாஹ் எதை கொண்டு வருகிறான், கல்வியை கொண்டு வருகிறான். கல்வி செயல், அல்லாஹ் செயலுக்கு முன்னால் கல்வியை கொண்டு வருகிறான். அதனால் என்ன தேவை, ஒரு செயலை செயல்படுவதற்கு முன்னால் அதற்குரிய கல்வி அவசியம். சரி, கல்வி கிடைத்தாகிவிட்டது, இல்மு கிடைத்தாகிவிட்டது, அது போதுமா? ஸஹீஹுல் புகாரியை படிக்கிறேன், அது போதுமா? இல்மை தேடுவதற்கு அதுதான் வழியா? அதை புரிதல். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதே பாபை அமைக்கிறார்கள் ஸஹீஹுல் புகாரியிலே, பாபுல் ஃபஹ்மி ஃபில் இல்ம், இல்மை எப்படி புரிவது. ஒரு ஹதீஸை முன்னோட்டமாக ஆக்குகிறார்கள், மை யூரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ, முஹாஃபிதுன் ஹஜர் ஃபக்கீஹு அதற்கு விளக்கம் சொன்னார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தின் புரிதலை கொடுப்பான். மார்க்கத்தின் புரிதலை யார் கொடுப்பான்? அல்லாஹ். நிஅமா, ஒரு அருள் கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியை புரிதல். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஏன் மார்க்க கல்வியை தவறாக புரிதல் தான் அத்துணை வழிகேட்டிற்கும் காரணம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சூஉல் ஃபஹ்ம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதல், அஸ்லு குல்லு இபா குல்லு பிதா, எல்லா பிதாத்துடைய அடிப்படையும் இதுதான், சூஉல் ஃபஹ்ம். ஹாரிஜியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், கதிரியாக்கள், ரவாஃபித், ராஃபிதாக்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலும் வழிகட்டது எதனால், தவறான புரிதலின் காரணமாக. புரிதல் என்பது நியமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான்? நபி தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்மையும் ஞானங்களையும் கொடுத்தான். ஆனால் ஃபஃஹம்னாஹா சுலைமான், சுலைமான் மட்டும்தான் அதை புரிந்தார். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் ஞானங்களை கொடுத்தான். யார் புரிந்தது, புரிய வைத்தது யார்? அல்லாஹ். அதனால்தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அதிகம் அதிகமாக இந்த துஆவை சொல்லுவார்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சொல்லுங்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே எனக்கு இல்மை கற்றுக் கொடு. வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி, சுலைமானுக்கு புரிய வைத்தவனே எனக்கும் புரிய வை. சுப்ஹானல்லாஹ். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சுலைமானுக்கு புரிய வைத்தவன் அல்லாஹ். புரிதல் என்பது நியாயமாக கண்ணியத்துக்குரியவர்களே.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரிந்தாத புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது? ஹதீஸில் வந்திருக்கிறது, குரானில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார்? ஆமா, அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும்? அது எப்படி இவர் விரும்புற மாதிரிலாம் நடத்த முடியும்? புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆம், அப்படி ஹதீஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீஸை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார், ஒரு யூதன் இதை கைவிளையாடல் செய்திருப்பான். இல்லா இலாஹ இல்லல்லாஹ் اتخذ الناس رؤوسا جهالا فسئلوا فافتوا بغير علم علم تريام الفتوى சாபம் இந்த சமூகத்தின் இது, கலட்டி எறியப்பட வேண்டும், சாபம் இது. குர்ஆன் ஹதீஸை விமர்சனம் செய்பவன், ஹதீஸ் குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்பவன், அறிவை ஹதீஸில் புகுத்தி பார்ப்பவன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இமாம் புகாரி பதிந்த ஹதீஸை ஒருவன் தவறு, இமாம் புகாரி பதிந்தது தவறு, அவர் அறிவில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைக்கிறான். அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காஃபிர். ஹதீஸை பாதுகாத்தது இமாம் புகாரி அல்ல, இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் அபூதாவு திருமதி அல்ல, ஹதீஸை பாதுகாத்தவன் அல்லாஹ், இமாம் புகாரியை கொண்டு பாதுகாத்தான், இமாம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அது வஹி. ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி. வஹியை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாரா? சஹி என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் எம்முடைய அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், அறியாமை அறியாமை அறியாமை தலை விரித்தாளுகிறது தமிழக உலகத்தில். இல்மை தேடக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால், அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் பாத்தில் தான் இன்று தலை விரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. மூன்றாவது, இந்த ஹதி இந்த இல்மை எப்படி பெறுவது? புரிதல், சிறப்பு எப்படி புரிவது, எப்படி பெறுவது, என்ன வழி? இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகம், இமாம் ஷாத்திபி ரஹிமஹுல்லா எழுதிய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், கிதாபில் மாத்தி அதை கூறுகிறார்கள். இல்மை தேடுவதற்கு இரண்டு வழி இருக்கிறது. ஒன்று அல் முஷாஃபஹா, கூறுங்கள். அல் முஷாஃபஹா, அல் முஷாஃபஹா யானி அல் முஷாஃபஹத்து பிமானா ஐ யஜ்லிஸ தாலிபுல் இல்ம் பைன யதை ஷைஹி வ முஅல்லிமி. உயர்ந்த வழி, ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம் ஒரு ஷேஹுடைய சபையில் அமர்ந்து இல்மை கற்பது முதல் வழி. ஒட்டுமொத்த உலமாக்களாலும் உறுதி செய்யப்பட்ட ஒரே வழி, சிறந்த வழி, ஷேக் ஆலிமுடைய சபைகளில் அமர்ந்து இல்மை கற்பது, அவரோடு தொடர்பு கொண்டு இல்மை கற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் ஹதீஸுகளை படித்தும் தெளிவை கொடுக்காத சில விஷயத்தை ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து தெளிவை பெறலாம். பரக்காத், பரக்கா பார்த்திருக்கலாம் பலர் தங்களுடைய வாழ்வில், புரியவே செய்யாதவர்களுக்கு ஒரு ஆலிம் சிறந்த அறிஞரிடத்திலே வந்து கேள்வியை கேட்பார்கள், அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், அவருடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளும். பரக்கா, இல்முடைய பரக்கத்து. இரண்டாவது, முன்னோர்கள் குர்ஆன் சுன்னாவின் வழியில், சஹாபாக்களின் வழியில், அவர்களை பின்தொடர்ந்தவர்களின் வழியில் மார்க்கத்தை புரிந்தவர்கள் உலமாக்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக, அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி புரிய வேண்டும், இதை எப்படி புரிந்தால் என்ன விளக்கம் வரும் என்ற முழுமையான ஞானங்களை கொண்டு, இல்லை என்றால் இமாம் ஹாஃபில் இப்னு அப்துல் பர் தங்களுடைய கிதாபான அத்தம்ஹீத் என்ற ஒரு கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், கான சலஃப், எம்முடைய முன்னோர்கள் இல்மை தேடி புறப்படுவார்கள், ஒரு ஆலிமுடைய சபையில் அமர்வார்கள். முதலாவதாக அவருடைய ஷக்கிலை, அவருடைய வடிவத்தை, அவருடைய உருவத்தை, அவருடைய முறைகளை பார்ப்பார்கள், அவருடைய இபாதத்தை பார்ப்பார்கள், அவருடைய குணங்களை பார்ப்பார்கள். அதை பார்த்ததற்கு பிறகு அவரிடத்திலிருந்து இல்மை எடுப்பார்கள். அல் முஷாஃபஹா, இல்மை அவரிடத்திலிருந்து எடுப்பார்கள். யார் சரியான ஆலிம்? قال الله وقال الرسول وقال ابو بكر وقال عمر وقال عثمان وقال علي بن ابي طالب وقال بلال وقال زيد رضي الله عنهم اجمعين. இப்படி யார் குர்ஆன் சுன்னாவை எடுத்து வைக்கிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை பெறுங்கள். குர்ஆன் சுன்னா இது என்னுடைய விளக்கம் என்று சொன்னால் அவரை தூக்கி ஓரத்திலே போட்டு விடுங்கள். குர்ஆன் சுன்னா இதை நேரடியாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் கூறிய விளக்கம் இது, அவர்கள் கூறிய விளக்கம் இது, இது அபூபக்கருடைய விளக்கம், இது உமருடைய விளக்கம் ரழியல்லாஹு அன், இது உஸ்மான் அவர்களுடைய விளக்கம் ரழியல்லாஹு அன், இது இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய விளக்கம், அபு ஹனீஃபாவுடைய விளக்கம் என்று யார் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை தேடுங்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து ஏழ்மை தேடுங்கள். தன் அறிவை கொண்டு வருபவன் வழிகேட்டின் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ். இம் ஷாதிப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டாவது முறை முன்னோர்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக அவர்களை கூறுகிறார்கள், முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தான், பின்னால் அது புத்தக வடிவமாக மாற்றப்பட்டது, அதனுடைய சாவிகளை அல்லாஹ் உலமாக்களுடைய கரத்தில் கொடுத்தான். அந்த சாவியை கொண்டுதான் இந்த புத்தகத்தை திறக்க முடியும். தன் அறிவை கொண்டு படிக்க முடியாது. தன் அறிவை கொண்டு இமாம் புகாரி எழுதிய சஹீஹுல் புகாரியை வாசிக்க முடியாது. ஏன்? அந்த ஹதீஸுடைய ஞானம் எமக்கு தெரியாது. தெரியக்கூடாதான் வாசிக்க கூடாத வாசிக்கலாம். அந்த எளிமை முதலில் கற்க வாருங்கள். குறையை வைத்துக் கொண்டு மார்க்கம் கடினமானதா என்று சொல்லாதீர்கள். மார்க்கம் எளிதானது, புரிவது எளிதானதுதான். அதற்கென்று முறை இருக்கிறது, அந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் வரும், உதாரணத்திற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பயிர நேரத்தில் திக்ர் செய்ய மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்ய மாட்டார்கள். இதே வார்த்தை வரும். அதனால் பயிர நேரத்தில் தஸ்பீஹ் செய்தால் ஹராமா? என்ன விளக்கம் அந்த ஹதீஸிற்கு? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான வணக்கங்களை தொழ மாட்டார்கள். யாருக்கு தெரியும் இந்த இல்ம்? யாருக்கு தெரியும் இந்த மானாவுடைய விளக்கம், இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம், இதனுடைய விளக்கம் யாரெல்லாம் சொல்லப்பட்டது, அதையெல்லாம் அறிந்தவர் தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ். இறுதியாக அல் அமலு பில் இல்ம், கற்றதெல்லாம் சரிதான், ஆனால் செயல்படுத்துங்கள். அமலு, செயல்படுத்துங்கள். செயல் இல்லாத கல்வி வீண். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب. பிறருக்கு ஏவுகிறீர்கள், உங்களை மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், அறிவு பெற மாட்டீர்களா? يا أيها الذين آمنوا لما تقولون ما لا تفعلون. செய்யாததை ஏன் மக்களுக்கு எடுத்து வைக்கிறீர்கள்? மறுமையில் ஒருவன் நரகத்திலே தன்னுடைய குடல்களை சுமந்தவனாக செக்கெடுத்த மாட்டை போன்று சுற்றி சுற்றி வருவான். நன்மையை ஏவி இந்த பூமியில் தீமையை தடுக்கவில்லையா? وأنهى عن المنكر وأفعل. நன்மையை ஏவினேன், நான் அதை செய்தேன். தீமையிலிருந்து மக்களை தடுத்தேன், நான் அதை செய்தேன். يا الله لا تزول قدم عبد حتى يسأل عن أربعين. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்திதானத்திலிருந்து பாதங்களை நகட்ட முடியாது. வாழ்க்கை எப்படி கழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? உன் உடலை எந்த வழியில் பயன்படுத்தினாய்? உன் ஆரோக்கியத்தை எந்த வழியில் பயன்படுத்தினாய்? நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? எவ்வளவு கற்றாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். முன்னால் இருந்த காலத்தை விட மார்க்க கல்வியை அதிகமாக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த காலத்தில் அதிகம். ஆனால் போதாது, அதிகம். ஆனால் இது எத்துணை முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது என்றுதான் கேள்வி. இல்மை கற்பதற்கு முன்னாலும் இபாதத்தில் அதே நிலைமை, இல்மை கற்றதற்கு பிறகும் இபாதத்தில் அதே நிலைமை. இல்மை கற்றதற்கு முன்னாலும் இல்மை கொண்டு பெருமை, இல்மை கற்றதற்கு பின்னாலும் இல்மை கொண்டு பெருமை. இல்மை கற்றிருப்பார், அவர் பெரிய முஃப்தியாக மக்களுக்கு மத்தியில் வலம் வருவார். என்னிடத்திலிருந்து எளிமை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பார். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று ஃபத்வா செய்வார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறார். இமாம் மாலிக் சொன்னார்கள், லா அதிரி, எனக்கு தெரியாது. இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியாதா? ஆம், தெரியாது. எனக்கு தெரியாது. ஆம், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்று நீ யாரிடத்தில் யாரை யாரை எல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களிடத்தில் எல்லாம் சொல், இமாம் மாலிக்கிற்கு தெரியாது. யா அல்லாஹ், லா அதிரி, எனக்கு தெரியாது. தவாது, பணிவு, இல்மை பேணுவதில் பணிவு. நான் எவ்வளவு இல்மை கற்றாலும் எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கற்க வேண்டியிருக்கிறது, இன்னும் உலமாக்களுடைய சபையை கலக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் தெளிவை பெற வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கதிரை, உங்களுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூமின்களை பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய கதிரை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இவ்வளவுதான் மார்க்கத்தில் பேச அனுமதி. ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை. தெரிந்ததை சரியான விளக்கத்தை உலமாக்களுடைய சபையில் தெரிந்திருந்தால், ஆதாரங்களை தெரிந்திருந்தால் எடுத்து வையுங்கள். தெரியாத ஒரு விஷயம் கேட்கப்பட்டால் அதிரி, தெரிந்தவர்களிடத்தில் சென்று கேட்டுக் கொள்ளுங்கள். பணிவு இது. தவறை ஒப்புக்கொள்வது பணிவு. ஹக்கை ஏற்ப மறுப்பது பெருமை. தெரியாது என்று தெரியாமல் இருப்பது பெருமை. மனிதர்கள் நான்கு வகைப்படுவார்கள். அன்னாஸ் அர்பா, ஆலிம் வயத்ரி அன்னஹு ஆலிம், அவர் கல்வியாளர் தான், உண்மையில் முறையான கல்வியை கற்றவர். ஆனால் அவருக்கு அவர் அறிந்திருந்தார், அவரும் ஆலிம் தான், அறிந்திருக்கிறார். அவரை பின்தொடருங்கள், முழுமையானவர் அவர், பின்தொடருங்கள் அவரை. ஆலிம் வலா எதிரி அன்னஹு ஆலிம், கல்வியாளர், ஆனால் அவர் கல்வியாளர் என்பது அவருக்கே தெரியாது. அவர் அறியாமையில் மறதியில் இருக்கிறார், அவருக்கு நினைவூட்டுங்கள். உங்களுடைய பணி இன்னும் இருக்கிறது என்பதை. ஜாஹில் வயதிரி அன்னஹு ஜாஹில், அறிவில்லாதவர், கல்வி இல்லாதவர், அவரும் தெரிந்திருக்கிறார், அவருக்கு கல்வி இல்லை என்று. ஃபஹாதா முஸ்தர் ஷிதுல், வழிகாட்டப்பட வேண்டியவர், ஷிதோ, அவருக்கு வழிகாட்டுங்கள். நான்காவது ஜாஹில் என்று பலருடைய தரம் இதுதான். அல்லாஹ் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பாளாக. ஜாஹில் வல எதிரி அன்னஹு ஜாஹில், அறியாதவர், அவருக்கே தெரியாது, அவருக்கு அறிவில்லை என்று, கல்வி இல்லை என்று. ஃபஹாதா மாயப் ஃபத்ருகு, அவர் மடையர், முட்டால், ஃபத்ருகு, அவரை விட்டு விடுங்கள். ஆலிம், அவர் தன்னை ஆலிம் என்று அறிந்திருக்கிறார், அவரை பின்தொடருங்கள். ஆலிம், அவர் தன்னை ஆலிம் என்று உணரவில்லை, அறியவில்லை, அவருக்கு நினைவூட்டுங்கள். ஜாஹில், கல்வி இல்லாதவர், கல்வி இல்லாதவர் என்பதை அறிந்திருக்கிறார், ஃபர்ஷிது, வழிகாட்டுங்கள் அவருக்கு கல்வியை தேடுவதற்கு. ஜாஹில், அறியாதவர், ஆனால் எல்லாம் தெரிந்ததை போன்று பேசுகிறார், ஃபத்ருகு, விட்டுவிடுங்கள் அவரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மில் எமக்கு தெளிவை கொடுப்பாடாக, இஹ்லாஸை கொடுப்பாடாக. அல்லாஹ்விற்காக மட்டும் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, என் பிள்ளையை சிறிய வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகுப்பில் சேர்க்கிறேன். ஏன் சிறிய வயதிலேயே என் பிள்ளை ஹாஃபிலாகிவிட்டார் என்று சொல்லுவதற்காக அல்ல, என் ரப்புடைய முகத்தை நாடி. இல்முடைய சபையில் கலந்து கொண்டு இல்மை தேடுகிறேன். ஏன் நான் ஆலிம் என்று அழைக்கப்பட வேண்டும், அல்லது நான் பேச்சாளராக மாற வேண்டும், ஹுத்துபாவுடைய மேடையில் ஏறி ஹுத்துபா செய்ய வேண்டும் என்ற நியத்தை வைக்காதீர்கள். மக்களுடைய முகங்களை எல்லாம் என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று வைக்காதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்களிடத்திலே வாதாடுவதற்காக, மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மார்க்க கல்வியை யார் பயன்படுத்துவானோ ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான். இஹ்லாஸை பேணுங்கள், பணிவை பேணுங்கள், இல்மை தேடுவதில் ஆர்வம் கொள்ளுங்கள், வெறியை ஏற்படுத்துங்கள். குழந்தைகள், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என எல்லோரும் இல்மை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இல்ம் உலமாக்களிடம் இருந்து பெறப்பட வேண்டிய கல்வி. மார்க்க கல்வியாளர்கள் எந்த எந்த ஊர்களில் எந்த எந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களோடு பணிவான முறையில் நடந்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு முயற்சி தாவது இல்மு எடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து இல்மை தேடிச் செல்லுங்கள். மறுமை நெருங்கிவிட்டது. மறுமை நெருங்கும் பொழுது இந்த இல்மு இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படும். அந்த இல்மு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் ஐல்மை தேடி மறுமையின் வாரிசுகளாக மாறுங்கள். ஐல்மை விட்டு தூரமாகி காஃபிர்களை போன்று, அல்லாஹை மறுக்கக்கூடிய கூட்டத்தார்களை போன்று எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், ஐல்மை தேடி பயணிப்போம். ஐல்ம் என்பது மார்க்க அறிஞர்களுடைய சபைகளில் கலந்து கொண்டு ஐல்மை கணக்கெடுத்து குறிப்பிடுத்து அதை படித்து படித்து பார்த்து அரபி மொழியையும் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய உசூல்களையும் தெரிந்து கொண்டு குர்ஆனுடைய தஃப்ஸீரையும் ஹதீஸுடைய ஷரஹலையும் எங்கெல்லாம் சபைகள் ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் வரிசையில் இருந்து அந்த மனிதர் எப்படி அல்லாஹுவை அரவணைத்துக் கொண்டு அல்லாஹும் அவரை அரவணைத்தானோ அது போன்று மாறுங்கள். வயதாகிவிட்டது, இந்த காலத்தில் இல்மை கற்று என்ன செய்ய போகிறோம் என்று வெட்கமடைந்து அல்லாஹும் உங்களை கண்டு வெட்கமடைய கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். இந்த வயதில் இவர்களுக்கு முன்னால் எல்லாம் சென்று நான் இல்மை கற்பதா, அவர் என்னை விட வயதில் குறைந்தவர், என்னோடுதான் பழகியவர், அவரிடத்திலிருந்து இல்மை பெறுவதா என்று புறக்கணித்து அல்லாஹும் உங்களை புறக்கணித்து அல்லாஹும் உங்களை

0: فهم அதிகம் அதிகமாக இந்த துஆவை ஓதுங்கள் ரப்பி ஸிதனி இல்மா இந்த துஆவை அதிகம் அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹ்விடத்தில் இல்மை கேட்டு இல்முடைய புடிதலை கேட்டு தொழுகையில் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் அழுகுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை எம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து சேர்ப்பான் எம்முடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்குவான் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி.
1: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கமா பாரக் தலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும்.

0: என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கிடையிலே, நண்பர்களுக்கிடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் இப்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதுல பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல, அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான். யாரு மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்கும். யானால் அல்லாஹ் ஒரு கைதிடுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணான்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியமைப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்றெல்லாம் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியமைக்கலாம், நேசமைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும், எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது. அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆய்விடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும், உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன். அவன் ஒரு அடியாரின் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியமைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியமை தந்த அடியாரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியமையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரியம் வைப்பார். மேலும் அவர் செய்வார், ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபி அஹலி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறான், எனவே வானவர்களான நீங்களும் பிரியமையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியாரின் மீது பிரியமைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து, இந்த அடியாரின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய, அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா இல்ல. அல்லாஹ்வுக்கு சில நேசத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது யாரு தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாருங்க? முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரிய வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறளில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால் இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல, சுமார் 250 இடங்களில், 58 இடங்களில் இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்களில் அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான். யா அய்யுஹல் லதீனா ஆமனு இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம் பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டும் ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்குவா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்குவாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்பார். உபை இப்னு காபு அவர்களே, மத் தக்குவா, தக்குவானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்போ உபை இப்னு காபு சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா? கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்றிருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க? அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களோ அங்கே இருக்குமேயானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேன். அப்போ உபை இப்னு கஅப் சொல்லுவாங்க, தில்கஹிய தக்வா, அதுதான் தக்வா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாகிவிடாமல் அவனுடைய ஈமானும் பாழாகி விடாமல் அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகி விடாமல் அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகி விடாமல் சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல் அவைகளில் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி வரப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்கா அந்த பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ் தஹீரினி அப்படின்னு ஒரு சஹாபி, யாருங்க, மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யா ரசூலல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்பி பார்ப்பார்கள், சாட்சி கிடையாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியது எது? அதை நாம் சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டனை இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனி அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம் அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இவர் செய்த இந்த தௌபா, இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது, ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வு தான், அந்த உச்சக்கட்ட பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இது சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்வா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார், காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள், அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இறை எச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கு நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? இன்னஹா ஹுப்லா மினஸ் ஸினா, ஸினாவின் மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மறக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால் தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத்து கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு, அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகாக ஆப்பிள் இருக்கு எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம்? யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தின் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையின் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்களையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்களிலையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். யானால் அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195 வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன் அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ். நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன? அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்து 177 வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைசல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வனாக்கிண்ணல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் வாசல் மாலல ஹுப்பிஹி தவில் குர்பா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று வல் யதாமா வல் மசாகீன வபன சபீல், யதீம்கள் அனாதைகள், மிஸ்கீன்கள் மிஸ்கீன்கள், ஒபன சபீல் அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கல, மருமிய நம்புங்க தொழுகுங்க இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான் சொன்னா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹுடைய திருப்தியை நாடி, அல்லாஹுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யதீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வழங்குகின்றார்களோ அவைகளெல்லாம் அதெல்லாம் நன்மன் சொல்றாங்க. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனால் பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறதில்லை இல்லையா? பெருசா அதை நன்மையாக கருதுறதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாக இரண்டாவது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2177 கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். இப்ப வெறுமென தொழுகை, நோன்பு இவைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணி கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம்? தொழுதோ நோன்பு வைச்சோம், அது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன்? அல்லாஹ் இதையெல்லாம் நன்மை சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுகர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது. அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க. பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னால அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை, அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால், பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன் அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். யுஹிப்புல் முஹ்ஸினீன், நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யுஹிப்புத் தவ்வாபீன் என்று சொல்றான். இன் அல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க? தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களை குல்லு பனி ஆதம ஹத்தாவும், அல்லாஹ்வுடைய திருத்தூத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். வ கைரு ஹத்தாயின அத்தவ்வாபூன், அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும், தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம், பாவம் நிப்பி கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவம் நிப்பி கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைனல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லகு பிஹக்கி ஆதமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள், பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமையானால் அது, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அன் யுக்லி அனில் மஅசியதி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்துவிட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய் விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். வஸ்தானி இரண்டாவது, அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, ஐயுந்தம அலாஃப், அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது, ஒரு ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவற்றை குறித்து கவலை பண்ணணும். இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால் தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கை செய்து போயிட வேண்டும், இது மாதிரி செஞ்சுட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா, அலா அல்லா யஊத இலைஹா அபதா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால், அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை, அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. நாம வெறுமனே தௌபா செஞ்சிட்டேன் தௌபா செஞ்சிட்டேன் சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்லுகிறான் சொன்னால், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனா அதிகமா தௌபா செய்யணும். நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லலாம், சல்லல்லா ஹதீசுகள்ல வருது. பல ஹதீசுகள் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பாலைவனத்தில் காணா போனல் போல அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதில் தான் இருக்குது. அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதை உடை, தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகம் இல்லை. தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை பாலைவனம், சாதாரண ரோடு கிடையாது. பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டா வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது. அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நினப்பார் அவர், இப்போ என்ன நினப்பாரு, நம்ம கதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கும், பசி கொஞ்ச நேரம் தாங்கும், தாகம் கொஞ்ச நேரம் தாங்கும், அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கண்டுகொள்ள முடியாது, எதையும் வாங்கி சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு உயிர் இருக்கும், அதற்கு பின்னாடி நம்ம போய்விட வேண்டியதுதான் என்ற ஒரு நிலைக்குள்ள அவன் எவ்வளவு கவலையில் உள்ளாக்கப்படுவான். அந்த கவலையிலேயே அவன் தூங்கி விடுகிறான், அசந்து விடுகிறான். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு கவலையில் இருக்கின்ற பொழுது காணா போன ஒட்டகம் அந்த வாகனம் திரும்பவும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சலதாலீசர் ஊமையை சொல்றாங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரியே ஒரு அடியான் தவறை செய்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதே, அல்லாஹ் இந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை மறுமையில் பிடித்து விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுவது, நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகுவது என்ற அந்த உணர்வினால அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இப்படி நான் பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி விட்டான் என்று சொன்னால், பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அடியானை பார்த்து எப்படி காணா போன ஒட்டகம் வாகனம் திரும்பவும் அவனுக்கு ஒரு அடியானைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் அடைவானோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய சந்தோஷம் இதுதாங்க. அல்லாஹ் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை அன்பை பாருங்கள். அடியான் ஒரு தவறை செய்து விட்டான், அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆனாலும் ஒரு தவறை செய்து விட்டேனே, என்னுடைய இறைவன் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற அந்த உணர்வோடு அந்த அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிராய்ச்சித்தம் தேடுகின்ற பொழுது, பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டானே. இப்படிப்பட்ட தௌபா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட தௌபாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள், அவர்களை விட அல்லாஹ்வை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நூறு தடவை அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க நமக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா, அப்படியே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். நபியே நீங்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாள் ஒன்றுக்கு 100 விடுத்தும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறானா இல்லையா, தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறானா இல்லையா. அதனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043. உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பொறுமையாளர்களை சகித்துக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க சகித்துக் கொள்வர்னா? யாரு? பொறுமையாளர்கள், சாபிரீன்கள். பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது, இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நாம புலம்பாமல் அல்லாஹ்புறத்தில் இருந்து இது வந்தது, அல்லாஹ்வுடைய விதியின் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நான் பொறுமையோடு எதிர்கொண்டேன் என்று சொன்னால், சகித்து கொண்டேன் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் கூலியை எந்த அளவுக்கு துறை சொல்கிறான் சொன்னால், இன்னமா யுஃப சாபிரூன் அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப் என்று சொல்றான். பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலியை நாம் கொடுப்போன்றான். கணக்கு வழக்கே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சோதனையின் பொழுது யாரெல்லாம் பொறுமை காட்கின்றார்களோ அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கில்லாமல் நாம் என்ன செய்கிறோம்? கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். ஆனா பொறுமைன்னு சொன்னா என்ன, அதையும் பார்க்கணும். பொறுமைன்னு சொன்னா நாம நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழுதுகளுது தீர்ந்துடுறது, புலம்பி முடிச்சிடுறது, இருந்தாலும் நான் பொறுமை காத்துக்கிறேங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடும், முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்கறது ஒன்றும் முடியல, கடைசியில் அல்லாஹ் விட்ட வழி அப்படின்றது, கடைசியாக போறது இல்லையே, அது பொறுமை இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே இருக்கணும். பொறுமை என்பது அல்லாஹ் விதித்தின்படி இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் இப்படித்தான் விதிச்சிருக்கிறான் எனக்கு, அப்படி நாம பொறுமை காத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் அந்த கபருக்கு அருகாமையில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்மணி இந்த கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். யாரோ அவங்க அவங்களுடைய உறவினர்களை யாரோ மரணித்திருப்பார்கள், அதனால என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வழியை அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, இத்தக்கில்லாஹ வஸ்பிரி, மணி அல்லாஹ் பயந்து கொள்ளுமா, நீ வந்து பொறுமையாயிரு அப்படி சொல்லுவாங்க. இந்த பெண்மணி இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, காலத் இலை காண்ணி, என்னை விட்டு தூரமா போன்னு. யாரு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அட்வைஸ் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பெண்மணியே ஏதோ ஒரு துக்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, என்னை விட்டு நீ தூரப்போ, ஃபைன்னக்கெல்லாம் துசிபி முசிபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உனக்கு ஏற்பட்டிருந்தா தெரியும், சொல்லுவோமா இல்லையா?
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimwanoli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
6: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

அல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. யா அல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசீலா என்ற சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணித்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கிருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார், நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள்.
சொல்லுவார்கள்.

ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன். லைலா மஜ்னூன் மஜ்னூன் கவிதை படிப்பானாம். உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன்? சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரர்களே, மதீனாவில் அன்பு ஏன்? அங்குதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த அளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: கராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி, நபியே உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இக்காமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துபாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃதஹிர் வர்ருஜிஸ ஃஹஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள், போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்புங்க, கும் எழும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்பிர், அல்லாஹுதான் பெரியவன் என்று, அல்லாஹுதான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபக்பிர் வசியாபக ஃபதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதன் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு போய் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்கத், அதாவது அழைத்து வந்த, தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் 3/4 பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40 மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட. இது ஏனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டுதானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜைனப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜைனப் நீ போய் பேசு. ஜைனப் பின் ஜஹ்ஷ் வாராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ், நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜைனப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால் ஒன்றும் பேசல். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ. நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பர்க்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்குரிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு, நாவும் நரகமும். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது. கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள், நாவு தப்பினால் நரகம் என்கிறது இஸ்லாம். சொல்லுவோமா இல்லையா? கரணம் தப்புனா மரணம். கரணம்னா என்னது? கரணம் அடிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மரணமே வந்துவிடும் என்கிற அளவிற்கு சொல்லப்படுவது. அதே மாதிரி தான் இந்த நாவு. இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இதை நாம் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால், நிச்சயமாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இந்த தலைப்பு மிக பெரும் கவலையோடு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவால் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம். அந்த பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ, பின் விளைவுகளை குறித்தோ சிந்திக்காமலேயே நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறது. நரம்பில்லாத நாக்கு என்பார்கள், நரம்பில்லாத நாக்கு என்பார்கள். அதனால் இஷ்டம் போல் நம்முடைய நாவை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தி விடுகிறோம். என்னவெல்லாம் இந்த நாவு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது? பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆணவமாக பேசுவது, அவதூறுகள் பேசுவது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டைகளை பற்றி நிறைய பேர் அவனுடைய வாயாலேயே தான் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை இழக்கிறார்கள். அப்படிதானா? யாரையா பத்தி கமெண்ட் பண்ணும்போது இன்னைக்கு எப்படி சொல்றோம்? பரவாயில்லதான், நான் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்போம். அவரு நல்ல மனுஷன்தான், வாயை மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா வச்சுக்கிட்டாருன்னா அவர் நல்ல மனுஷன்தான். இப்படி நிறைய பேரை பற்றி நாம் சொல்லுவதை கேட்போம். குறிப்பாக பெண்களை பற்றியும் இந்த விமர்சனங்கள் அதிகமாக சொல்வதுண்டு. உங்களை நல்ல பொம்பளை தான்ப்பா, ஆனால் வாய் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. வாய் இருக்கிறதே இந்த நாவு, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கே இழுத்து விடக்கூடிய தகுதி எதுக்கு தான் இருக்கு? வாய் இருக்கு. நீங்கள் நிறைய சண்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷ முண்டாட்டி தகராறு ஆரம்பித்து எத்தனையோ சண்டைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எதனால? இதனால தான். இதை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். ஊர்லெல்லாம் சண்டே தான் விடுமுறை, அப்படிதானே? இந்த சண்டேவெல்லாம் இன்னைக்கு சண்டையாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சண்டையினுடைய இறுதியில் மண்டையே காலியாயிரு. என்னன்னு பார்த்தா இந்த வாய். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசி, எதையாவது குத்தி காட்டி பேசி, இப்படியே என்ன செய்கிற சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருப்பது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நாக்கில் அவன் ஒரு பிளேடை ஒட்டி கொண்டு போவதை போல்தான் நிறைய பேருடைய நாவு என்ன செய்யும், எதையாவது வெட்டி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கும். நாலு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடாட்டா அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் நாவு விஷயத்தை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகளை தந்திருக்கு. இங்கே ஏன் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு தரப்பட்டது அப்படின்னா, நாவை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது நாவை விபரீதங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது முடிவுக்கு நம்ம இப்படித்தான் வர முடியுது. இப்படி இந்த நாவு பெரும்பான்மையான மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால தான் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு கட்டளையை விடுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. குல், நபியே சொல்லுங்கள், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது மிக மிக நன்மையோ அதையே அவர்கள் பேசட்டும். எது நன்மையோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும். ஏன், இன்ன ஷைத்தான யன்ஸஹு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் இந்த பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடியவனாகவே இருக்கிறான். பேச்சு மட்டும் அளவோடு இருந்து விட்டால் சகோதரர்களே, எத்தனை விவாகரத்துகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் உறவுகள் முறிக்கப்படுவது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை நட்புகள் பிரியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நட்புகள் பிரி, யோசிச்சு பாருங்க, அப்படியே உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருடைய நட்பை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள், எந்த உறவுகளை, உறவுக்காரர்களுடைய உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் மனைவியினுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் பெற்றோருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது எத்தனை முறை உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுடைய ஆத்திரத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்ல, அப்படியே யோசிச்சு பார்த்து ஒரு லிஸ்ட் போடுங்க. காரணம் எதுவா தான் இருக்கும், இந்த வாயாகத்தான் இருக்கும். அதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, குல் இபாதி யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது நன்மையோ எது சிறந்ததோ அதை மட்டும் பேச வேண்டும் என்று நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்போ இந்த நாவின் மூலம் சகோதரர்களே நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேச வேண்டும். இந்த நாவினால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசுவதோ, இந்த நாவினால் பிரச்சனைகளும் பின்விளைவுகளும் ஏற்படக்கூடிய அடிப்படையிலே இந்த நாவை பயன்படுத்துகிறது இருக்கிறதே, பாரதூரமான பாரிய விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். அதனால் தான் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறார்கள், இன்னல் அப்த லயத்கல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறார். இங்கே கலிமா என்று தான் சொல்லப்படுகிறது, ஒரே ஒரு வார்த்தையை பேசுவார். மா யதபய்யனு ஃபீஹா யஸில்லு பிஹா இலன் நார் அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, ஒரே ஒரு வார்த்தையை தான் பேசுவான். அது ஏற்படுத்தக்கூடிய பாரிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ, தொலைதூரம் இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்பட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாவ அவனை எங்க கொண்டு போய் சேர்க்குது, நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. எத்தனை வார்த்தை பேசுவதனால், பின்விளைவுகளை புரியாமல், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல், இந்த வார்த்தையை அவன் பாவித்ததனால் பயன்படுத்தியதனால் இறைவன் படக்கூடிய ஆத்திரத்தை பற்றி பொருட்படுத்தாமல், இந்த நாவு அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய விபரீத விளைவுகளை பற்றி அவன் யோசிக்காமல் அவன் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவு அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! ஒரு வார்த்தை கொண்டு போய் அவனுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்றால், வாழ்விலே நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லது இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் நாம் பேசியிருக்கிறோம், எவ்வளவு அவதூறுகளை பேசியிருக்கிறோம். சில பேர் ஊசியை வைத்து குத்துவதை போல் பேசுவார்கள். ஒரு வார்த்தை பேசினாலும் திரு வார்த்தையா பேசிட்டேடான்னு பக்கத்துல ரெண்டு பேர் ஏத்தி வேற விடுவான். நறுக்குன்னு நாலு கேளுமா, எப்படி நறுக்குன்னு நாலு கேளு அப்படிம்பா. இப்படி சகோதரர்களே, சுற்றி இருப்பவர்கள் உசிப்பு விட்டு உசிப்பு விட்டே நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்வருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னதம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து பேசியிருக்கிறார்கள், அளவோடு பேசியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற வார்த்தைகளை எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு மிக சொற்பமான, அதே நேரத்தில் அர்த்த புஷ்டியுடன் கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நபியினுடைய சிறப்பு என்று சொல்லுவார்கள். சரியான மொழியில் இதை மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வார்த்தை. ஓரளவிற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வார்த்தைகளின் திரட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா. ஒரு வார்த்தை தான், அதை வச்சு பேரா பேராவாக விளக்கம் எழுதலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி இருப்பார்கள், அதை குறித்து பக்கம் பக்கமாக விளக்கங்கள் எழுதலாம். ஆனால் பக்கம் பக்கமாக இருக்கிற விளக்கங்களை எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மொழி ஞானம் வழங்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தின் அற்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாமல் தான் நிறைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேசக்கூடாத இடங்களில் நிறைய விஷயங்களை பேசியே நமக்கு பெற வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிதானா எல்லா விஷயமும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறதா இல்லையா? ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு இவன் மேலுக்கு மேல் இவன் வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் போது நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் என்பதை கவனிக்கிறார்களா இல்லையா? இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? அவனோடு பணிபுரிபவர்களோடு இவன் எப்படி பேசுகிறான்? மேனேஜ்மெண்ட்டோடு எப்படி இவன் பேசுகிறான்? இவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்துத்தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பற்றி என்ன செய்யறது? நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பயன்படுத்தி விடுகிறோம். சில பேர் பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. இல்லை அந்த பே அவனை பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு ஃபோன் அடிச்சுலாம் நிறைய பேர் பேசுவான். எப்படி சில பேருக்கு பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே வருவார் இவர், அவர் மாதிரியா இருக்கார், விட்றா அப்படிம்பார். அந்த விட்றா அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஓகே, இவர் அந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாதுங்கிறதுனால தான் விட்றாங்கிறார் அப்படின்னு. என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு வாயிலேருந்து வார்த்தையை வாங்குறது. வந்துகிட்டே இருந்தேன், என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டான், சும்மாவா அவனை விட்ட அப்படின்னு இவருங்க. இல்லை எதுக்கு பிரச்சனை வேண்டாம், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்படி அவனை அவன் சொன்னா, இது நம்ம ஊருக்கே அவமான ஊரை எழுத்துருவான் டக்குனு. முதல்ல என்ன சொல்லுவான், இது நம்ம வீட்டு நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனைன்ட்டு குடும்பத்தை எழுப்பான். அப்படியே நம்ம ஊருக்கே அவமானண்டான்னு ஊரை எழுப்பான். பா தமிழ்நாட்டுக்கே அவமானண்டான்னு மாநிலத்தை எழுப்பான். நீ எல்லாம் ஒரு இந்திய நாடா, இந்தியாவுக்கே இது கேவலம்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிறதுக்கே கேவலம்பா. யாரு இவன் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வந்த பிரச்சனைய, ஒரு இனப்பிரச்சனையை, மொழி பிரச்சனையை, தேச பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துருவான். என்ன செய்யணும்? உடனே அவனை போன்ல புடி, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இவரு. உடனே அவரை போன்ல புடி, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நாலு வார்த்தை நெருக்குன்னு பேசாட்டா இவருக்கு தூக்கம் வர. ஆனா ரசூலுல்லாவுடைய வழிமுறை என்ன? மனைவியோடு ரசூலுல்லா நிக்கிறாங்க. யூத பெருச்சாலிகள் பெருமானாருடைய குடும்பத்தை கடந்து செல்கிறது. எப்பவுமே சும்மா போக மாட்டான் அந்த யூதன். இந்த யூதன் இருக்கிறானே, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. போகும்போது அப்படியே போகிற போக்கில் ரசூலுல்லாவை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம் அப்படின்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா நமக்கு தெரியும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு அர்த்தம். இவன் என்ன செஞ்சான், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாமம் உண்டாகட்டும்ங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக அதுக்கு ஒரு அழகான ரிப்ளை பண்ணாங்க. ஆனால் கூட இருக்கிற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உங்களுக்கு உண்டாகட்டும். நபிசல்லாலே சொல்ல பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சா யூதனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. மனைவி பக்கத்தில் போறேன், ஆயிஷா ஏன் நான் உன்னை இப்படி வன்மமானவளாக பார்க்கிறேன்? இவங்க கோபப்பட்டது யாருக்கு? யாருக்காக கோபப்பட்டாங்க? நபிக்காக. இப்படிதானே இப்படி மட்டும் நம்ம ஒய்ஃபை பார்த்து நம்ம சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏயோ உனக்காக நான் பேசுறேன் நீ என் அப்படி. ஆனால் அவங்க அன்னை அப்படிதானே உம்மஹாத்துல் முஃமினீன்ல ஒரு ஆளாச்சே, யார ரசூலல்லாஹ் அலம் தஸ்மா மா காலு, அவங்க சொன்னது நீங்க கேட்கலையா யார ரசூலல்லாஹ்? அலம் தஸ்மஈ மா குல்து, ஆயிஷா நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா? இதுதாங்க அதுக்கு. எப்படி அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா யார ரசூலல்லாஹ்? ஆயிஷா நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீ கேட்கவில்லையா? அப்படியா, நீங்கள் என்ன சொன்னீங்க யார சொல்லலாம்? பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காமல் இருந்தது பெருமானார் கொடுத்த ரிப்ளை. நானும் சொன்னேன் வாலைக், அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு பதில் ரசூலை எப்படி முடிச்சாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. ஏன்? ரசூலுல்லாவுக்கு தெரியும் இந்த நாவு என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று. எப்படி இத்தனைக்கும் திருமறை குர்ஆனே அனுமதி கொடுத்திருக்கிறது. எப்படி? உங்களை யாராவது ஒருவர் உங்கள் மீது வரம்பு மீறினால் அவர்கள் வரம்பு மீறுகிற அதே அளவு நீங்களும் வரம்பு மீறுங்கள். அனுமதி இருக்கிறது திருமறை குர்ஆனில். ரெண்டு வார்த்தையை சொல்லி அவன் பேசுறான். அதுக்கு ரசூலுல்லா பதில் கொடுக்கும் போது ஒரே வார்த்தையில் முடிச்சாங்களே, வாலை உன்மீதும் உண்டாகட்டும்னு. இதுதாங்க அதபு. இந்த அதபு இல்லாட்டா நமக்கு வந்துடும் அதாபு. அதனாலதான் நாவும் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால், இந்த நாவை முறைப்படி பாவிக்காவிட்டால் சகோதரர்களே, நிச்சயமாக அதனுடைய பின்விளைவு நரகம் தான். அதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது. இவ்வளவு மோசமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி தோழர் ஒருவர் உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மன் நஜாத்? நஜாத்னா என்ன? இங்கே உள்ள பழைய ஆட்களுக்கு தெரியும் நஜாத்னா. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியமாக தெரியும் என்னதுங்க நஜாத்னா? நஜாத்னா என்னது? தௌஹீத். நம்ம ஊர்லலாம் நமக்கு பேரை தான் நஜாத்துக்காரங்க, நஜாத்துக்காரங்க. ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரம் அன்னஜாத் என்கிற பேரில் அந்த பத்திரிகை துவங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டதனால் நஜாத்து நஜாத்தும்பாங்க. நஜாத்துக்காரங்க உண்மையிலேயே நஜாத்தை அன்னைக்கே தேடி இருக்கிறாங்க. யாரு? சஹாபாக்களே தேடி இருக்கிறாங்க. யாரோ சொல்லலாம் மன் நஜாத், நஜாத் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையா வந்து நஜாத் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எதையோ சொல்லுவோம். ஆனால் நஜாத் என்றால் வெற்றி என்று பொருள். நஜாத் என்றால் என்ன? வெற்றி என்று பொருள். யாரோ சொல்லலாம் வெற்றி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதிலை சொல்லுகிறார்கள். அதற்கு முதல்ல சொல்றாங்க, அம்சிக் அலைக லிசானக, உக்பா உனது நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுல தான் வெற்றி இருக்குது. நம்ம கிட்ட வந்து யாராவது வெற்றி என்றால் என்னன்னா பிலாசபி பேசியிருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை பண்ணணும் எல்லாம். அப்புறம் முதல்ல நீ வாயை ஒழுங்கா வைக்கணும். அப்படித்தானே? முதல்ல எதை ஒழுங்கா வைக்கணும் சகோதரர்களே? நாவை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஸ்கில் எல்லாம் அப்புறம். முதலில் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது, நீங்கள் பேண வேண்டியது நாவை. அதனைத்தான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எது என்று நபித்தோழர் கேட்டபோது, அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை. இது எல்லாராலையும் முடியாது. பேசும்போது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் எத்தனை பேரால் இதை கட்டுப்படுத்த முடிகிறது? எத்தனை பேரால் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடிகிறது? ஆத்திரத்தில், கோபத்தில், வெறுப்பில் உமிழ்ந்த நெருப்பாய் கக்கப்பட்ட வார்த்தைகள் கக்கப்பட்டதற்கு பிறகு, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்கு பிறகு, ஏண்டா அவனை பார்த்து அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் உண்மையிலேயே சொல்லுகிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லலை, அந்த கோபத்தில் எனக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனால் அவனுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார். அதனால்தான் சொன்னாங்க, அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டிற்குள் வை என்றார்கள். இன்னைக்கு நிறைய பேரால் வைக்க முடியறது இல்லை. இன்றைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அதுதான். நாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாவை கட்டுப்படுத்த முடியாதனால் எத்தனையோ பிரச்சனைகளிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் வழிகளில் முதல் வழியை சொல்லுகிற போது சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை நீ கட்டுப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உனக்கு தோல்விதான் மிஞ்சும் என்றார்கள். எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தருவிலே வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய வியாபாரம் பூஜ்ஜியத்திலே போய் முடிந்திருக்கிறது, எத்தனை பேருடைய முன்னேற்றங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய வளமான, நலமான, பலமான வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நட்புகள் முறிந்திருக்கிறது, எத்தனை உறவுகள் உடைந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது நாவை அடக்க முடியாத காரணத்தினால். நீங்க கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் எச் ராஜாவுடைய பெரிய பிரச்சனை என்னது? வாயை மட்டும் அந்த சும்மா வச்சுக்கிட்டு இருந்தானா? பிரச்சனையே கிடையாது. இப்படிதானே இன்னைக்கு அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எதையாவது நடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு கோயிலில் நடந்துச்சு, சிறுமி கற்பழிக்கப்பட்டுட்டான்னு ஊர் உலகமே குமுறிக்கிட்டு இருக்கு. மொழிக்கு அப்பாற்பட்டு, இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கிறுக்க மாதிரி கோயிலில் எப்படி கதவு இருக்கும் அப்படிங்க? ஏன் தெரியவில்லை நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று? நீ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். 8 வயது சிறுமியை 8 நாள் கோவிலுக்குள் போட்டு இந்த காமகர்கள், இந்த காவி கைவர்கள் அவ்வளவு மோசமான முறையில் அந்த குழந்தையை சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து விட்டு அந்த குழந்தையை எல்லாம் பண்ணி கடைசியை கொண்டும் போட்டு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து ஊர் உலகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வ சாதாரணமாக இவர்களால் பதிலளிக்க முடிகிறது என்று சொன்னால், காரணம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டிய தர்பியத்தை இஸ்லாம் தவிர எந்த மதமும் எந்த மார்க்கமும் போதிக்கவில்லை சகோதரர்களே. அதனாலதான் வெற்றி என்ன என்று பெருமானார் சிலாசிடத்தில் கேட்டபோது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து என்று சொன்னார்கள். பாருங்கள், சுஃபியான் இபின் அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிடத்தில் வந்து, யார சொல்லல்லா, எங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுகிற விஷயம் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக பெரும் அளவில் பயப்படுவது எது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹதீஸிலே வருகிறது, ஃஅஹத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி லிஸானி நஃப்ஸி ஸும்ம கால் ஹாதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை தம் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், நான் அதிகம் பயப்படுவது இதற்குத்தான். பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு பட்டியலிட்ட சில ஹதீஸுகள். வெற்றி நாவை கட்டுப்படுத்துவதிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பயப்படுவது இந்த நாவை கட்டுப்படுத்தாத விஷயத்திலே இருக்கிறது. இப்படி எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் விபரீதங்களை குறித்தும் விளைவுகளை குறித்தும் எச்சரிக்கை செய்து சொன்னார்களோ, இவைகள் அனைத்துமே சகோதரர்களே, அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாவிட்டால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கவலையோடு சொல்லியிருக்கிறார்கள். இதை யாருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சாதாரணமாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட உபதேசங்களா இது? விளைவுகளை யோசிக்காமல், பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சகட்டு மணிக்கு வார்த்தைகளை இன்றைக்கு சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்ட வாசகங்களா இது? பேணுதலாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எந்த சிரமங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், பெருமானாரின் அன்பையும் பெருமானாரின் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கூட துச்சமென கருதியவர்கள், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டையே தூர எறிந்துவிட்டு இன்னொரு நாட்டிற்கு குடிமக்களாய், எப்படி இன்னொரு நாட்டிற்கு அகதிகளை போய் குடியேறியவர்கள், அப்படிப்பட்ட சமூகம் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? உடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரைக்கும் நான் இன்றைக்கு பொய்யே பேசவில்லை, நான் இன்றைக்கு புறமே பேசவில்லை, நான் இன்றைக்கு யாரை பற்றியும் அவதூறு சொல்லவில்லை, நான் யாரையும் ஏளனமாக பேசவில்லை, நான் யாரையும் எடுத்தெறிந்து பேசவில்லை, நான் யாருடைய மரியாதைக்கும் குறைவாக நடந்து கொள்ளவில்லை, நான் யாருடைய நன்மதிப்பையும் குறைத்து எடை போடவில்லை, நான் யாரை குறித்தும் கேவலமாக பேசவில்லை, நான் யாரையும் ஏமாற்றும் விதத்திலே பேசவில்லை, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து நான் பேசியதில்லை என்று யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா? சகோதரர்களே, போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு தயாராகிவிட்டோம், போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு நாம் தயாராகிவிட்டோம். விருந்திற்கு வா என்று இவர் சொல்கிறார், அதிலும் உண்மை இல்லை, வருகிறேன் என்று சொல்லுகிறார், அதிலும் அவருக்கு உரிமை உண்மை இல்லை. அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போன் பண்ணி நாளைக்கு வந்துருவீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரே, சொல்லுவதிலும் இவருக்கு உண்மை இல்லை, நான் வந்துடுறேன் பாய் கோலப்படாதீங்க என்று அவர் சொல்லுகிறாரே, அதிலும் உண்மை இல்லை. உண்மை இல்லாத பேச்சுகள் இன்றைக்கு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், உணர்வு இல்லாத பேச்சுகள் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பேச்சால் காயப்படுத்துகிறோம், எவ்வளவு பேரை ஏளனம் செய்கிறோம், எவ்வளவு பேரை எள்ளி நகையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய மானங்களோடு விளையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய உணர்வுகளை துச்சமென மதிக்கிறோம். சகோதரர்களே, காசில்லை என்பதற்காக எத்தனை பேரை மோசமான முறையில் பேசுகிறோம், நெருங்கிய உறவாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லையே என்பதற்காக அவர் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறோம், அவருடைய மானங்களோடு எவ்வளவு விளையாடி இருப்போம், அவரிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி எத்தனை முறை சுட்டிக்காட்டி இருப்போம், அவருக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை எத்தனை முறை சுட்டிக்காட்டி குத்தி காட்டி பேசியிருப்போம். இப்படியே எடை போட்டு பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டால், நாம் பிறரை காயப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன பொய்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன அவதூறுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், யாரையெல்லாம் ஏமாற்றினோமோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்தோமோ, யாரையெல்லாம் கேவலமாக பேசினோமோ, யாருடைய நன்மதிப்பெல்லாம் குறையும் விதத்தில் குழையும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினோமோ, இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாளைக்கு இதற்குரிய பதிலை தா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சகோதரர்கள்? சாதாரணமானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய முஃப்ளிஸ் என்கிற நிலையில் திவாலாகக்கூடியவனை பற்றி சொல்லும் போது, திவாலானவன் என்றால் தெரியுமா சகோதரர்களே, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று மஞ்சள் நோட்டீஸ் காட்டி சில பேர் இங்கிருந்து பறந்து போவார்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர் தான் திவாலாகக்கூடிய வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லுவோம். செல்வத்தோடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்தவன், காசும் பணமும் நிறைய வைத்திருந்தவன், பொருளாதாரம் அதிகம் சம்பாதித்தவன், நிறைய லட்சங்களை நிறைய கோடிகளை தன் கண்ணால் கண்டவன், ஆனால் திடீரென்று எல்லாமே இழந்து அவன் பஞ்சை பராரியாய் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமே, அதற்கு பேர் தான் முஃப்லிஸ், திவாலானவன் என்று அர்த்தம். அவனை பத்தி ரசூல் கேட்கிறான், திவாலாகி போனவன் யார் என்று தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மன் லா திர்தீன் மன் லா திர்ஹமலஹு வலா தீனார், யாரிடத்தில் தங்கமோ வெள்ளியோ இல்லையோ, யாரிடத்தில் காசோ பணமோ இல்லையோ, அவன் தான் திவாலாய் போனவன் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, மறுமை நாளிலே வருவான், மறுமையிலே வரும்போது தொழுகையை கொண்டு வருவான், நோன்பையை கொண்டு வருவான், தான தர்மங்களை கொண்டு வருவான், சக்காத் சதகாவை கொண்டு வருவான். ஆனால் வரும்போதே ஒருவனை திட்டி இருப்பான் என்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்றான். ஒருவனுடைய பொருளாதாரத்தை சுருண்டி இருப்பான், ஒருவனுக்கு எதிராக அவதூறு சொல்லி இருப்பான். வந்தவன் என்னாவோ, இவன் செய்த நன்மைகள் எல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு விடும். டேலி எல்லாம் செய்கிறான். எப்படி ஒருவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் திருப்பி ஒப்படைக்கப்படுமோ, அது போன்று நம்மால் பேசப்பட்ட எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடனை போன்று வைத்திருக்கிறான். சும்மா கிடையாது, சர்ற மாதிரி அவனை பேசிட்டேன்டா, செம்ம பேச்சு பேசிட்டேன்டா. பெருமையாக இன்றைக்கு நிறைய பேர் ஒருத்தனை திட்டிட்டு, ஒருத்தனை பேசிட்டு, ஒருத்தனை கேவலப்படுத்திட்டு, ஒருத்தனை ஏளனப்படுத்திட்டு, அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அவனை செம்ம கலாய் கலாச்சிட்டேன். நம்ம சென்னை தமிழ்நாட்டு பசங்க, ஸ்ரீலங்கால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கு இது ஒரு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி பேசுவது இன்றைக்கு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. அவனை போட்டு பாடாப்படுத்துறது, கொஞ்சம் பேச தெரியாது அவனா சிக்கிட்டானா, அவனை போட்டு பிரிச்சு மேயறது, இதை செய்து பெருமையாக இதை வெளியே வேற பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம் சில பேரிடத்தில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தானம், உங்களுடைய தர்மம், உங்களுடைய ஹஜ்ஜு, உங்களுடைய உம்ரா, நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள், நீங்கள் செய்த திக்ரு, நீங்கள் செய்த திலாவத்து, நீங்கள் செய்த ஏனைய நன்மைகள் எல்லாம் சகோதரர்களே அங்கே விலை பேசப்படும். விலை பேசப்படுவதற்கு உரிமை உங்களுக்கு தரப்படாது. என்னுடைய விஷயத்தில் நான் பேசினால் நான் எனக்கு சாதகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மறுமையில் யாரால் யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய நாவால் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த பஞ்சாயத்து நடக்கும் போது என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அல்லாஹ் அங்கே கூலியை மட்டும்தான் தருவான். நீ அவனை திட்டி இருக்கிறாயா, ஓகே, அந்த திட்டுதலுக்கு பகரமாக இந்த அவனுடைய தொழுகையை நீ வச்சுக்கோ, அவதூறு பேசினியா இந்த அவனுடைய நோன்பு வச்சுக்கோ, ஏளனமாக பேசியா, எடுத்தறிந்து பேசினாயா, கேவலப்படுத்தினாயா, அவனை பரிகாசம் செய்தாயா, அவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவனுடைய மனதை காயப்படுத்தினாயா, எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் செய்த நன்மைகளை எல்லாம் இழந்து நிராயுதவாணியாய் நிற்கதியாய் அவன் நிற்கும் போதும் சகோதரர்களே, அவன் கணக்கில் இருக்கிற பாவங்களின் நழுக்குகள் சுத்தப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அவன் கணக்கிலே இருக்கிற பாவங்களின் கரைகள் முழுமையாக அழிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது, இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையெல்லாம் இவன் எடுத்தறிந்து பேசினானோ, யாரையெல்லாம் இவனுடைய நாவால் இவன் காயப்படுத்தினானோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்து, யாரையெல்லாம் கேலி செய்து, யாரையெல்லாம் குறைபடுத்தி, யாரையெல்லாம் கலங்கப்படுத்தி, இவனுடைய நரம்பில்லாத நாக்கால் யாரையெல்லாம் அவன் அசிங்கப்படுத்தினானோ, அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவனிடத்திலே கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள் எவ்வளவு மோசமான விளைவை இந்த நாவு ஏற்படுத்தி விடுகிறது. அறுத்து போட்டா கால் கிலோ தேராது, அறுத்து போட்டா 100 கிராம் தேராது, ஆனால் இந்த நாவு 70 கிலோ 80 கிலோ உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. சகோதரர்கள் யோசித்து பாருங்க, அவன் தொழுத தொழுக, அவன் வைத்த நோன்பு, அவன் ஓதிய திலாவத்து, அவன் செய்த விக்ரு, அவன் செஞ்ச ஹஜ்ஜு உம்ரா, இவைகளெல்லாம் இவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டியது. எல்லாத்தையும் கொண்டு வருவான், பத்திரமா கொண்டு வருவான். ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய நாவு ஆடிய சில ஆட்டங்களின் காரணத்தினால், அவனுடைய வாய் ஆடிய சில விளையாட்டுகளின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் கடைசியில் நரகத்திற்கு போகக்கூடிய சூழலை வந்துவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அதிகமாக மக்களை நரகத்திலே நுழைவிப்பது எது என்று கேள்வி கேட்டப்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜு, இந்த நாவும் அவனுடைய மர்மஸ்தானமும் தான், இந்த நாவும் அவனுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பு தான் அவனை நரகத்திலே அதிகம் கொண்டு போய் சேர்க்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தர்பியத்தை நமக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கும் பிறருக்கும் இடையில் வித்தியாசமே இல்லை என்கிற அளவிற்கல்லவா நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது என்ன பேசுகிறோமே என்று தெரியாமல் எவ்வளவு மோசமான முறையில் சில கட்டங்களிலே பேசிவிடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு பல பேர் தாயை பேசுகிறார்கள், தந்தையை பேசுகிறார்கள், மனைவியை பேசுகிறார்கள், மக்களை பேசுகிறார்கள். எவ்வளவு பேர் ஒருவர் இருக்கும் போதும் இல்லாத போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பதிவு செய்யப்படும், எல்லாம் பதிவு செய்யப்படும். இன்றைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கமே நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லை. வயதில் மூத்தவர்களை சர்வ சாதாரணமாக அவன் இவன் என்று பேசுகிறோம். அவன் வந்தானா அவன் போனானா என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பட்டப்பேரை சொல்லி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பேரை வைத்து அவர்களை நாம் மிகவும் மோசமான முறையில் கேவல்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒருவன் இருக்கும் போதும் ஒருவன் இல்லாத போதும் அவனோடு நாம் எப்படி பழகி கொண்டிருக்கிறோம். இருக்கும்போது அவர் பேசுறது அல்லாஹ் அக்பர், பதிவு செய்தால் கவிஞர்கள் தோத்து விடுவார்கள், அவ்வளவு அழகா பேசுறது. அங்க போய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படியே பேசுறது, ஃபேஷனா பேசுறது, ரொம்ப அழகா பேசுறது. போன உடனே போயிட்டான்டா, அந்த கதவை கூட தாண்டி இருக்க மாட்டார். போன உடனே போயிடுச்சுன்னு எதை சொல்லுவோம், ஆடையும் மாடையும் நாலு கால் பிராணியை தான் போயிடுச்சும்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வந்துச்சு போனுச்சுங்கிற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மை போன்று சக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரையாவது சகோதரர்களை பட்டப்பேர் இல்லாமல் இன்றைக்கு சொன்னால் பிறரால் புரிஞ்சிக்க முடியுதா எந்த அளவிற்கு இந்த பட்டப்பேர் சொல்லி பேசுவதன் இடத்திலே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது என்றால், அவனுடைய இயற்கையான இயற்பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரிவதே இல்லை. வா, நேத்து அகமது வந்தாரு, அகமது காக்கா வந்தாரு. எந்த அகமது அப்படிம்பார், தம்பா அந்த சொட்டை தலை அப்படின்னா தான் அவனுக்கு புரியுது. அகமது வந்தார், இன்னாருடைய மகன் வந்தாரு, இந்த தெருக்காரர் வந்தாரு, இந்த ஊருக்காரர் வந்தாருன்னு ஆயிரம் அடையாளங்கள் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டார். இப்படிதானங்க, அகமதுன்னு ஒருத்தர் வந்தாரு, ரைட், ஓகே, மேபி அகமதுங்கிற பேர்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம். ஏன்பா, அவருக்கு ஒரு குடும்ப பேர் இல்லையா, அவருக்கென்று தெரு இல்லையா, அவருக்கென்று ஊர் இல்லையா, அவர் வேலை பார்ப்பதற்கு கம்பெனி இல்லையா, அவர் எந்த பொறுப்பிலே வேலை பார்க்கிறார் அந்த பொறுப்பு இல்லையா, கொஞ்சம் யோசிச்சா சொல்லலாம். ஆனா இவருக்கு இப்படி சொல்லி பழக்கம் இல்லையே, எவனை பார்த்தாலும் நெட்ட கூட்ட இப்படியே சொல்லி சொல்லியே பழகிறது. இது எங்கத்தனமா இவங்க பழகிறார்கள் சகோதரர்களே. இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாணவர்கள் பருவத்திலே இருக்கும் போது யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன பேரு, என்ன பேரு, ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம பேர் வச்சிருப்போம், நம்ம டீச்சர்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆசிரியராக வந்து விட்டால் வந்துருச்சு கத்தி அப்படிங்கிறது, வந்துட்டார் ரம்பம். நான் ஸ்கூலில் படிக்கும் போது, நீங்கள் அப்படி தானே கேட்டுறாதிங்க, பசங்க சொன்னதை சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு டீச்சர், ஒரு சார் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணுவார் இந்த பசங்களுக்கு. உபதேசம் பண்ணும்போது பசங்க மூஞ்செல்லாம் அப்படி ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி பாகக்காய் வந்து கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னார் ஒரு வாட்டி. உடனே அவருக்கு பாகக்கான்னு பேர் வச்சிட்டானுங்க. எவ்வளவு பெரிய ஒரே வாட்டி கிளாஸுக்கு ஒரு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார், அவர் அட்வைஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிமா. உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த உபதேசத்தினுடைய வீரியத்தை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு, தம்பி பாகக்கான கசக்கும் ஆனா உடம்புக்கு நல்லதுன்னு பாருங்க அண்ணன். அவருக்கு பேர் என்னது, பாவக்க. இதுவா தர்பியத்து சகோதரர்களே? இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரு, யாரையாவது விட்டு வைத்தோமா இன்றைக்கு? வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் என்கிற பேரே இல்லாம ஏங்க, ஒரு நேஷனாலிட்டிய கூட இன்னைக்கு எப்படிங்க சொல்றோம், மஞ்ச பச்சை சொல்லு, உங்களுக்கு யார நான் சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே, மஞ்ச பச்சை எல்லாத்தையும் கருப்புன்னு யாருக்கும் சொல்றது இது வரைக்கும், கருப்பு வெள்ளன்னு சொல்றது கிடையாது, மஞ்ச பச்சை. இப்படி சகோதரர்களே சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலே பழக்கத்திலே இது தவறு என்றே குற்றம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு குற்றம் என்றே தெரியாமல் உணராமல், உணரப்படாத தீமைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு குத்தமா, இதெல்லாம் ஒரு தப்பா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பிறரை பற்றி பேசுவது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. ஒருத்தர் எப்படி இங்க இருப்பான், அல்லாஹ்வுடைய படைப்புல ஒன்னு நெட்டையா இருப்பா இல்லட்டா குட்டையா இருப்பான், அப்படிதானே, கொஞ்சம் குண்டா இருப்பான் இல்லட்டா கொஞ்சம் ஒல்லியா இருப்பான், எதையாவது சொல்லி யார் சகோதரர்களே நினைத்தவன் சாப்ட்வேர் ப்ரோக்ராமா பண்றோம், நம்ம நினைச்ச மாதிரி மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியா சகோதரர்களே பிள்ளைகளை பத்தி வெளியே விட முடியும். அல்லாஹ் நமக்கென்று என்ன வடிவத்தை என்ன நிறத்தை நாடி இருக்கிறானோ அந்த நிறத்திலும் வடிவத்திலும் தான் வருவார்கள். நிறைய பேர் ஒரு ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, திருமணம் ஆனதற்கு பிறகு வேற வேற ஷேப்ல ஆகத்தான் செய்வாங்க, அப்படிதானே, அப்படிதானே சகோதரர்களே. குண்டாக இருக்கிற ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒல்லியாவதும், ஒல்லியாக இருக்கிற பெண்கள் திருமணமானதற்கு பிறகு குண்டாவதும் இயற்கை. சிரிப்பீங்களே எல்லாரும், இப்படி சொன்ன உடனே பொதுவா தான் சொல்றேன் நான். இப்படி சகோதரர்களே கால சக்கரம் சுழலும் போது நிச்சயமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக அதையெல்லாம் நம்ம வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். இப்படியே பட்ட பெயர்களை நாம் சுட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் போது நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மேட்டரா? இபிகோ விட்டு விடலாம் சகோதரர்களே, இந்த உலகத்தின் சட்டங்கள் இதை விட்டு விடலாம், ஆனா பக்கத்திலே இருக்கிற மலக்குமார்கள் மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அல்லாஹ் மலக்குமார்கள் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பதிவிடுகிறார்கள் என்கிற செய்தியை நமக்கு விளக்குகிற போது கௌல் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அவர்கள் பாவிக்கிற பயன்படுத்துகிற எந்த ஒரு கௌல் வார்த்தையாக இருந்தாலும் அதை உறுதியாக பதிவு செய்கிற பதிவாளர்கள் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம பேசுகிற எல்லாம் என்ன செய்யப்படுது? ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாவிடத்திலே போய் நின்று யாழ்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ராயாலாம் அல்லா கிட்ட கேட்க முடியாது. இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம், இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கலாம். டக்குனு உங்கள் மேனேஜர் கூப்பிட்றார், உனக்கு இந்த மாதத்துலேருந்து 500 ரூபா கம்மி. ஒய் என்னாச்சு என்னாச்சு? நீ என்னை பார்த்து சொட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொன்னார்னு வைங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா சார், இதுக்கு போய் 500 ரூபா கம்மி பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேட்கலாம். அங்கே போய் கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்பியே. ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லிவிட்டார்கள், கேலிமா, ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் விளைவு தெரியாமல், அது இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். முஆதி பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை பற்றி கேட்கிறார். அனில் அமலில் லதி யுத்கிலுஹுல் ஜன்னா வ யுபஈதுஹு அனில் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் சமீபித்து வைக்கக்கூடிய, நரகத்தில் இருந்து தூரமாக்கக்கூடிய ஒன்றை கேளுங்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த முன்னோர்கள். எப்படி சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னாலே அது எதுல இருந்து வளர்கிறதா? எதுல இருந்து வளர்கிறது? நரகத்திலிருந்து வளர்கிறது. அப்படித்தானே, நான் ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்போமா? நான் சவுதியிலிருந்து செல்ல வேண்டும், ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு சும்மா கேட்போமா? ஊர்ல போய் செட்டில் ஆகிறனாலே என்னது, இங்கிருந்து போறேன்னு தான் அர்த்தம். ஆனா சொர்க்கம் நரகம் என்று வரும்போது சகோதரர்களே, அதில் எந்த விதத்திலும் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஏன்னா மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது, அதாவது நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் கூட கொஞ்ச காலம் நரகத்தினுடைய வேதனை அனுபவித்து விட்டு எங்க போகலாம்? அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ சொர்க்கவாசிகள் எல்லாருமே அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் அதில் எப்படியும் இருக்கலாம், நரகத்தின் வேதனை அனுபவித்து விட்டு கூட சொர்க்கத்திற்கு போக முடியும். அப்போ அந்த பயத்தினாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி கிட்ட கேள்வி கேட்கும் போது தெளிவாக கேட்பார்கள். ஆனா நம்மளும் கேட்போம், உலக விஷயம் என்று வரும்போது தெளிவாக கேட்போம். அப்படிதானே, கடன் கேட்கிற ஒரு ஆள்கிட்ட அவசரமா ஒரு 5000 ரியால் வேணும், சனிக்கிழமை வாப்பா என்ன சொல்லுவோம் நம்ம? முதல்ல சனிக்கிழமை வாப்பாங்கிறார், நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கேட்போம் திருப்பி? எந்த சனிக்கிழமை? ஏன் சனிக்கிழமை வந்துகிட்டே தான் இருக்கும், கடன் தரணும் போது நமக்கு அது தெளிவாக கேட்பணுமோ, வார்த்தை மாறிடக்கூடாது இல்ல அப்படின்னு. 20ஆம் தேதி வாங்க, எந்த 20ஆம் தேதி அப்படிம்போ. ஏன் அவருடைய ஃபாயிதா வரும்போது ரொம்ப தெளிவாக கேட்பார், மறுமை என்று வரும்போது சாதாரணமா போயிடுவோம். ஆனா சஹாபாக்கள் உலகம் என்று வரும்போது சாதாரணமாக இருந்தார்கள், மறுமை என்று வரும்போது திக்கா மிக தெளிவாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திற்கு நான் பக்கத்திலே போக வேண்டும், நரகத்திலிருந்து வெகு தொலைவில் நான் ஆக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு செயலை குறித்து எனக்கு சொல்லுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய முக்கியங்களை எல்லாம் பற்றி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை பிடித்து விட்டு சொல்கிறார்கள், குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை மட்டும் நீ பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ என்ன செய்ய பாதுகாத்துக்கொள். உடனே யா ரசூலல்லாஹ், வ இன்னல முஆஹதுன பிமா நஸ்கல்லமு பிஹி, நாம் பேசுகிற விஷயத்திற்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா அல்லாஹ்வின் தூதரே? ஆமாம். ஸகிலத்க உம்முக, உன் தாய் உன்னை இழந்து விடட்டும், அதாவது இது கண்டிப்பதற்காக, சில வார்த்தைகளுடைய அர்த்த புஷ்டியை புரிய வைப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுகள் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொல்லி, யா முஆத், உன் தாய் உன்னை இழந்து போய்விடப் போகிறாள், வஹல் யுகப்பு நாஸு ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம், மனிதர்கள் நரகத்திலே அலா வுஜூஹிஹிம், மனிதர்கள் நரக

0: பொறுப்பு கிடையாது.
1: அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலே சொல்லோ, எவ்வளவு ரத்திர சுருக்கமாக ஒருவன் சொர்க்கம் போகுவதற்கும் நரகம் போவதற்கும் உரிய காரணத்தை விளக்குகிறார்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இதை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் சல்லாலே சொல்லோ இப்படி நிறைய நபிமொழிகளில் சொன்னார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, அல் முஸ்லிமுமன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதி, யார் பிற முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளால் நம்முடைய நாவால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த நாவால் நான் யாரையும் எடுத்திருந்து பேசியதில்லை, யாரையும் மேலிடமாக பேசியதில்லை, யாரையும் கேவலமாக பேசியதில்லை, யாரையும் நான் மோசமான முறையில் விமர்சித்ததில்லை, யாரையும் பற்றி நான் புறம் பேசியதில்லை, அவதூறு சொல்லியதில்லை, கோல் சொல்லியதில்லை, சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொன்னால்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு கூறுகளை அன்னை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிற போது, மக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹாஷன் வலா முதஃபஹிஷன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வார்த்தைகளை பேசவும் மாட்டார்கள், கெட்ட செயல்களை செய்யவும் மாட்டார்கள். இவ்வளவு ஏங்க, ரமதான் வரப்போகுது இப்படிதானே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரமதானுடைய சீசன் இங்கே ஆரம்பிக்கும் இப்படிதானா? புதிதாக நிறைய பேர் பாஸ்போர்ட்டும் இக்காமாவும் எடுத்துக்கொண்டு சில பேர் முஸ்லீம்களாக மாறுவார்கள் இந்த ரமதான்லேயே. அதாவது தொழு வைக்க அப்போ தான் வருவாங்க அவங்களுக்கு. ஏன் அவங்களுடைய கான்செப்டை ரமதானில் தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு. நவூது பில்லா, இப்படி நினச்சிக்கிட்டே நம்ம சில பேர் பார்க்கத்தான் போகிறோம் நம்ம, இப்படிதானா? அந்த முத நாள் நைட்டு அந்த புறையை பார்த்த உடனே இந்த வெள்ளையும் சொல்லையுமா அவர் வர்ற அழகை பார்த்தா ரெகுலராக தொழுவோடு பள்ளிவாசல் இடம் கிடைக்காது. இப்படி கூட்டம் ஜக ஜக ஜக ஜக நிற்கும், இப்படிதானே பார்க்கத்தான் போகிறோம். இங்கே அப்படி இல்லை, பெரும்பாலும் நம்ம ஊர்களில் சொல்கிறோம் இப்படிதானே, இந்த புறை பார்த்த தகவல் வந்ததோட கண்ணில் ஒரு ஒரு சுருமாவை அடிச்சுக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை தான் வெள்ளை வேட்டி தான் அந்தந்த ஊருடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போனால் ரெகுலராக தொழுறவங்களுக்கு இடம் கிடைக்காது, அவங்களாம் வெளியே நிற்பான், நமக்கு டவுட்டாக ஒரு கிடையாது, நான் முஸ்லீமா அவன் முஸ்லீமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சந்தேகம் வரும் இப்படிதானே. அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் நோன்பே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னாங்க. யார் ஒருவர் பொய்யான பேச்சையும் பொய்யான நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய தாகத்தையும் தியாகம் செய்வதனால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா, அப்போ உன் நோன்பே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சகோதரா உன் நாவுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது எனும்போது எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவால் எத்தனையோ பேரை காயப்படுத்துகிறோம், எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறோம், புறம் பேசியிருக்கிறோம், எத்தனையோ பேருடைய மானங்களோடு விளையாடி இருக்கிறோம். போகிற போக்கில் டக்குன்னு தட்டு போயிடுறது. ஒரு சபையிலே உட்கார்ந்து ஒருவரை பற்றி பேச்சு வரும்போது அவருக்கு இருக்கிற அதே கண்ணியம் தானே எனக்கும் இருக்கிறது, அவருக்கு இருக்கிற அதே உணர்வு தானே எனக்கும் இருக்கிறது என்று எந்த யோசனையும் இல்லாமல், அவனா ஐயோ அப்படி இப்படி என்று, இவர் என்னவோ பெரிய யோகியம் மாதிரி, இவர் என்னவோ வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்யாதவரை போல, இவர் என்னவோ வானத்திலிருந்து நேரடியாக இறங்கிவிட்டதை போல, இவருடைய வாழ்க்கையில் என்னவோ ஆசாபாசங்கள் சூதுவாதிகள் எதையுமே இவர் பார்க்காததை போல, புனித புத்திரனை போல் இந்த உலகத்தில் வாழ்வதை போல நினைச்சுக்கிட்டு பிறரை பற்றி சர்வசாதாரணமாக, அதிலும் சில பேர் கொடுமை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், உலமாக்களை கூட விட்டு வைப்பதில்லை சகோதரர்கள். சமூகத்தில் அந்தஸ்தோடு மதிப்போடு இருக்கிற ஆளும் பெருமக்களை பற்றி கூட விட்டு விடாமல், அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்று சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போறோமே, எவ்வளவு விளைவுகளை இது மறுமையில் ஏற்படுத்த போகிறது என்கிற எச்சரிக்கை இல்லாமல் போனால் சகோதரர்களே பாதிப்பு நமக்குத்தான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால தான் ஒரே வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லையே மௌனமாக இருக்கட்டும். நான் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய வார்த்தை இது. அப்போ உன்னுடைய பேச்சு நன்றாக இல்லை என்றால் உன் ஈமானில் கோளாறு. நாங்களா 30 வருஷம் தௌஹீத்வாதி அப்படின்னு தாடியை பிடிப்பார், பேசுறது பூரா போறோம் நாங்க அந்த காலத்திலேயே தௌஹீது அப்படிங்கிறது, பேசுறது பூரா அவதூறு என்றால் எங்கே சகோதரா உன் தௌஹீது உன்னிடத்திலே தாக்கம் ஏற்படுத்தியது? முதல்ல தௌஹீது இங்க இருக்கணும், இங்கன்னா வெளியே அப்படி கவர்ச்சியா பேசுறதல்ல. அப்படி நாவை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும், நாவை நீ சரியாக பாவிக்க வேண்டும், இந்த நாவை எந்த விதத்திலும் உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும்

0: நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். சில பேர் குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க, உங்களை பார்த்தாலே மற்ற எல்லாத்துக்கும் போயும், ஐயோ வந்துருச்சுரா இன்னைக்கு என்ன நடக்க போதும் என்று நினைக்கிற அளவிற்கு ஏ தேவையில்லாத கதைகள் எடுத்துட்டு வர்றது, சும்மா இருக்கிறவங்ககிட்ட ஊர்கதையை பேசுறது. இப்படியே சில பேர் போன் பண்ணி தான் சொந்த காசை செலவு பண்ணி ஊர்கதையை பேசுவதில் நிறைய பேருக்கு என்னது இன்ட்ரெஸ்ட், சொந்த காசை செலவு பண்ணியாவது பரவாயில்ல, அந்த மைண்டில் சேகரிக்கப்பட்டிருக்கிற குப்பைகளை கொண்டு போய் நாலு பேர்கிட்ட கொட்டணும். யோசிச்சு பாருங்க சகோதரர், குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுவோம், எங்கெங்கே கொட்டுவோம், குப்பை தொட்டில் கொட்டுவோம். அப்போ உங்ககிட்ட வந்து கொட்டுறாருன்னா உங்களை அவர் என்னவா நினைக்கிறாரு, இவரா என்ன எவ்வளோ மதிக்கிறார், அதே வந்து என்கிட்ட சொல்கிறாரே உன்னி அவன் குப்பை தொட்டி நினைக்கிறதுனால தான் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான், இதே ஒரு விருத்தை நினைக்காம எங்கூருக்காரப்பா என்கிட்ட தான் முதல்ல செய்தியை சொல்லுவார். எந்த செய்தி, சொர்க்கத்துக்கு போகிற செய்தியாப்பா சொல்லிட்டார் உங்ககிட்ட, ஏன் ரமதான் வரப்போகுது இப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும், இப்படி இப்படிலாம் இபாதத்து பண்ணணுங்கிற செய்தியாக சொல்ல போகிறாரு, அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு மேலத்தருவில் என்ன நடந்துச்சு, இவர் பெரிய ஃபலஸ்தீனத்தினுடைய வரலாறை கொண்டு வந்துட்டார், மஸ்ஜித் ரக்ஸாவுடைய வரலாறை சொல்ல போகிறார், இவர் உடனே பெருமையாக அது கேட்டு போன உடனே என்கிட்ட தானே அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறான், டே உன்னைய குப்பை தொட்டி நினைச்சு குப்பையாக கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கிறான், அதை பத்தி தெரியாம அதை பெருமையா பேசி அந்த பேச்சை எடுத்துக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் சகோதரர்களே வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வியாழக்கிழமை எப்பண்டா வரும்னு வெயிட் பண்றது, ஏன் அந்த நைட்டோட நைட்டா நாலு பேச்சுலர் இருக்கிற ரூம்ல போய் போற வேண்டியது, விடிய விடிய பேச வேண்டியது. என்னத்தை பேச போறாங்க, திருமறை குர்ஆனின் விளக்கங்களை பற்றியா பேச போகிறார்கள், யோசிச்சுப்பார் நாலு பேச்சுலர் ஒன்னாய் என்ன இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாலு பேர் ஒன்றாக இருக்கிற இடத்துல பிறருடைய மாமிசங்கள் விலை பேசப்படாத சபைகள் ஏதாவது இருக்கிறதா சகோதரர்களே, அல்லாஹ் நாடிய சபைகளை தெரியுது. யாராவது வந்து மார்க்கத்தை பத்தி பேசினாலே இவனுக்கு அலர்ஜியா இருக்கு, ஒண்ணும் இல்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் அவனை திட்ட அவன் இவனை திட்ட மோசமா போய்கிட்டு இருக்கு, டக்குன்னு ஒருத்தர் வந்து பாய் ஏன் பாய் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க பாய் அப்படிம்பார், யோ கண்ட நேரத்தில் கண்டதை பேசாதே அம்மா, இவன் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குரானுடைய வசனம், இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது குரானுடைய வசனம், அவர் அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு வந்து சொல்றது கண்ட நேரம் கண்டதை பேசுறது, இப்படி தானங்க நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை, குறிப்பாக மார்க்கம் பேசுபவர்களை கண்டாலே பல பேர் ஓடி விடுகிறார்கள், எப்போ பார்த்தாலும் தொழுக தாடி தொப்பி இதேவா ஜாலியாகவே இருக்க மாட்டீங்களா நீங்கள் என்று பேசக்கூடிய, அதை பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்றைக்கு நிறைய பேருக்கு தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒரு தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அபதின் ஹத்தா யஸ்தகீம கல்பு, யாருடைய கல்பு நேராக இல்லையோ அவனுடைய ஈமான் நேராக இல்லை, யாருடைய நாவின் சீராக இல்லையோ அவனுடைய கல்பு உள்ளமும் சீராக இல்லை என்றார்கள். இன்னொரு நபி மொழியில் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸரு கதாயா இப்னி ஆதம ஃபீ லிஸானி, ஆதமின் மக்கள் செய்கிற பெரும்பான்மையான குற்றங்கள் நாவின் காரணம்தான். இன்னொரு திசை பாருங்கள், அன்னசின லிஸானி அன்னுதுக், தேவையற்ற விஷயங்களை பேசுவது ஆபாசமாக பேசுவது நாவு செய்கிற விபச்சாரம், இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆபாசங்களை பற்றி பேசுவது அவ்வளவு ஆர்வமான ஒன்றாக இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. அருவறுப்பை குறித்தும் அசிங்கங்களை குறித்தும் பிறருடைய ரகசியங்களை குறித்தும் பிறருடைய அந்தரங்கங்களை குறித்தும் பேசுவது இன்றைக்கு மனிதர்களுடைய சிந்தனையில் விரும்பத்தக்க ஒன்றாக மாறிவிட்டது. இவெல்லாம் சின்ன வயசுல பார்த்திருப்போம், வார பத்திரிகைகளில் அன்புடன் அந்தரங்கம் அப்படின்னே ஒன்று வச்சிருப்போம், எல்லாம் கற்பனை, ஏன் அப்படி வச்சிருக்கான மக்களுடைய டேஸ்ட், யாரை பத்தியாவது மற்றவங்களுடைய வீட்டு ரகசியங்கள் மற்றவங்களுடைய படுக்கேறை விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு பெரிய ஆர்வம், அதை பேசுவதில் அவ்வளவு பெரிய ஆசை என்று அந்த பிறருக்கு ஒப்பாகவே நம்முடைய சிந்தனைகளை போனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தவறான கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிப்பதை தடுத்தார்கள். ஒரு பொம்பளை தான், அந்த பொம்பளை பேசுறது இன்னொரு பொம்பளை தான், ஆனா தான் கணவனாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணை பற்றி பேசக்கூடாது, காரணம் அதுவும் தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களில் ஆக மோசமானவர்கள் என்னுடைய உம்மத்திலே மிக மிக கேடுகட்டவர்கள், மூன்று சாராரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூன் என்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவையில்லாமல் பயனே இல்லாமல் வளவளவென்று வெட்டியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தசத்தியகூன் யார் தெரியுமா? மக்களை ஏளனம் செய்கிற விதத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தஃபைஹிகூன் யார்? தன்னை பெருமையாக நினைத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். மூணத்தையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பயன் இல்லாமல் தேவையில்லாமல் பேசுவது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். பிறரை ஏளனமாக பிறரை கேவலப்படுத்தி பேசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். தன்னை பெருமையாக நினைத்து கொண்டு பேசுவது அதையும் தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததோடு மாத்திரமல்லாம இப்படிப்பட்ட இந்த மூவர் தான் என்னுடைய உம்மத்திலேயே கேடு கட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி சகோதரர்களே, நிறைய நபிமொழிகள் இந்த பாடத்திலே வந்திருக்கிறது. நபிமொழிகளை படித்து பார்க்கும்போது அது நமக்கு சொல்லுகிற ஒரு வரி செய்தி என்னவென்றால், இந்த நாவை கவனமாக பயன்படுத்துங்கள், இந்த நாவை பத்திரமாக உபயோகப்படுத்துங்கள். இந்த நாவை என்பது சகோதரர்களே ஒரு டிரைவிங்கை போல. நீங்கள் உங்களுடைய ட்ராக்கில் அது பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய ட்ராக்கில் தேவையில்லாமல் நுழைந்தாலோ, எந்த இடத்தில் உங்களுக்கு சிக்னல் போடப்பட்டு அந்த இடத்திலே நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் வேண்டுமென்றே எடுத்தாலோ, எப்படி அது உங்களுடைய உயிருக்கும் நீங்கள் ஓட்டுகிற கார் என்கிற உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதே போன்றுதான் இந்த நாவு உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வளவளவென்று தேவையில்லாமல் பிறரை ஏவலப்படுத்தி மோசமாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் பெண் எடுக்க பிறர் பயப்படுவார்கள். ஐயோ, அவன் முன்னா வேணையோ வேணான்ற பொண்ணு என்னையா செஞ்சிச்சு. ஆனால் யோசித்துப்பார், உன்னிடத்திலே இருந்த தவறின் விளைவு யாரை பாதிக்குது? உன் பெண்ணை பாதிக்கிறது. அப்படித்தானே? எத்தனை இடத்திலே சகோதரர்களே அந்த தந்தையின் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதனால், அல்லது அந்த பெண்ணுடைய யாரு அந்த பெண்மகளுடைய தாயார் தேவையில்லாமல் பேசுகிறார் என்பதனால் எத்தனை இடங்களில் பெண் பார்க்கும் படலம் கூட நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக உன்னுடைய நாவு சீரான பாதையில் போகவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உனக்கும் தான், உன்னுடைய குடும்பத்திற்கும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாவு தவறான கோணத்திலே போகிற போது அது நரகத்திலே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் நறுமை சகோதரர்கள், நாவை நயமாக பயன்படுத்துங்கள், நாவை மிக அழகான முறையிலே பயன்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய நினைவை கொண்டு எப்போதுமே நம்முடைய நாவுகள் நனைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி நம்முடைய நாவை சிறந்த முறையிலே பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள், பெருமையாக பேசாதீர்கள், ஆணவமாக பேசாதீர்கள், பிறரை ஏளனமாக பேசாதீர்கள், ஆத்திரத்தோடு பேசாதீர்கள், கோபத்திலே கொப்பளிக்காதீர்கள். யாருடைய குறைகளையும் சுட்டிக்காட்டி பேசுகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாதீர்கள். யாரிடத்திலாவது ஏதாவது தவறை நீங்கள் கண்டால் தனிமையான முறையில் அவரை அழைத்துக் கொண்டு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமே தவிர குத்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோரையும் அல்லாஹ் குறைகளோடு தான் படைத்திருக்கிறான். நம்முடைய குறைகளை சீர் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர பிறருடைய குறைகளை மிகப்பெரிய அளவிலே அதை பெரிதுபடுத்தி ஜூம் செய்து பார்த்து அவர்களை கேவலப்படுத்தி பேசி அதில் இன்பம் காணக்கூடிய சைக்கோக்களாக சாடிஸ்டுகளாக நாம் மாறக்கூடாது. நமக்கு எப்படி மானங்களும் உணர்வுகளும் இருக்கிறதோ அதே மானமும் உணர்வும் தான் சக மனிதனுக்கும் இருக்கிறது என்கிற புரிஞ்சுணர்வில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தும் போது நிச்சயமாக நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும். நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும்போது நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் பேசுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். இஸ்லாம் நமது வழி, தமிழ் நமது மொழி. உங்கள் முஸ்லிம் வானொலி என்றும் ஒரே நோக்குடன்.
2: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
3: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 0777825531.
1: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு.

0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
1: ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
2: صدق الله العظيم. கன்னி மிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10 மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில்
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
2: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ரு நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிஸ்ரு நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்தில் இருந்து, இராக்கில் இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும். அவனுக்கு ஒரு செய்தி பேத்து சேருது, இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான், அவன் சொன்னான், அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு. கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க, இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்ற சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்டதுவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர், திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு. அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், யல்லா, நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யல்லா இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது, அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டு கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல, அம்மை யுஜீபுல் முதுத்தர் இதா தா சொல்றா, ஆமந்து பில்லாஹி, ஆமந்து பிக்க வ பி ரசூலிக்க வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்கிறாள். துஆ கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனை கொண்டும் சிட்டாகல்ல, மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துஆ செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்திலே அல்ல, ஒரு ஷைத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷைத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டுவா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க. எல்லருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور رب. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சூர் உதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படல இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல் இல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபார்சு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், இன்றைய நாள் என்ற அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்ய பத்தியும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளும் சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில செஞ்ச மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அதோட திரால் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்னை விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள், வாக்கு மீறல்கள், அமானிடத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ் என்ன சொல்லுவது. வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிதம் பேசி பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது, ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும். என்ற கணவன் இது உங்களோட கடமை, நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. முஸ்லிம் வானொலி,
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் குறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியா லஹ். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, பயான் ஆரம்பிக்கிறது முன்னால மொபைல் ஃபோன்ல எடுத்து வைங்க. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃபுகளுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னப் அப்துர் ரசாக் முசன்னப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆசார்கள் இது தொடர்பான விஷயங்கள் என்று, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க, அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமல் அதைவிட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறார்கள். இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேர் நான் சொல்லலை, அது இமாம் சுயூத்தி நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோடு கம்பேர் பண்ணி இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு, அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜால பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறான்றதுக்காக பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலல் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன், மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது துத்வா வலா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரியிட அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க, இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன் கருதுகிறேன். காரணம் ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாகவே இருந்துட்டு என்ன செய்யுங்க மௌத்தா போங்க, அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில் ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள், அதாவது குர்ஆன் சொன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலேயும் பேசிக்கிறாங்க, அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான், அதாவது குர்ஆன்லேயும் சொன்னாலே என்ன வருது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் சொன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது, அதில் வந்து பொதுவான அனுமதி பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம், ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளையில திருமணம் முடிக்கலாமா, 9 வயசு 10 வயசு என்று உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்று இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்றுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளை திருமணம் முடிக்கலாம், அக்கதினிக்கா பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி, இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம் எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு, அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம் ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க, ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது, அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது, அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை, உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமிட்டு நீ என்ன செய்யணும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், ஸ்தஃப்தி கல்பக் உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்டா, இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம், மண அதாவது மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது, இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க, விளங்கிட்டா இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது, இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளேயும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்றதுல பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது. அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூதாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்தரா ஹாதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், அவர் வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும் இன் எஸ் அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபல் தஹா அலை வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல் தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி, சும்மல் யஹுத் பி நாசியத்திஹா வல் யதுஉ பில் பரக்கத்து ஃபில் மர்அதி வல் ஹாதிம். அதாவது இந்த முடியை இப்படி இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்று ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன உங் அதாவது அல்லாஹுமின் எஸ் அலுக்க ஹைரஹா, யாழ்லா இவரது நலவை கேட்கிறேன், வஹைரமா ஜபல் தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்கிறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிற அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ, ஒரு அடிமை வாங்கினாலோ, ஒரு வாகனம் வாங்கினாலோ, ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு. இவரை வச்சு தான் நம்ம
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
6: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
5: உறவின் மூலம் அவர்களுக்கிடையே அல்லாஹு தஆலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தைய தக்தீர் பண்ணியிருந்தான்னா, அவ் குதிய வலதுன், அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும். மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன, ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டு இருக்கும், அது பாதிக்காது என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும், நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹல் புகாரில் 5165வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த துவா, இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்து இந்த துவாவை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஜன்னிபி ஜன்னிபினி ஷைத்தான ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா. இந்த துவாவை வந்து முதலா ஜன்னிபினி ஷைத்தான், என்னை விட்டு ஷைத்தானை என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா. இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும். அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பாங்க. ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ எல்லாத்துக்கும் முன்னால் முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி. என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான், இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது. பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர, ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷன் கொடுத்து தொழில் கொடுத்து முன்னேற்றம் கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கீங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கிறோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான், பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறணும். அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படி என்று பண்ணியே அனுப்பினதுனால இவன் சிரி வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான். ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணும் என்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணும் என்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன முற்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்று செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்குது, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம், யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்குது, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும், இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறதில்லை, அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள், இப்படி இது இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோட சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாராவது இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான், அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது, ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத்ன்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள், காலங்கள், நம்ம வாழக்கூடிய இடம், இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதன் ஊடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரியானது, இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சுக்கு வந்திருக்கும். சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும் சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை, அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்குறேன்னா இதுதான் தலைப்பு, இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும், ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்கிறதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கணும். ஏன்னா ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கொள்ளணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும் மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோவெல்லாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும், ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும், அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
9: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது, உறவுக்கான வழி அல்லாஹுத்தால எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான், மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது. காரணம் விவசாய நிலமண்டு அல்லாஹுத்தால சொல்கிறான். அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகன், அதான் நகவல் மாறுகண் உடையவராக, அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்காயிருக்காத கருவிழி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும்னு யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும், அதாவது நடக்கணும் என்றதை அல்லாஹ் ஒன்று சொல்லிக்காட்டும். இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்கிறது ஃபத்து ஹரதக்கும் அண்ணா சேர்த்தும், நீங்கள் விரும்பிவாறு செல்லுங்கள் என்பதில். இப்போ இன்றைக்கு வந்து அதாவது ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில். அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்டின்ஸாகன்றது கிட்டத்தட்ட 7-8 வகை விளங்கிட்டா, அந்த ஸ்டின்ஸாக என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து 7-8 வகை குளோனிங் அப்படின்னு சொல்கிறது, 7-8 வகையில் என்ன செய்யுது அது இருக்குது. அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். உங்களது விளைநிலங்கள் நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமன்றது இல்லை, இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாம். ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது, இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும், பார்க்கணும். தனது இந்திரிய துளி தான் என்ன செய்கிறது, அங்கே பகுக்கப்படுகிறது. அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கருவில் அந்த அந்த கர்ப்ப பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும். எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கர்ப்ப பையில் அந்த சினை முட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓமில். அப்போ இது வந்து இந்த இது பார்க்க என்ன என்ன காரணம்டா, இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம். இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க, அதை வழங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெலாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்கிது அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன அடிப்படை நடக்குது, நமது சினை முட்டையோடு தானா என்றது நட பார்வையில் இருக்கு. அப்போ இது ஒரு மேற்பார்வையில் நடக்கலை, இன்றைக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் ஒன்று தான் இந்த அதாவது இந்த என்னது பால் இந்த தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட இது, அடுத்தது வந்து இந்த வங்கிகள், அடுத்த பிளட் பேங்க், இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மனிதனுடைய அந்த கூரையே என்ன செய்யுது மாற்றக்கூடிய அமைப்பிலான விஷயங்கள். இதில் சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் சந்ததியில் மாற்றங்கள் கூட என்ன செய்யலாம் வரலாம். ஒரு காலம் வரலாம் வந்து உடலுறவு அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு வெறுமனை இது மாதிரியும், புள்ள வர்றது வேறு செக்ஷன் நிற்கிற மாதிரியும் என்ன செய்யலாம் வரலாம். கர்ப்பத்தில் நம்ம சுமந்துட்டிக்கிறதுக்காண்டு வாடகை தாய்கள்லாம் இன்றைக்கு என்ன அதாவது வாடகை தாய் அப்படி என்று சொல்லி அந்த என்ன விபச்சாரம் அல்ல, அது விபச்சாரம் என்ற உறவு நடக்கணும், விபச்சாரம் அல்லாத முறைகேடான விபச்சாரத்தை விட படுமோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்ய இன்றைக்கு அது ஒரு உதவி மாதிரி அது ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க மாற்றிக்கிட்டு வரக்கூடிய காலம் இது. அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது. இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஒருத்தருக்கு ரெண்டு மூணு மனைவி மாறிக்கிறான். ஒருவருக்கு கரு என்ன செய்யலை, தரிக்கலை, ஒருவருக்கு கரு தரிக்கலை, இன்னொருவருக்கு கரு தரிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியருடைய என்ன, அதாவது வயிற்றில் அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியுடைய வயிற்றில் வைக்கிற சம்பந்தமாக என்ன, ஏன்னா ரெண்டு பேர் எல்லாமே ஹலால், இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஹராம் தான், இதுவும் என்ன ஹராம் தான். யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியதை மட்டும்தான் என்ன செய்யணும், இங்கே நடக்கணும். திடீர்னு என்ன காரணம்டா டைவோர்ஸ் நடத்தணும் எங்களை இடையில, இப்போ புள்ள யார்ட, சரியா கருப்பப்பை தான் இவங்கட, கரு முழுசும் யார், அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உரியாது. இடையில வந்து என்ன விவாகரத்து நடந்துட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கித்தாலாம் கணக்கெடுக்கிறது. அது மட்டும் மாத்திரமல்ல, அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்தை யார் மூலம் அடைகிறா, அப்படி என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும். அதனால் நிசாவுக்கும் ஹர்சுன் லக்கும்ன்றது எந்த மனைவியரை இது குறிக்குதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும், இது வரைய இருக்கும். இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்குது. அதே போல் சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கலாம், உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லாஹூத்தாலா என்னது ஒரு ஒரு ஒரு அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹூத்தாலா சொல்லி என்ன செஞ்சிட்டான், அதில் முடிச்சுட்டா அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கி கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். அப்போ இது தெளிவு. இதில் நிறைய அதாவது இஸ்திம்பாத்தகள் எடுக்கலாம். நான் சுருக்கமாக இந்த உறவு முறையோடு சம்மந்தப்பட்ட நான் சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வரும், குழந்தை பிறப்பு அதிலெல்லாம் அது வரும். இதில் வந்து உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன, அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா, சஹீ முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், சூரா பக்ராவில் 222 அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில் மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும், முறையான முறை மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. வயஸ் அலூனக் அனில் மஹீத், மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு அசௌகரியம். ஃபஅத்தஸிலு நிசா ஃபில் மஹீத், அந்த மஹீதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை எனது விலகி நடவுங்கள். வலா தக்ரபுஹுன்ன, எது விலகி நடவுங்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், உடல் உறவு மட்டும்தான் சொல்கிறான். வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன, அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம். அதை நெருங்க வேண்டாம்ன்றது உறவைத்தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம்னா, ஃபைதா தத்தஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபத்தூஹுன்ன, நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். அப்போ அதுக்கு முன்னால் ஒதுங்குங்க விளைவிக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவை தான். ஃபத்தூஹுன்ன, அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில், அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஏவிய விதத்தில். அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய் அதாவது அல்லாத மாதாவிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்தில் என்ன அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹ் தாலா வச்சுருந்தாங்க. உறவு கொள்ளலாம், ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சுருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அதை என்ன செஞ்சிருப்பான், இங்கே சொல்லியிருப்பேன், வலா தக்ரபுஹுன், அவர்களை நெருங்க வேண்டாமன்றான்லாம், அவர்களை நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் தூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருங்குங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தௌபா செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தமானவர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ இதுவும் இந்த குர்ஆன் வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இதை இந்த மாதாவிட சம்மந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை பாருங்கள். இந்த அதாவது இந்த இந்த அதாவது இந்த இந்த

எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேண்டா, கல்யாணம் முடிக்க வேணான்ற அர்த்தம் இல்லை. இங்கே எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிக்காகை தவிரேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல அக்குது நிக்கா மாதாவிடாய் டைம்லேயும் அக்குது நிக்கா பண்ணலாம், அது பிழை இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு. அதை நான் இங்கே ஏற்கனவே சொன்னோம், நிக்காக என்பது உறவு தான், அண்டு திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவுக்குள்ள செய்யின் இல்லைன்னு நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், ஒன்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம், உடல் உறவை தவிர அப்படின்னு. ஃபபலக தாலிக்கல் யஹூத், இந்த செய்தி வந்து யூதர்களுக்கு போய் சேருது. அப்போ அவன் ஃபக்காலு மா யூரிது ஹாதர் ரஜுல் ஐயதா அமி நம்பரினா ஷையன் இல்லா ஹாலஃபனாபி, இந்த மனிதர் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எங்களுக்கு முரண்படத்தான் பார்க்குறாரு, எந்த ஒரு காரியம் வந்தால் எங்களுக்கு முரணாக செய்யணுமட்டே என்ன செய்கிறாரு, இவர் செய்கிறாரு அப்படின்றான். ஃபஜா உசைத் இப்னு ஹுதைர் அப்பாத் இப்னு பிஷர், உசைத் இப்னு ஹுதைர் சிறப்பான நபித்தோர், அப்பாத் இப்னு பிஷர் சிறப்பான நபித்தோர், ரெண்டு பேரும் வந்து ஃபக்கால யார் ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதரே, இன்னல் யஹூத தகூலு கதா வக்கதா, யூதர்கள் வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் முரம்படுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, முரம்படுறதுல மகிழ்ச்சி, நமக்கு இன்றைக்கு உடன்படுறதுலான மகிழ்ச்சி, அடுத்த மதத்தினரோடு உடன்பட்டு நாங்கள் அவங்களுக்கு உண்டு என்று சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். இஸ்லாம் தனித்து நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகின உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அஃபலா நுஜாமி ஆகுன, அப்போ உறவுலே நம்ம ஈடுபட்டுறவான்னு கேட்குறாங்க. அது மட்டும் தானே இப்போ யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இப்போ அது மட்டும்தான், அதிலே நம்ம ஈடுபட்டுறவா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதாவது நான் எங்களோட உணர்வு எப்படி இருக்கேன், சஹாபாக்கள் கேட்டது சட்டத்துக்கு, இதே விஷயம் நம்ம கேட்டோம்னா நகைச்சுவை கேட்போம், இந்த நகைச்சுவை உணர்வை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம், அதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ சஹாபாக்களுடைய தோரணையே மாறும் எங்களுக்கு, அந்த இடத்துல சஹாபாக்கிட்ட தோரணையே மாறும். அப்போது இந்த இதுதான் முக்கியமான இடங்கள், நம்மளோட சிந்தனை போக்கு அங்கே அப்ளை பண்ணுற இடங்கள். உண்மையில் சஹாபாக்கள் கேட்குறது வந்து அவங்களோட முரண்படணும் என்பதற்காக இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவான்னு கேட்குறாங்க. ஃபத்தகையர வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிச்சு, அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிட்டது. ஹத்தா தனன்னா அன் கது வஜத அலைஹிமாம், நாங்களாம் நினச்சோம் கடுமையாக ரசூல்லாங்க அவர் மீது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஹரஜா அவங்க போயிட்டாங்க, இங்கே ரசூலா பதில் சொல்லலாம் போயிட்டான். ஃபஸ்தக்பலஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப அர்சல ஃபி ஆதாரிஹிமா ஃபஸக்காஹுமா ஃப அரஃபா அன் லம் யஜித் அலைஹிமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அவர அன்பளிப்பு வருது, பால் அன்பளிப்புண்டு வருது. அப்போ ரசூலா அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க, அதை பாலை குடிக்குமாறு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சு கொண்டாங்க ரசூலாம் கோவப்படலை, ரசூலாங்க கோ பேர் ஒன்றும் சொல்லலை, ரசூலாம் கோவப்படலைன்னு அறிஞ்சுக்கிறேன். ஆனால் ரசூலாம் அந்த கேள்வியெலாம் முகம் மாறிட்டு, ஏன்னா அல்லாவுடைய சட்டம், அந்த சட்டம் அப்படியே இருக்கணும், மாற்றம் என்றதுக்காக வேண்டி சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம யூதமதத்துக்கு போய்த்துறல, விளங்கிட்டா, மாற்றம் என்று செய்கிறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம போய்த்து யூத மதத்தில் சேர்ந்துடுற, எப்படியும் மாற்றம் செய்யணும், அப்படி லெவலுக்கு போகக்கூடாது. அது அது அந்த அது ஃபிக்கு உண்டு, அதில் எங்களுக்கு என்ன செய்து இதில் கிடைக்கிது. ரைட், அப்போ இதுலேயும் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த அதாவது உறவு என்றது இந்த முறையில் மட்டும்தான் ஆகிக்கணும், மாற்று முறை ஒன்று இஸ்லாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அனுமதிக்கவில்லை அப்படின்ட்டு. சஹீஹ் புகாரில் 314வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்னம்ரஅத்தன் ஸஅலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லிஹா மினல் மஹீத், ஹைத் டைமில் எப்படி குளிக்கிறது, ஹைதில் சுத்தமாக இருந்து எப்படி குளிக்கிறேன்னு கேட்டாங்க. ஃபஅமரஹா கைஃப தக்தசில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து என்ன அதாவது இந்த குளிக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, ஒரு அவர் என்னது கஸ்தூரி உள்ள துண்டெடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, தொடச்சிக்கோங்க, பின்னர் குளிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரசூலாங்க. காலத் கைஃபாத்த தஹர், அவங்களுக்கு அது கிளியர் இல்லை, மறுபடி கேட்குறாங்க எப்படி முழுசாக சுத்தமாக ரெண்டு. காலத் தத்தஹரி பிக, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்திக்கங்கன்றாங்க ரசூலாங்க. காலத் கைஃப் எப்படின்னு கேட்குறாங்க, கால சுபஹானல்லாஹ் ரசூலாங்க நல்லா தூய்மையானவன் தத்தஹரி இப்படி தான் நீங்கள் சொத்து. அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அவங்களோட வெக்கம் அவங்களோட உடலை. அப்போ சொல்கிறாங்க ஃபஜ்ஜி தஜப்துஹா இல்லையே, பள்ளிக்குள்ளே வந்து ஆயிஷாலாம் அவங்க பிடிச்சி இழுத்து எடுக்கிறாங்க, அறைக்குள்ளே இழுத்து எடுக்கிறாங்க, விளக்கிட்டா அறை அங்கே தான் எரிக்கும், இழுத்து எடுத்து சொல்கிறாங்க ஃபகுல் தூ தத்தபாய் பிஹா அசரத்தம், அதை எடுத்து ரத்தம் எங்கெல்லாம் பற்றிக்கிறோம் முதலாவது அதை என்ன செய்யுங்க நீங்கள் தொடச்சிக்கோங்கன்னு விளக்கமாக ஆயிஷாலாங்க எப்படி குளிக்கிறன்ன முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெற்றுக்கிறோம். இந்த சப்ஜெக்டில் பொறுத்தவரை ரசூலாக எவ்வளோ விளங்கப்படுத்துகிற நினச்சாங்களோ அவ்வளோதான் நம்ம நிற்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுக்கு இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரம் இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தனிப்பட்ட ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஆயிஷாலாம் அந்த பெண்மணிக்கு என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த லெவலில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆயிஷாலாம் இழுத்தத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆயிஷாவோட விளக்கத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷாவை வாழ்ந்ததுனால அந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இதில் ரசூலாங்க அவங்க திருப்பி திருப்பி கேட்க சுபஹானல்லாஹ் தத்தஹரி என்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் நீங்கள் சுத்தப்பட்டு

0: பயன்படுத்தியங்க அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முறையை சொல்கிறாங்க. அவங்க அதை எப்படி அதை செய்கிறது சுத்தப்படுத்துங்க நீங்கள் சொன்னது ஓகே, அது எந்த மெத்தடில் சுத்தப்படுத்துறதுன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூல் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அந்த அவங்களோட வெட்கம் என்ன செய்யலை, அதை விடவில்லை. அதை ஆயிஷா அவர்கள் என்ன செஞ்சாங்க விளங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் இதை எடுத்ததுக்கான இந்த ஹதீஸ் அந்த சட்டத்தை குறிக்கலை, என்றாலும் விளங்கப்படுத்தல் எந்த அளவில் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ இது கூடாது அப்படின்ட்டு அதாவது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ மாதாவிடா நேரத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, முறைகேடான வழியிலும் என்ன செய்யக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு, அதாவது முறைகேடான பாதையிலும் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்து அதாவது எங்களுக்கு தெரியுது. அதே நேரம் யாராவது மாதாவிடாய் நேரத்தில் வந்து உறவு கொண்டு விட்டால், உறவு நடந்துட்டால் என்ன சட்டம் என்ன, தௌபா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், பிழை செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெண்டு அவங்களும் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா மனைவியும் தௌபா செஞ்சிடணும். ஆனால் ஒரு செய்தி ஒன்று வருது, ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ்னா அறிவிக்கிறான். ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பெரும்பாலான அறிஞர்கள் இதை பலகீனமான செய்தி, தாய்வான செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அபூதாவுதில் 264வது இலக்கமத், ஒரு தீனார் அல்ல அரை தீனார் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும், இந்த மாதிரி நடந்துட்டா அப்படின்றது தாய்வான செய்தி. அதே போல் சஹீஹ் முஸ்லீமில் வந்து இமாம் ஜுஹுரி 1435வது இலக்கத்தில் இமாம் ஜுஹுரி வந்து விளங்கப்படுத்துகிறாரு. அந்த யூதர்கள் ஒரு முறையை சொன்னாங்க, இந்த முறையில் உறவு கொண்டால் வந்து கண் வந்து அதாவது என்ன சொல்கிறது குறையாக வந்து வருமென்று சொல்லி, அதில் வந்து அந்த முறைகேடான உறவு அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பற்றி தெளிவாக வரக்குள்ள ஜுஹுரி சொல்கிறார் எப்படின்னா, இன்ஷா முஜப்பியத்தின் வ இன்ஷா கைர முஜப்பியத்தின், நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம் உறவு கொள்ளலாம், ஹைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்யுது விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம் மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக் இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுங்களுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிருக்க சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸிலுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதார்களெல்லாம் என்ன செய்து இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட், அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டும் தான் தடை செய்யப்பட்டது, மற்ற எல்லாமே ஃபித்ரத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும். ஃபித்ரத்துக்கு மாற்றம் என்றதுக்கு நான் வரைவிறக்கணும்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேருடைய மனமும் சாலிஹானவர்களாக இருந்து ரெண்டு பேருடைய மனமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தால் அது என்ன கூடும் அப்படி என்ற அம்சத்தை நம்ம சொல்லிட்டோம். அது எல்லையை தாண்டி போகிறதுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அதை ஜுனுபாளிகள் வந்து குளித்தல் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் ஜுனுபாளி உறவில் ஈடுபட்டு விட்டாருன்னா ஜுனுபாளி ஆயிடுவாங்க. அவங்க குளித்தல் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து அந்த தண்ணி அசுத்தமாக இல்லையான ஒரு பிரச்சனை உண்டு குளிக்கிற சந்தர்ப்பத்தில். சரியா, இன்னும் சில விஷயங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும் விழும், நம்ம அள்ளி குளித்தோம்டா குளிக்கிற தண்ணி என்ன செய்யும் அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாளி இருந்தால் அவரும் குளிக்கிறாண்டா அசுத்தம் சில அசுத்தமாக சுத்தமாகிற சிந்தனையால் அது அசுத்தமாகிற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குந்து அஹ்தஸிலு அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மின் இனா இன் பைனி வ பைனஹு வாஹித், அதாவது வாஹிதின் ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃபை யுபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க, சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தி என்ன செய்வேன் எடுப்பேன், எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டு கொண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம் அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாளியான நிலைமையில் ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹி முஸ்லீமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான் விளங்கிட்டா. அது ஒரு பிழையாடுபுறம் சார். உடலை அதாவது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவன் கண் குருடாயிரும் என்று சொல்லி வினைட்டா அவனுக்கு புத்தி பேதளிச்சிரும் இந்த மாதிரியான சில ஹதீஸ்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவு என்று சில லைஃபான ஹதீஸ்லாம் சொல்லி மிக அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை, அதில் எந்த தடையும் மார்க்கரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும், முழு ஆடையோடு யாரும் என்ன செய்யறதில்ல, குளிக்கிறதில்ல. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷாவும் அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதி ஆதாரமாக என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசல் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறாரு, உறவு கொள்ள போகிறார், ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார், அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார், ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் 308வது ஹதீஸில் வந்து அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத ஐயூத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உது எடுத்துக் கொள்ளட்டும், அவர் உது எடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹீஹ் அல் புகாரியில் 288வது இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்கன்னு சொன்னால், வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹஸல ஃபர்ஜஹு வ தவத்தா லிஸ்ஸலா, தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதைப் போல உதுவெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுண்ணத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம் கருதலாம், கடமை இல்லை. இரண்டு உறவுக்கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவுக்கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏன்னா சஹீபுன் ஹிப்பானில் 1216வது இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதாக, அயனாமு வஹுவ ஜுனுபுன், ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான்ட்ட, ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உதுவு எடுத்துட்டு என்ன செய்யலாம் அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவுக்கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கோம். சஹி முஸ்லீமில் அனசலாம் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்ன ஈடுபட்டிருக்கிறா, ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உதுவு எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா எனது உதுவு எடுக்கிறது சுன்னத் அப்படி என்றதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹி முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ரை பற்றி, ஃபதக்கர் அல் ஹதீத், வித்ரை பற்றி முழுசா சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னாஉ ஃபில் ஜனாபா, ஒரு மூமினின் வாழ்க்கை பாருங்கள், இரவில் வித்ர தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அகான யக்தசில் கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யக்தசில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத் குண்டு தாலிக்க கது கான எஃபால், இது எல்லாமே ரசூலுல்லாஹ் செஞ்சது தான். சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழும்பி என்ன செய்வாங்க, குளிப்பார்கள், ரொம்பமாக தசல ஃபனாம ரொம்பமாக தவல்லா ஃபனாம, சில நேரத்தில் உதுவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிடுவாங்க, குளிச்சுட்டு தூவாங்க, உதுவெடுத்துட்டு தூங்குவாங்க, சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க, தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஜஅலஃபில் அம்ரி சஅதன், இந்த இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாவுக்கே எல்லா புகழும், ஒரு விசாலத்தன்மையை வைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அப்துல்லா பின் அபி கைஸ் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே நேரம் சில தாயிஃபான ஹதீஸ்கள் வருது, அந்த மூணு தாயிஃபான ஹதீஸ்களை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் குப்ரா பைஹக்கியில் 968வது இலக்கம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தார்கள், இதா அஜ்னப ஃபராத ஐயனா மதவத்தா அவ் தயம்மம, ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கத்துக்கு நினைச்சால் உதுவெடுப்பார்கள் அல்லது தயம்மும் செய்வார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தி சம்மந்தமாக நம்ம தேட கிடைக்கல, பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயம்மும் என்ற வார்த்தை ஷாத்தாக அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கணும். உதுவும் மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயம்மும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரல, தண்ணி இல்லாட்டி தான் தயம்மம் என்ன செய்யலாம் அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாவுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூத ரசூலாங்க ஒவ்வொரு மனைவியிடத்திலும் ஒரு மனைவியில் உறவு கொண்டா மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்ட அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள்னு ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே இது அபு ராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ் அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலாங்க ஹாதா அஸ்கா வ அத்யப் வ அத்ஹர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலாங்க சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபு ராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி அபூராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபூ தாவூத் 4180 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாகத்தும் மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள், ஜீஃபத்துல் காஃபிர் காஃபிருடைய சடலம், வல் முத்ததம் மெஹ்பில் ஹலூக் அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி அதாவது குளிக்காமைகிறார், இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள், இல்லா ஐயத்தவல்லா அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு. இந்த செய்தி பலகீனமானது தாயிஃபானது, மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள் செய்தி நிறைய சிலர் நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுபஹானல்லாஹ் இன்னல் முஃமினலா யன்ஜுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான் மாற மாட்டான், அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தமானவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக வந்து என்ன, அதாவது உறவு உடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்கான சில செய்திகளாக என்ன செய்திருக்குது. இதில் இறுதியாக இதில் பகுதியில் இறுதியாக இமாம் இப்னுல் ஜௌசியுடைய சில உபதேசங்கள் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார், அந்த உபதேசங்கள் அவருடைய சொந்த இஜ்திஹாத் தான், ஆனாலும் கடந்த கால ஒரு வாசிப்பில் உள்ள ஒரு அறிஞர் என்றதுனால அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லாமல் நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நடத்தப்பட வேண்டிய நூலாக நான் இதை நினைக்கிறேன், சைதுல் ஹாத்திர். அட ஒவ்வொரு தலைப்புமே அதனுடைய ஒவ்வொரு தலைப்புமே எங்களுக்கு வந்து என்ன ஒரு அழகான ஒரு தலைப்பாக என்ன செய்யமிக்கும், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சிறப்பான அதாவது வழிமுறைகளாக இருக்கும். அது நான் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற சப்ஜெக்ட்லையும் சில விஷயங்கள் அதில் நான் சொல்லுவேன். இன்னும் பல விஷயங்களில் அவருடைய அந்த தலைப்புகள் மிக அழகாக இருக்கும். சைதுல் ஹாத்திர் அவ்வப்பொழுது பிறந்த சிந்தனைகளெல்லாம் தொகுத்து அதை முறைப்படுத்தி எழுதினோம். அவர் அதில் ஒரு எப்பயும் கடந்த கால அறிஞர்களுடைய வழிகாட்டல் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஏன் எடுக்கிறோம்னா, குரான் ஹதீஸ் என்பதற்காக எடுக்கலை, குரான் ஹதீஸுக்கு முரணாயிருந்தாலும் எடுக்க மாட்டோம், சொந்த இஜ்திஹாத்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய தாக்கத்தை விட அவர்கள் தூரமானவர்கள், எங்களுடைய இப்போ நம்ம பேசக்கூடிய நாங்களே பயோபதி பேசக்கூடிய நம்மளே சில வேளை அந்த இதெல்லாம் நடந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மெல்லாம் அதே செட்டப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம். முன்னே ஒரு அறிஞர்களுடைய வழிகாட்டில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ விலங்கு நம்ம வந்து சில டைமில் இடிக்கும் அந்த வசனங்களில், அது பயோவாலையும் இடிக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ அவைகளை நம்ம படிக்கிறதுனால சில வழிகாட்டில் அதில் பிழைகள் கூட இருக்கலாம், அதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சில முக்கியமான வழிகாட்டல்கள் கிடைக்குமா. இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறிய வயது காலத்திலிருந்தே இந்த அறிவை தேடுவதிலும் படிப்பதிலும் நிறைய நூல்கள் எழுதினதிலும் மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து ஃபஸ்ல் ஃபி முஆஷரத்தின் நிசா, பெண்களோடு வாழுகின்ற அந்த முறைக்கான ஒரு சின்ன உபதேசங்களை சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதலாக சொல்கிறார், எம்பகிலில் ஆக்கில் ஐய தஹையர் அம்ரஅத்தன் சாலிஹத்தன் மின் பைத்தின் சாலிஹின் யஃலிபு அலைஹில் ஃபக்ர் லிதராமா யஅதீஹ பிஹி கதீரன்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லா சொன்னார்கள், அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலையில்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, ஆயிரம் ரெண்டாயிரமா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அபா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன, யா அல்லாஹ் சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்கிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் பாருங்கள், அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நஃக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்திஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசீலை கொடுத்துவிட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்கு தான் பிறண்டு பிறண்டு பேசும். கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நஃக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்திஹிம், கரங்கள் எல்லாம் பேசும், அல்லாஹ் அந்த பெண்ணை பிடித்தேன், அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு, வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ் அந்த அநியாயம் வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கு எல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள். யார் ரசூலல்லா, அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார் ரசூலல்லா ஏன் கேட்டார்கள். நாம் எல்லாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன, என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா? நாங்க இல்லப்பா, அதெல்லாம் நாங்க இல்லை, நாங்க பெரிய பிரச்சாரகர்கள், நாங்க பெரிய தியாகிகள், எங்கெல்லாம் அது வருமா என்ன கேட்டார்கள். உயிர் கொடுத்த தியாக, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவிலே விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள், எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள், இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள். அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லா, அவருடைய பண்புகள் என்ன யா ரசூலல்லா, அவருடைய அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லா, அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன், அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன்னஹும் பிஹ்வானிக்கும், மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா, எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள். அவர்கள் யார் தெரியுமா, உங்கள் சகோதரர்கள் என்றார்கள். அப்படின்னால் யார் சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா, அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள். ரசூலுல்லா என்ன சொன்னார்கள், உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ, தோளில் வெறுப்பு, வெள்ளை, கருப்பு, சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள், உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல். யஹுஸூன பில்லைலிக்கமாத ஹுதூன, இரவையெல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது, என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள். சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா, உங்களுக்கு எடுக்கலாமா? இறைவனோடு கொஞ்சம் குழாவிக்கொண்டே இருப்பார்களே, ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முஹ்சின்களாக நின்று கொண்டு அல்லாவிடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன, உணர்வு என்ன? தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாவிடம் நெருங்குவதற்கு எவ்வளவெல்லாம் நெருங்கினார்கள், எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். அதனால் யஹுசூன பில்லைல் கமா தஹ், நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள். இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட நன்மை! இதிலிருந்து பேசப்படுகிற நேரம், இந்த ஹதீஸை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம், ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம், அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே, இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, வைஸா ஹலவ், அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக்கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான், அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதனால் தப்பித்தவர் யாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகஜத்திலே வைத்து திருக்குர்ஆனோட உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில விசா என்ன கொடுப்பானா, என்ன கொடுப்பான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிழல் கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து, மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும் நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே. என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன், கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து, ஒரு நெருக்கு நெருக்கும்.
3: நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அஹமத் நஸை என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும், அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஅத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஅத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஅதாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாவுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன் அதிரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால் நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியை போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்கு நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
6: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசியன் கிரோசரி கல்முனை.
5: அந்த வானவர் பேச மாட்டாராம் ஓமையாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு. அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உஹது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உஹது மலை. உஹது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம். மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள். அவன் போடுகிற சப்தம் அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே? என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளையெல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம், துன்பம், சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்பங்க நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்துக் கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷப்பாம்புகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷப்பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர், 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியில் இருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே. உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடும்போக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்று கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தாலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னை அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்று, அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று. வரலான தொழுகையினுடைய ஐந்து தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவருக்கத்தக்க முகத்தையுடைய ரொம்ப கோர முகம் பார்த்தாலே

இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவறுக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமநாள் வரை. கியாமநாள் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இடம் எது? ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷால்லா மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு, அதாபுப்பட்டு, வேதனைப்பட்டு, நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து, சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன்? அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர், உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து, அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹு தஆலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379வது நபிமொழி, இன் காணம் மின் அஹ்லில் ஜன்னத்தி வ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வ இன் காணம் மின் அஹ்லின் நார் ஃப மின் அஹ்லின் நார், நரக

0: விசுவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவருக்கு சொல்லப்படும் இந்த ஏற்பாடு, காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான், இனி உனக்கு எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்கு அதுக்கஹத்தா யபஸ்தகல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தையுடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலே இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாபு பார்த்தங்க, 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யூரலூன அலைஹா உதுவம் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்துவிட்டால் சொல்லப்படும் அதுஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டே வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிவிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தாலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி, ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீரதீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், இலா உக்கிலபிகி மலக்காணி, ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்வான், எல் ஹசானிகி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா திருக்குறானை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இரையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாம் எல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது அன்பர்களே. ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்லுகிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை, ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி. அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சமுள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குரானோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி, நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபரிஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில், கடுமையான வெயில், தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து, அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான், காரணம் மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலி இப்போது
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி அவர்கள்
1: முஸ்லிமோன் يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا الا بهلم الا بالله الله سبحانه وتعالى وكه சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல்லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால், நீங்கள் யூமினூன பிஆயாதினா, எங்களுடைய வசனங்களை, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரட்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து, சும்மத்தாப மின்பாதிகி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து, வாஸ்லஹ, தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்திக் கொள்வாராக இருந்தால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கதல்லாஹுல் கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அரிஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக, கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இறக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறான். நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாஹ்வோட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம், தண்டிப்பான் தான், அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாவுடைய கருணையை பேச மறந்துட்டேன். நம்ம அல்லாஹ் இறக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான், இப்படி அல்லாவை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான், இறக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹ்வை நெருங்கிறது இபாதத் செய்யறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வோட இரக்கத்தை அல்லாஹ்வோட மன்னிப்பை அல்லாஹ்வோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பேய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பேய்த்திருவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினைப்பு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுக்கிட்ட நாம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேற எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ளை கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது என்ன சொல்றான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷையின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. ஃபஸ்அக்துபுஹால் இல்லதீன யத்தகூன, நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கிவிட்டேன். வயவுதூன ஜக்கா, மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கிவிட்டேன். வல்லதீனஹும் பிஆயாதினா யூமினூன், நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாஹ்வோட கருணையை அதுக்குள்ளே உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்கட கிழக்கு மாகாணம், எங்கட வடக்கு மாகாணம் அப்படின்னு நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆள் என்று சொல்லிடுவோம், நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாருன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த வாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்ட சொல்லுவோம், உன் புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுன்றோம், உண்ட புருஷன்ருவோம். உழைக்கிட்டா சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் வாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன வாப்பா வந்து என்ன செய்ய சொல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா பார்க்குவோம், அவனுக்கு வாப்பா பார்க்க மாட்டான், கோபம் வந்த உடனே. அப்போ சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்லுவோம், உன்னை புள்ளை படுத்துகிற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பரன்றுவோம். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சால் தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுறான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிடுறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுறான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிடுறான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்றான் சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றதை தனித்தனியாக சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்ன, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுட கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கம் உள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பா சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாட கருணையை செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படி அவ்வளோ இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், நம்ம மேலே அவ்வளோ இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சகத ஹாஜபாஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் என்று சொன்னால், ரொம்ப நரை விழுந்த, கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், முதிர்வு நலாசா, ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார், யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுலன் அமல ஸுனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜ்ஜதன் வலா ஹாஜ்ஜதன் இல்லா தஹா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறார். அதாவது தாஜ்ஜதனண்டா சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாதவன். அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், அகலக்க துகம், எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து இருக்குது மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படர்க்கையில் தான் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் பாரான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்துக்கு போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் கேட்கும் போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபூரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டு நம்மளை எங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான், அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவர். அப்ப அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னாரு, அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃஅலுல் கைராத் வ தத்ருக்கு ஸய்யாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் அன்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய்யும், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய்யும், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளவு பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்றார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லாரும் நரகத்து புற பாவத்தை செஞ்சு விட்டு வந்தீங்க. அவர் கிடைக்கிறத பாருங்க, நீ களிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய்யி. இன்னொன்று, இதுக்கு முன்னே நீ செஞ்ச பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்ன, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னதான் தாமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்கட கண்ணு விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா மன்னிப்பு கொடுக்கறது மட்டுமில்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையாக புரட்டினதா அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனத்தில் பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம் என்று சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம் என்று சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுறவன் அப்படி என்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான், இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் வேற வேற வசனங்களில் புகாரியிலும் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீஸ்கள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்னலில்லாஹி மியத்த ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் ரஹ்மத்தன் ஜின், இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒண்டத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதுல ஒண்ட மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்கு தான் நீங்கள்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஹத்தா தர்ஃபா தாபா ஹாஃபிரஹா அலா வலதிய ஹஷியத்தன் துசிபா, ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த காலை வச்சா தன்னுடைய கன்று நொந்துவிடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்றுதான் காரணம். ஃபைதா கான யௌமில் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து 100ஆக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா, நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், எலுன்னு அன்ன ரஹ்மத்துல்லாஹி செத்தாலிக்கலையோ அல்லாட கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாத்தும்னு நினைச்சிருவானா ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இரக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட கருணைய இந்த இந்த ஹதீதுல நாங்க புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய இந்த ஹதீதுல காணக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அப்படிங்கறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டிருக்கிறது. இன்னொரு வயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்தின் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா. ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க. அந்த பிள்ளையை கொடுக்குறாங்க. ஃபஹதத்துஹு ஃபல்சகத் பி பத்னிஹா வார்பஅத்துஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் வராது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க, ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா, சொன்னாங்க அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன், அர்ஹமண்டா மிக மிக இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆள் சும்மா எல்லாம் நரகத்தில் போட மாட்டான், ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறேன்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இறக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், அந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இறக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தன் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் என்ன செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டும்ட்டு திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்ட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பாளாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னம்மா இருக்காய், நீ எங்கடா இவ்வளவு நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினு தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ் அந்த தாயை விட இரக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் சேர்த்தெடுத்து கொள்வார். இதைத்தான் அந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க வழங்கிட்ட, ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்ட விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் இந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து என்னவா அப்பா செஞ்ச இவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறின் இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு, இப்போ நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கலாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா? இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி என்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் நினச்சி முடியாது, ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே பெய்த்து. இதுதான் பாலைவன பயணம் என்கிறார். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு வர், அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லை தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபியா அரபு நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம், இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலக்கி முளைச்சிருக்கு, மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார், கண்ணை வலிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனி போயிட்டு எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழித்து பார்க்குறாரு, பக்கத்திலேயே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷ மிகைப்பினால் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, சந்தோஷ மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப் அந்த அபிதி அன ரப்புக்குன்னுட்டார், மாற்றி சொல்லிட்டார், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான்னுடைய ரட்சகன் என்று தவறுதலை சொல்லிட்டார். சந்தோஷம் கூடினா என்ன செய்வோம், சில நேரம் என்ன பேசுறோம்னு தெரியாமல் பேசி விட்டுருவோம், அந்த அளவு சந்தோஷங்கிறத வழங்கப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி அல்லாஹ்வையும் அடியான்னு சொல்லிட்டு அவரும் ரப்பன்னு சொல்றாரு. அந்த அது என்ன சொல்றேன்னு அவருக்கு வழங்கலை, இப்படி சந்தோஷப்படுறாரா இல்லையா. இதை விட அல்லாஹ் இந்த அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளும் போது சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பிள்ளைய அந்த பாசம் காட்டுற சந்தர்ப்பத்திலே கேட்குறாங்க, நெருப்பில் போடுவாளா, போட மாட்டாள் இல்லை. அப்போ ஒரு தாயை விட்டு விரண்டு போனவன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் திரும்பி வந்தால் சேர்த்தெடுப்பாளா இல்லையா ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைய. அதை விட இறக்கமுள்ளவன் அல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்க, தௌபா செஞ்சுட்டு திரும்பி வரும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா இல்லையா, அப்போ என்ன பிரச்சனை நமக்கு. அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான், கையை நின்றான், என்னுடைய பாவம் செஞ்சு அடியானே என்று கூப்பிட்றான். நம்ம தௌபா செய்ய வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அனஸ் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை சந்திக்க போகிறாங்க, துக்கம் விசாரிக்க போகிறாங்க. போனோன்னு அவருக்கு சக்கராத்துடைய நிலை தான், அவர்கிட்ட கேட்குறாங்க, கைஃப தஜுதுக்க, நிலைமை எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்குறாங்க, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு,
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0-843.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இல்லாமலும் மீறி என்றாங்க. ஒருத்தர், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் எப்படி என்ன செய்ய போறேன், பிரம்மச்சாரியாவே இருந்துட போறான்றாங்க. ரசூல்லா கூப்பிட்டு, நான் அல்லாஹ்வை பயந்தவன், நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்கன்றான். உங்களோட உடல் தேவையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தாரான். என்ன செய்ய சொல்கிறான், 5 நேரம் தொழுப்பா, 5 நேரம் தொழு, 5 நேரம் தொழு. வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை. உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்து கொடு. அவன் தந்தது தான் எல்லாமே. அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்குறோம்டா, மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே. அப்போ நமக்கு எல்லாம் தாரான். உனக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க. குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கலை, வந்த நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணுமெண்டா, என்ன செய்யணும், களிமா சொல்லணும். களிமா சொன்னாங்க. களிமா சொன்னால் என்ன கடமைண்டாங்க, 5 நேரம் தொழணும், ரமலா மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் 5 நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழமாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழமாட்டேன், ரமலா மாதம் மட்டும்தான் நோன்பு வைப்பேன், வேறு ஒரு நாளும் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி மட்டும் செய்வேன், சும்மா இல்லை, நாங்கள் அங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையை தரிப்பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கமுள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும். நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு, கதை முடிஞ்சு. நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிட்டு நல்ல வசதி வந்தால் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க. வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன், தர்மம் செய்வேன்னு நினைக்கிறீங்க. வசதி இல்லை, நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டோம். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுகை தான் கடமையாக்கப்பட்டுச்சு. மிஹ்ராஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? 5 தான், ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க. 5 தான் இந்த மக்களுக்கு தொழுகை கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுகை. அதாவது 1க்கு 10 மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை. பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான் அல்லாஹ். பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான். இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்துக்கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாமல் விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுத்தால எழுதுறான். ஏன்னா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் நன்மை இருக்குது. ஏன்னா ரசூலா சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியான்றாங்க. அப்போ வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது. வழங்கிட்டா அப்போ ஒரு பாவம் செய்கிற நினைச்சிட்டான் செய்யலை, நன்மை எழுதப்படும். பாவமே செஞ்சிட்டான்டா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவன், நன்மை செஞ்சாலே 10லிருந்து 700, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம். நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உழு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உழு செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. முகத்தை கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. காலை கழுவுறீங்க, காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உழு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உழு செஞ்சுட்டு போகிறீங்க, அல்லது பள்ளியில் உழு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம். அந்த பாவமும் ஒரு நன்மை செய்ய அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுறைய அளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுறேங்கிறான், கடல் நுறைய அளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான் பாருங்க, எவ்வளவு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வகுத்து தொழுகையாக காத்திருக்கிறோம், மகரியை தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது. மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க. உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான். அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா? இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க, காணாமலே இப்படி என்ன, கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தாலா கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க? சொர்க்கத்தை கேட்குறாங்க. யா அல்லாஹ், சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா? இல்லை. கண்டா எப்படி கேட்பாங்க? அப்போ எதை பயப்படுறாங்க? நரகத்தை பயப்படுறாங்க. கண்டிருக்காங்களா? இல்லையே. அப்போ கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒக்து தொழுக தொழுதுட்டு அடுத்த ஒக்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திக்ர செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா நியமிச்சிட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபிரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ், இவருக்கு அருள் செஞ்சிடியா அல்லாஹ்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது, இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்தாலும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை பாருங்கள். இந்த சில சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கு என்னென்னா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதிலே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லதீன ஆமனு வஆமிலு ஸாலிஹாத் அப்படிம்பான். தன் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வான். அப்போ ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தருகிறியா அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். ஏன் அல்லாஹும் சொல்லக்கூட ரசூலுல்லாஹும் சொல்லக்கூட நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது, நம்ம என்ன செய்யணும், அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும், இப்படிப்பட்ட இரு விதத்தில் சொல்லணும், இப்படிப்பட்ட இர

சிலவங்க சொல்லி காட்டுறாங்க. யார் இந்த ரமலா மாசத்துல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். தக்கத்தமின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலா மாசத்துல நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாசத்துல கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்ப நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ் தால அப்படியே கையை நீட்டி தாரான். அதுல வந்து ஒரு இரவு சொல்றான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்ஆன் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்துக்கு கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும். கடைசியில் 83 வருஷம் உசுரோடி இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழிச்சு பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஃபுல்லா இரவு பகலாக வேலை தூக்கம் உண்டும் இல்லாமல் இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கையிடுவோம், தவற விடுவோம், அல்லா கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன, நம்மளே பார்க்குறோம், ஒரு நல்லோரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தன் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன்னோட சம்பளம் என்ன, உனக்கு அந்த ஆள் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்தும் சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணையை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த கருணையை வாங்க தெரியாதவன். இன்னல் இன்சான ரப்பி லக்கனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறதானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறான். ஆகுப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினம்மா, யுத்தம் செஞ்சம்மா, ஓடினம்மா, தேடி படித்தம்மா, ஆய்வு செஞ்சம்மா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இல்லாடி நம்மளோட நிலைமை என்ன, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது, உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது களிமா. அதான் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலையும், 7 வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த களிமா கதிக்கும் என்றால் அந்த களிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன் மாஸ்கோ களிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன் மாஸ்க மாதிரி 1000 பேரை ஒன்று சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் களிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான களிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆகப்பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிற, நான் பயோ படித்தேன் பயோடுபடலை என்ன தொழுறு, நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல தொழுகையா, இவருக்கு என்ன தொழுறு, எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், நீ

0: போயிடுச்சு, எனக்கு முடியல, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படி எல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே பாப்பா, நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்ப அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சு பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்ப அல்லாவை தொழுகிறதுக்கு நம்மளால முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போற? அப்ப தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்கணும்னா, துளாட்டி நரகம், அல்லாஹ் கொடுமைக்காரனா அப்பா, இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைசி சொர்க்கம் போறானே அவனுக்கு கொடுக்கிற சொர்க்கம் எனக்கு தெரியும் என்றாங்க. ஆக கடைசி சொர்க்கம் போறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். அதை சொல்லும் போது சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுத்தால சொல்றாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு, சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போறவங்கலாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வார். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான், என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹ் தாலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார், உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான், நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. நல்லா அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான், அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க, இன்னொரு தடவை வைப்பா, இன்னொரு தடவை எடுத்துக்கிடுவாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது, அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துண்டா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத். அது இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறான். நம்முடைய ஆக்கள் துவா கேட்குற யாரெல்லாம் நல்லாடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட, அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லாடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்டா என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்டா தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷஃபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாண்டான் கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டா, இப்படி எல்லாம் எடுப்பான், எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ்வுத்தாலா உங்களோட பங்குக்கு எடுத்துகிட்டு இல்லை எந்த பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன் அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார், அவருக்கு பிற ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேற நன்மை செய்யலையாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின்ட்டு, எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமாக இருந்தவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கு வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது, ஒரு நாள் நினைச்சும் பாத்திரப்படாது. எல்லாம் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை, அதிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சால், அபுஅத அல்லாஹு வஜூஹு சபீன ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானா. அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னென்ன, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடும். அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமன்ற ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அந்த நரகத்துக்கு போகிறவனா இப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான், அவன் அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து எல்லாம் இறங்க சொல்லுவான், அதில் இறங்கி குளிச்சோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவான், இதே போது ஹுலில் சென்னா, அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போய் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதே போது குளிச்சுனா இருக்கே போ அப்படின்றான், திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படிதான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட சொல்லி மூன்று தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்போ சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்கங்கிறையே, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான் அல்லாஹ். நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசியாக நம்ம என்னப்பா ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்றதான் கேட்போம், நம்ம வசதிக்கு அதான் பெரிய காட்சி. இல்லாட்டி நம்ம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா, என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்க நிற்காய், அவன் பசிக்கு காசு இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். டிக்கெட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்போ அப்படி ஒரு சின்ன ரூம் தான் நிறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ் தஆலா கேட்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா? உலகம் என்ன, நம்ம ஊரே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே எத்தனை நாடுகள், நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது, எத்தனையோ இடங்களில் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவு உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படின்னு கொண்டோம் போகும் ரப்பேன்றான் அல்லாஹு தஆலா சொல்வான், லக்க மிதுலஹா உலக மிதுலஹா உலக மிதுலஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொண்டு இன்னொண்டு இன்னொண்டு இன்னொண்டு இங்கே அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான், 10 மடங்கு இடம் இருக்கு எடுத்துக்கொண்டுருவான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்கும் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான், இவன் நினைச்சுக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான். அவன் சொல்லுவானா, யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார். இவ்வளவு இரக்கம் உள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் பாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நாம் என்ன செய்ய, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க, நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், அதில் ஒரு மனுஷனை அல்லாஹு தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, அதனப்த கதா அதனப்த கதா அதனப்த கதா, இப்படி செஞ்ச இதை செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்சோன்னு, ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் அல்லாஹ் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்ட்டு அவன் நினைப்பான். அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறேன்ட்டு, நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோன்ட்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டேன் போன்றுவான் அல்லாஹ். ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறைய மறைச்சா நான் உன்னுடைய குறையை எந்த உலகத்திலையும் மறைச்சு மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற ஒரு மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம். அல்லாஹ் மறுமையிலையும் மறைப்பான். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ் மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவன். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மானுடைய கருணை இறக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்காக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நின்று வணங்குவோம். அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ரமலானின் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: உங்கள் முஸ்லீம் வானொலியில் சிந்தனை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
1: மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். நிச்சயமாக சூதாட்டம், சாராயம், சைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்லிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு தொழுகையும் விடுபட்டு குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, சவுத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ, சவுத்து ஷைத்தான் ஷைத்தான்களுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சவுத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது, இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கடா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும், அப்படித்தானே? ஒரு நல்லவர், ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா, உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கடா, உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கு கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மள படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மளோட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்கட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம், ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப அதெல்லாம் இல்ல. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கு, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை தான் பார்த்தீங்க, பாவம் தான் செஞ்சோம், ஒன்றை தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மளோட வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மளோட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ளை பார்க்கிறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான், இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அடே யோசிக்கணுமா இல்லையா, அடே தூங்குற நேரம் மௌத்தா போய்த்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்மளோட வீட்டுல, முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்லை அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்லை அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப்பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள். இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான். அதை இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்னைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள்ல முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு கொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான், அந்த பிள்ளை சொல்லுது எங்களோட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம், நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம், அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க, நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம், எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா எங்களோட ஒடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்கன்ற காரணம் என்ன சொல்லுங்க, ஷௌத்து ஷைத்தான். சினிமாங்க, சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா, பாதிப்பு என்ன தெரியுமா, எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடி போய் எப்படி கலியாணம் முடிக்கிறது, ஓடி போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடி போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடி போய் எப்படி மிரட்டுறது, ஓடி போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடி போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டில பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டான், பதறாங்க. எங்க இருந்துச்சு? ஷௌத்து ஷைத்தான், ஆடல் பாடல் நாடகம் தொடர் நாடகம் சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு மூன்று தான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்க சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து ஷைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதே.
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
3: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்கச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள் செல்வந்தர்கள் அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதை கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது, அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும், அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கிறார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான், மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு, ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள், இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர் அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன், அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா, இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை மூன்று நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்குச் செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய்க்கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்து விட்டான், மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்று விட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும், என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற, மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்கு சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசுடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிருடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போகிவிடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மன்னரிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்கு சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன், என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சர் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது, தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் 2வது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது, அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால் தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாவின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாவின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாவும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி muslimvanoli.com. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
4: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைதம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறான். வஹஷ்யத்துஹுமு ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நன்கு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணை துணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள். நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸி பாஸஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒருபுறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீது தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள், அல்லாஹ்விற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மாஉல் உம்மா, ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது, ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திருமிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடு நின்று யார் இரவில் தொழுவார்களோ, ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ, வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா, இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களாம். இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களாம். அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா, அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா, நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பான். இரவு 4 மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, ஹுசைன் நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வ தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, நம்ம எத்தனை நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுதிருக்கிறோம், நம்ம எத்தனை நபர்கள் 3 மணிக்கு எழுந்து 3/4 மணி நேரம் தொழுதிருப்போம். ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا قُرْآنَ பதிவு செய்கிறார். எப்படி இப்ப நம்ம எல்லாம் தொழுதும் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை, இது போன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இனி ஒரு கடமை என்ன தெரியுமா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி பார்த்து கேட்டார், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பதிவு செய்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதர்கள் யார் ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா, அல்லாஹுவின் தூதரே நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 14வது சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா, இல்லை அல்லாஹுவின் தூதரே, அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள், யாருக்கெல்லாம் ரப்பை நீங்கள் காண்பீர்கள், யாருக்கெல்லாம்

எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்தானி, இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னக்கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும். ரொம்ப லைலா மஜ்னுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள். இவர் மக்காவை சார்ந்தவர். ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம். ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம். இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கிவிட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரி குறிக்கிறார், ஹாய் தயாரி குதிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே, கொஞ்சம் யோசிக்கிறார், ரொம்ப இருளாக இருக்கு. அவர் திருப்பி பார்க்குறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்குறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இப்போ அந்த அனாக்கு சொல்கிறார், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்கிறார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், ஹுர்ரிம தாலிக், அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அப்போ அந்த அனாக்கு சொல்கிறார், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைய இரவு நீ என்னோடு தங்க வேண்டும், தங்க மறுத்தால் நான் சத்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார், நபித்தோழர் சொல்கிறார், எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார், ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதீனாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சு, ஆனால் அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடித்து கொள்ளட்டுமா, அனாக்கை நான் திருமணம் முடித்து கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார், யார் ரசூலுல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை, வேண்டாம், நீங்கள் போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத் துன்னூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். சஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு.
அழகே.

0: அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்லை, வீட்டில் உட்காருன்னு சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார். அப்ப அந்த பால் குடி உமா கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்தில் முடிச்சீங்க? இந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சீங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க. மனைவியே, அந்த பால் குடி அன்னை பார்த்தார்கள், உங்க பேரு என்ன, உங்க வாப்பா யாரு, உங்க உமா யாரு, எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னால், பெண்ணே உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். எப்படி இருக்கும் சகோதரர், கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. இந்த நபித்தோழனுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். மார்க்கத்தை பின்பற்ற, அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த அன்னிஸ், பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம், அத்துன்யா இம்திஹானுன் வபித்திலாஉன், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறைநம்பிக்கையுடைய ஆண் இறைநம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததிலிருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலல்லாஹ் சொன்னது வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்வாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், நாம தான தொழுகிறோம், நாம தான நோன்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம், ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப் அல்லாஹ் கவுமன் இபிதலாஹு, ஸஹீஹுல் புகாரி, யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களை தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய காதலர், அல்லாஹ்வுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா, ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் நுழைய முடியும். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர், அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை அந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனால தான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதில் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரின் மண்ணை அள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அநாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரின் மண்ணை எள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால் தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில், அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டார். வமின அன்னாஸ் மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன் அஸாபஹு கைரு நித்மஅன் நபி வைன் அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிர அத்-துன்யா வல் ஆகிரா ذلك هو الخسران المبين. மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவான், அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹ்வை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹ்வை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது, காரணம் பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன், என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பழமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சோதித்தார். இந்த 3வது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வடியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரியில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவப்படுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரழியல்லாஹு வருவாங்க. வந்து ஆயிஷா ரழியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆயிஷா ரழியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஐஷா ரழியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதாட்டிட்ட, நீங்கள் எப்போ வந்தாலும் சஹீஹுல் புகாரி, நீங்க எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வாள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனது சகோதரனை பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்குகிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நிறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: நபிகள் நாயகம் சொன்னார்கள், பதல் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பது காலில்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோப சுபசோபனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிலியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் வழங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்வி என்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையா மக்களிடத்தில் வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஏன் இதுக்கு சாம்பலாக நீங்கள் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணை, அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன் என்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. என்னடா இது புதுசாக போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்கள தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கல. அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கேரளாவுக்கு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி, இது என்னுடைய காதலி, அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் ஆசை ஊற்றுற மாதிரி பரபரப்பான நியூஸாக போட்டுட்டு
2: அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க, அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் இது. மேலத்திய நாடுகளும் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வானவில்ல தான் வந்து என்ன செய்வாங்க, போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்கிறாரு, கற்பனை பண்ணுறாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில் சில தூண்டல் துலங்குகளால் ஏற்படுது. வாழ்க்கையில் சிறுபிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், இதனால் அவங்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறான். ஆனால் சூழ்நிலைகள் என்ன செய்தன் சொன்னால், அவனுக்கு இன்னொன்றுல ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல ஆசை உண்டாகிறது காரணமே அவங்க சிறு வயதில் ஏற்பட்ட சில பாலிய துஷ்பிரயோகங்களும் அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும் அவன் பார்க்கக்கூடிய கதைகள், கேட்கக்கூடிய கதைகள், அவன் பழக்க அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தன்னு சொன்னா, அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன செய்யறான், ஒரு ஆண் மேல ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழப்போறேன் அப்படி என்று ஆசைப்படுறாங்க. இது இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவுக்கு பழகுறா, அவ பெண் தானே, பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டுட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் முடியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுகிறாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்வோம். இந்த உலகம் உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுபிராயத்தில் யாரோட பழகிறாங்க, ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேட்டில் போட்டுட்டு இருக்கு, சூழல போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுபிராயத்தில் இருந்து நம்ம எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில போனை மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ ஒரு கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூண்டு அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாமையே தீர்மானிக்க கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதை குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே நம்ம. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்கிறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க, பார்த்த பர்தா போட்டுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள், அந்த ஆதிலா அந்த ஃபாத்திமா ஒன்று செய்றாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்திருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான், உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மானம் செய்வது எவ்வளவு ஒரு மானம் செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுபிராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளை வழிதவர பாக்குது, ஏதோ லெஸ்பியனா மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பாக்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்ல, அவன் தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை, காரணம் நாம போக வேண்டிய இடம் மறுமையில் சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துக்கு தடையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். என்றால் அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதியற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமா சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனா அங்க கொஞ்சம் தவறு என்றால் உங்களோட தவறு, அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்க இடத்துக்கே வந்துருங்க, தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானத் அல்லாஹ் மனிதனை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச்சே வணங்க. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நிறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025. பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா பப்ளிங் என்னும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய ஏஎம்விஎஸ்எம் பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நஃபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும், நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வ யஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜ அலுகும் துக்குரானோ வைநாசா, சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேற எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தல. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான் இப்திலா சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான் கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃப் அலூன மாயுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள். நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ்ஊலுன் அன்ற இயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு தலைவர் அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடியவங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய்? எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சுருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சுருக்கான். அதே போல் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கா. எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குர்ஆன் நல்லா சொல்கிறான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால் அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, ரெண்டு மூணு இடத்துல வருது, வவசைனல் இன்சான பிவாலிதை எஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, வ வதஅத்துஹு குருஹா, வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு தலாதூன ஷஹ்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குதே சரியான கஷ்டம், அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள், பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க, அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கலை, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது, வஹ்ஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹ்மத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறோம், ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ்
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
6: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
7: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: என்றும் பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள், அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும்? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ், அல்லாஹும்மா ஹதிஹி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ், இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹுமையா முக்கல்லிவல் குலூப் சப்பித் கல்பகு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவன் அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பகு அலா தாஅத்திக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்டா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஹபிலி மினஸ்ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்னு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பிள்ளைங்க, நாம் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க? வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவங்க கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வ மின் ذுரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சிருக்காங்க பாருங்க. வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு. குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம ஸலா, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை, சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا அப்படி ஆரம்பிக்கும். உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூறாவில் எல்லாம் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க, கால ரப்பி இன்னி வஹனல் அகுமு மின்னி வஷ்த அலர் ரசு ஷைபா வலம் அகும்பி துஆயிக ரப்பி ஷத்தியா. எப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க. ரப்பிட்ட கேட்கும் போது எப்படிதான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒன்று தேவை, அல்லாட்ட வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்னி வஹனல் அவ்வுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு. அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிருச்சு. வஷ்த அலர் ரசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக ரப்பி ஷத்தியா, அப்படி இருந்தாலும் நான் உன்ட்ட கேட்குறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்ட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள். அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தையிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு அன்பளிப்பாக கொடு. உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தையீபா, அழகான, அதாவது தையீபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரிய அலைஹிஸ்ஸலாம் கேட்குறார். இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துவா இருக்கு, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துவா ரொம்ப முக்கியமான துவா, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா. வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகா அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துவா செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும். அதுதான் அஸ்திவாரம், பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு. பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள். யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்? தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுஃப்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை, அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால்தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கணும். அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வைன் ஹிப்தும் அல்லா தா அதிலூஃப வாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க. அல்லாஹ் சொல்றான், அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானா சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்திலே ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ண, பெற்றோர் சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐ இஷ்ஹதா அலா தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எழுத்துப்பிள்ளை நினைக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு வலதிக நஹல் தஹு மித்ல ஹாதா, அந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு. ஒரு குழந்தையினே மோச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக நஹல் தஹு மித்ல ஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகால லா, அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, அயசுருக்க ஐயக்கூனு இலைக்க ஃபில் பிர்ரி சவான், அயசுருக்க ஐயக்கூனு இலைக்க ஃபில் பிர்ரி சவா உன் கேட்குறாங்க. உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. காலபலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படிதான் நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும், அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம், அன்பாக இருக்கணும்.

0: புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன், யார், ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஹசன், ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்கிறாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது, அந்த பெற்றோருக்காக துவா செய்யுது, ரப்பிர்ஹம் முகுமா கமா ரப்பயானி சகீரா, என்ன எப்படி சின்ன பிள்ளைகளை என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லாஹ், ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான் சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யா அல்லாஹ் எனக்கு எப்படி இந்த தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா இந்த உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவானாம், லிஸ்திஃபாரி வலதிக்க லக்க, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்லுவான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குறது நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது, அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலூன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம்லிகுலக அன்ஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பி ரஹம் ஹுமாக்கமா ரப்பியானி சகைரா, சின்ன பிள்ளையில என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீம் பனீஹி வயாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளே இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி. லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிராத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மானில் வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்கிமி ஸ்வலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆஹா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும், தொழச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனாவு சபாசினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், ஏழு ஏழு வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறாங்க. பயிற்சி ஏழு வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறாங்க. வகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், பத்து வயசு வரும் பொழுது பிள்ளைங்கள அடிக்கணும் தொழுவைக்காக, தொழுவில்லைன்னா அடிக்கலன்னா வேகமாக அடிச்சிருது இல்லை, சும்மா லேசான முறையில். அப்போ மூன்று வருட இடைவெளி கொடுக்குறாங்க, ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயானில் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும் பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போன்ற நல்ல சபைகள், இது போன்ற மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து நான்கு விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன நான்கு சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிம் சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது இங்க. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்தில் இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள். நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்மிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், ஃபஜாபூஹு, அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில், ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ் செய்தால் என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்து விட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதினாவில் இஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதினாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம். தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும், அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதினாவில் நாம் இருக்கிறோம், நம் மதினாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி, அபியார் அலி கான யுசம்மா தில் ஹுலைஃபா, தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதினாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நான்கு மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும், அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக் கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உது செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான், மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்காத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நீயத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னாதான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து கழிவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. போய் ஹராமை அடைந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து எங்களுடைய நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து முழிந்தவுடன் இஹ்ராமுடைய நிலைக்கு செல்வோம். இஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில துப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக் கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை முழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். லப்பைக உம்ரதன், அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் என்ற நீயத்தை முழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக் இந்த தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து நம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ இரண்டு மூளையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது. அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாதானால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமை நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறு சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாபு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக கஅபாவை நோக்கி செல்வோம். தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள், தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாறி போடக்கூடாது, உடல் தெரியற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க,
1: தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் எஹராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்க கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். எஹராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும், தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லி. சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா தவாஃப், தவாஃபுல் குதூம் ஏழு சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, எஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து எஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும் முடிந்தால். அதுவும் முடியவில்லை என்றால் வலதுகரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜரத்துடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் இன்ன கரஜுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜலசூருடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு ஆண்களை உரசிக் கொண்டு ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜலசூருடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், மூன்று நான்கு முறை ஹஜரத்துடைய கல்லை தொடப்போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உம கல்லா கூலி தர மாட்டான், ஆண்களை முந்த போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவருடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜரத்துடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது, ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜலசூதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி, ஹஜலசூதுக்கு முன்னால வரக்கூடிய ருக்னுல் யமானி அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அதாபன் நார் இந்த துஆவை ஓதிக் கொள்வது சுன்னா. தவாஃபில் நான்கு சுன்னாக்கள், இரண்டு சுன்னா ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா இந்த நான்கு சுன்னாக்களும், நான்கு சுன்னாக்களும் ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா பெண்களுக்கு. சரியா, முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பல சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன், அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதலில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா, அதனால் இன்னொரு ஆள் துஆ செய்கிறாரு, அதனால் ஆமீன் சொல்றாரு, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை, தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா, தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜலசுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜல் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா, ஆறு முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா, இப்ப தவாஃபுடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃபில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும், திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். இப்ப தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன, எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃப் முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை, தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா, அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோய் உள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, உது. உது பிரியலாம், உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். லா கிலாஃப ஃபீ, அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்துவிட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம், அல்லது சிரமம் இருக்கும், வெளியே சென்று உது செய்து உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரிப் தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி, அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம், அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உது செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. இப்ப தவாஃப் முடியும், இஹ்ராம் அணிந்தோம், மீகாத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மகாம் இப்ராஹிம், வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம், அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால், அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ, எங்கிருந்துமோ, மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்அத் தொழ வேண்டும். முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது, எந்த புத்தகத்தில் படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ். சரியா, அது தெரியாத பட்சத்தில் நீங்க ஊதிக்கொள்ளுங்க. முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது. என்ன சந்தேகம் இருக்கா? படிச்சது தப்பு, இதுதான் சரியானது. சரியா, இரண்டு ரக்அத் சுன்னா தொழ வேண்டும். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும். சரியா, எங்கேயா தொழுது கொள்ளலாம. தொழுது முடிச்ச உடனே இடத்திலிருந்து எழுந்திரணும். துவா கேட்கிறவங்கிற பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. தவாஃப் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னால் மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்கே தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் அல்லது பள்ளியில் எங்குமோ. மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்அத் தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, ஜம்சம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்சம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்சம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்சம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாகிருன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற ஒரு பகுதியை மட்டுமே ஓதிக்கொள்ளலாம். புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். சொல்லிக் கொடுப்பேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? சஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். சஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், لا اله الا الله وحده لا شريك له، لا اله الا الله وله الحمد وهو لا اله الا الله له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لا اله الا الله وحده انجز وعده ونصر عبده وهزم الاحزاب وحده وهزم الاحزاب وحده ذكري ودي كله بين لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد هو على كل شيء قدير لا اله الا الله وحده صدق وعده انجز وعده وهزم الاحزاب وحده ذكري ஓதி கொள்ள வேண்டும். முதலாவது ஓதியதற்கு பிறகு விரும்பிய துஆக்களை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். அவசர அவசரமா சஃபாலிருந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம், ஏதோ துவாக்களை கேட்டோம், எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துவா செய்யலாம். துவா கேட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துவா செய்ய வேண்டும், மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். மூன்றாவது முறை திக்ரை ஓதியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மருவாமலையை நோக்கி செல்ல வேண்டும். போகக்கூடிய வழியில் ஒரு கிரீன் லைட் இருக்கும், பச்சை லைட். அந்த இடம் வரும்போது தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவின்படி அவர்களுடைய வழக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஓடியதற்கு ஏற்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். ஓட்டப்பந்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மருவாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. விரும்பிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மருவாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர نصر عبدا انجز لا اله الا الله وحدا انجز وعدا ونصر عبدا وهزم الاحزاب وحدا ذكري ஓதி கொள்ள வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் இந்த ذكري ஓத வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் ذكري ஓதி அங்கிருந்து கிளம்பி சஃபாவுக்கு வரணும். சஃபாவுக்கு வரக்கூடிய வழியில் மீண்டும் அந்த பச்சை லைட் வரும், அங்க மறுபடியும் மான்கள் தொங்கோட்டம் ஓடணும். இங்கேயும் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. இப்ப சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, கடைசிங்க முடியும் ஏழாவது ஓட்டம், ஏழாவது துங்கு ஓட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மருவாவில், மருவாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை, சரியா? கத்தரிக்கோல் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க முடிய. பள்ளிவாசல் நின்று முடியை வெட்டி கீழே போடாதீங்க, சுன்னா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அதனால எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி, ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள், விரல் நுனி அளவு, விரல் அளவு. இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம், சரியா? அங்க இருந்துதான் வெட்டணும் அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இக்லாஸ் விளையாடும், சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம். உம்ராக்கு வந்துட்டோம், முட்டடிக்காம போனா ஊர்ல உம்ரா செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்பாங்கிறதுக்காக முட்டடி கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டடிங்க, சொல்றேன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை அடிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்ல முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்போயும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதியில் சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சொன்னா. சிறந்தது முடியை மழிப்பது. ரசூலுல்லாஹ் இரண்டு முறை அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வே முடியை மழிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் வெட்டுபவர்களுக்கு? ரசூலுல்லாஹ் இரண்டாவது முறையும் சொல்லல, இரண்டாவது முறையும் சொன்னார்கள், மழிப்பவர்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. யார் ரசூலுல்லாஹ் முடியை வெட்டுபவர்களுக்கு மூன்றாவது முறை சொன்னார்கள், யா அல்லாஹ் வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு, சரியா? அல் இஹ்லாஸ் அதுல பேணிக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்காக முட்டடிக்காது, மற்றவங்களுக்காக முட்டடிக்கிறதை விட முடி வெற்ற சிறந்தது, புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது முட்டடிக்கல உம்ரா நிறைவேறல நிறைவேறல சொல்லுவாங்களுங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழைச்சு போடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது, ரெண்டே வருஷம் சாய்ஸா கொடுத்துட்டா. உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டி, நல்லா நன்மை அதிகமா வேணும் சொன்னா முடியை மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லைனா முடியை வெட்டி கொள்ளுங்க. இஹ்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய விருப்பம். இதுதான் உம்ரா, இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு என்று தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது, சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தா தான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில செய்யுங்க, ஜமாஅத்த செய்ய வேணாம், அதான் சிறந்தது. அப்பதான் இஹ்லாஸ் அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க, சரியா? ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்காதீங்க, சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும், கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதானமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும், அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க. சரியா? சாப்பிட்டதுக்கு பிறகு உம்ரா போக போற, அதனால சொல்றேன். அதிகமான நேரம் தவாஃபிலும் சஹிலும் துஆவிலும் அதிகமா இருப்போம், அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதி நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்து வந்துடலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட செஞ்சுதான் போகணும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்கள் அழைச்சிட்டு போய் அல்லாஹ் காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான், காஃபிர்களை தடுத்துட்டாங்க. ஹுதைபியா ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யல, புரியுதா இல்லையா? ஆனா நம்ம செய்வோங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம பத்து உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே, சாதாரணமா செஞ்சு போடலாம், இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம், மற்ற உம்ராக்கள் அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில், ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. இரண்டாவது உம்ரா, மூன்றாவது உம்ரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யும், அது உங்களுடைய விருப்பம். அது இஹ்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு, அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா, ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. இரண்டாவது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீக்காத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல. அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா? சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால் ஹைர். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? நம்ம மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுவதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான், ஏழு சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது ஏழு சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா? ரெண்டு ரக்கா ரெண்டு சுற்று சுட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மூணாவது சுத்து வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும், எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிளம்பும் போது தவாஃபில் விதா, இறுதியான தவாஃபை செய்வது. அது போகும்போது சொல்லித்தர இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃபில் கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை எட்டு நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடிச்சிருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை, காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மகரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆ புக்கு அதுக்கு தான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ ஓதுங்க. சரியா? காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதணும். ஃபரதான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும், ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க தொழுறது சிறந்தது இல்ல, ஹரம் இருக்கு. நம்ம தொழுற வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்ததே எட்டு நாள் நமக்கு, அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்கார்ந்து தொழுதுட்டு இருந்தா அதுல சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் துழுவ முயற்சி பண்ணுங்க. இக்காம சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வருஷம் கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சுக்கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும் சில ஹோட்டல்ல தவிர, அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபரத விட்டுறாதீங்க. ஃபரதான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபரதான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபரதான நிறத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. நான்காவது, எல்லா சுன்னா கழிவு போயிடுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹ்ருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மகரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா, இந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. சரியா? ஒரு வீடு கட்டுறதுக்கு துபாயில வாழ்க்கை அளிக்க வேண்டியதா இருக்கு, அல்லது ஊர்களில் சொத்து அளிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 12 ரக்அத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டுறான், ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரியா? அதனால 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை பேணி நிதானமா நிறுத்தி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. 5 வக்துக்கும் ஜனாசா தொழுகை நடக்கும் அல்லாஹ் நாடினால், சில வக்து தவிர ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளுங்க. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுடைய கூலி உஹுத் மலையளவு, இவ்வளவு பெரிய மலை பார்த்தமா இல்லையா, அவ்வளவு பெரிய மலையளவு நன்மையை அல்லாஹ் அந்த இரண்டு மூன்று நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதை பேணி தொழுதுட்டு வாங்க. சரியா, ஒரு ஜுசு குர்ஆன் முடிக்கணும், ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணிதான் தொழணும், சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும், ஜனாசா தொழுகையை தொழணும், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும். சரியா, ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காதே, எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க, எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க. சரியா, இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யார் யார் யாருன்னு நம்ம பழகல. இன்னும் 100 பேர் இருக்குமா இங்க, 100 பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் 8 நாளைக்கு இந்த கணவன்மார்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப் மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்கள் பெண்களா போகட்டும், ஆண்கள் ஆண்களா வரட்டும், சரி அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும். சரியா, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க எல்லாரையும். ஒதுக்கி வச்சு அவங்க அவங்களை ஹரமுக்கு அவங்க அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாம கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்ப பாசத்தில் கஷ்டங்களை பரிமாறதுக்கு அந்த செயல்பாடுகள் அமைச்சு கொள்ளும். சரியா, ஹரம பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்கள் ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவர் எங்க போனாரு? தவாப் செய்யும் போது உது கடமை வாஜிப். தவாப் செஞ்சிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் போய் உது செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்ல, தவாப் தொடரலாம். தவாஃபுக்கு தான் உது கிடையாது, ஃபர்தான தொழுகைக்கு உழு இதையா இல்லையா? குழந்தை கூட்டா கூட தெரியும். இந்த கடையில் இருக்காரு தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு உழுது செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்க முடியாது, உதவி செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். நீங்க தவாஃப்ல தொழணும் ஆசைப்படுறீங்க, ஃபர்த் தொழுகை நடக்கும் போது உதவு முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் உதவி செஞ்சுட்டுதான் உள்ள வரணும். உங்களுக்கு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னா மர்ணித்தவர்களுக்கு உம்ரா செய்யலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும், 5 நிமிஷம் பட்சத்தை முடிச்சிடலாம். இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷாஇரில்லாஹ், உங்க துஆ புக்ல இருக்கு, உங்க துஆ புக்ல இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل محمد كما باركت على إبراهيم

இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணுவிஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனார், அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏத்தி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம்ல, அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள் அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு, ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸ் ஆக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ, அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும்.

0: இப்போ நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேக்குமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா பெரும்பாலும்? சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமின்னா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாபு வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதினுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம்ம ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படித்தானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு? அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிகிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஷேக் வர நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு? டெக்னிக்கலா டவுட் வருது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாவுடைய மகனார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தாபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா, இறை தூதர் எல்லாமே இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே, வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வபனிய அன்நபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வபனிய அன்நபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ ஐ மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபினி வபனி அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டுமொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்கிகள் யாரு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டுமொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, இறைவா நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க, நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க, இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக நுஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன, இறைவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும், அகுலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளி வாசலில் தரிசு எடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷால அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானா, இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகில சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்வாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்கள்லையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அகில சுன்னாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியா இசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியா இசம் தவறு, ஷியா இசத்தினுடைய கொள்கை தவறு, இஸ்னா ஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியா இசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகிட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லா இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்கு தவ்ஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல உள்ள. அப்போ சுப்ஹானல்லாஹில் அஸீம், ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது, தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கிறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரில் பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்திலே இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு, தௌஹீத பத்தியும் ஷிர்க பத்தியும் தானே இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க, யாருக்கு எழுதிருக்கிறாங்க, இவங்கதான் ஷிர்கே இல்லையா, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிஸுல்லாஹ் தர்ஜுமா பண்ணிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிஸுல்லாஹ் உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும், பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்புக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது, இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பார்ந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க, இல்லை. யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள், அகில சுனாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் அன்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின், தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம்பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு நான்கு நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில ஒரு மூணு மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா, என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயம் நடக்கும், இங்க ஒரு பயம் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இல்ல ஒரு இருபது நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற நினைக்காதீங்க, தலைப்புக்கு உட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு மூணு மூணே கால் இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மளை எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா? ஓரமானில் ஓரமானில்லும்மா, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க. அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான்? அப்பமே ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணுவான். அது பொதுவா நடக்கிறது. அது இல்லாம வேற என்ன அனுபவம்? சிலைகள். வெரி குட். சிலை அப்படி போகும்போது கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான். அது ஒரு அனுபவம். வேற என்னத்தா? ஆட்டோக்காரனா? அது ஒரு பக்கம். வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்னன்னா, இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மளை வரவேற்கு. கேட்டிருக்கீங்களா? போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம அந்த பேகேஜோட வெளியே வரும்போதே அதிகாலையில் என்ன ஆகும்? சுத்தி கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், அதிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, அதிகாலையில இறங்குறோம், அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது. எங்க விடுது? மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல, மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், சைதாப்பேட்டை தாண்ட திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல உழுது. அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறோம், அங்கிருந்து ஒரு பாட்டு உழுது. நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம், அங்கேயும் பாட்டு. அல்லாஹு அக்பர் எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள். நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது, ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா. அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகிக்கிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும்போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னா. நீங்க மேடையில ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவன அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம தொழுந்துட்டு போனவன அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்தல் நம்ம ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆஃப் பண்ணி போட்டாங்க. திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுகை முடிச்சுட்டு அப்படி இறங்குற திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன விழுந்துகிட்டு இருக்கு? என்ன விழுந்துகிட்டு இருக்கு? இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதத்தை, எல்லா மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு. நான் ஏற்கனவே இன்னொரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும், எந்த ஊர்ல படிச்சோம்? நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான். அதுல முதல்ல நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம், நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆயிப்போச்சு. ஏலுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்ட போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான், எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான். அங்கே என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசு தான் போட்டிருப்பாங்க, எந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டு இலச்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் இதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்கும். சரி ஏறி போறோம், இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும் போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திடக்கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹு அக்பர், ஒரு மதங்கிறீங்க இந்து மதங்கிறீங்க எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்போ நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா, ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்க பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு, இப்பதான் அங்கங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாஷா அல்லாஹ், அந்த போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கை எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தரிசுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, ஷிர்க்கினுடைய அபுவாபு ஷிர்க், ஷிர்க்கினுடைய பாதைகள் என்ன, ஷிர்க்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம். நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதிலே இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயரை சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும், அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு ஏசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவன் இடத்துல போய், ஏண்டா இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டுல முஸ்லீம் ஸ்கூல்ல கிறிஸ்டியனும் அப்படிங்கிற. இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா பேசக்கூடாதாத்தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன், சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது. வி ஆர் நம்ம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த அதாவது வேர் இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காமல் இருக்கிறாங்க. அதனாலே நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன? தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸாக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக எவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம் அப்படிங்கறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்போ கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஉம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்கள். அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட, மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்திக்கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திடுவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திடுவோம் இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்க எல்லாம் காத்துக்கிட்டு நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியா அல்லாஹ், மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதே அல்லாஹ் என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன் என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும் இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகை பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானா? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய, அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையில இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்தியா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் சைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு யாவது ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம், அதெல்லாம் நம்ம கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது வருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு. இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை, அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது. அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது பெரும் பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படியே என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க, அப்படி தூக்கி வச்சு ஊட்டி விட்டு அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்லை. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான், யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு தூங்குவான், யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. அட, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதைப் போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதை போல. இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீத் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்துவிடக் கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுபிள்ளைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வல் ஹகீம், ஒரு வைஸ் பர்சன், ஒரு ஹிக்மத்துள்ள ஒரு ஞானி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குரான் வர்ணிக்கும் போது அவரை ஞானி என்கிறது. அந்த லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார். இது கால லுக்மானு லி இப்னிஹி வஹுவ யஅபுஹு யா புனை லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம். லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இப்னிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். ஆனா நம்ம 15 வயசு பையனை வச்சிருக்கிறோம், 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்கு, ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ள தான், அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் தஃபஸ்தஇன் பில்லா, நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த 4 நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரதோஸ் இருக்கார்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பா இருந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ள போயிட்டோம், 5-5:30 போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்கு 2 ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரி பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு உள்ளதா இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீதை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, தௌஹீதை பத்தி சொல்லு. சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுள தரணும். அவ்வளவு எளிதாக, அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு, அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது. அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்னு வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் இந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணுது, நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லயே எம்பசி பேஸ்ட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்மளது பிரைவேட் இந்தியன் ஸ்கூல், அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான் சிபிஎஸ்இ. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைகளை சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம்னா கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தி தகவலுக்காக இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஷ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவ பிள்ளைய போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குனு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூலு, அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீன் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானையாக, நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். வல்லாஹ், அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம், எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும், இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உக்குக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்று சொன்னார். அப்போ பெற்றோர்களுக்கு நோவிடை செய்வதென்பது எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான்? இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா? என்னதுதா? ரியா. ரியானா என்னது? முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்கள் செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம், அல்லாஹ் அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல, அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் நினைக்கிறீர்களே. தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பார்ட் பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுவை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ், எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள், ஓய்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, குடிநீரின்றி, கழிவறையின்றி படும் துயரம், துன்பம், இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். நமது உறவுகளுக்காக ஒன்று திரளுவோம், திரளுவோம், திரளுவோம். அமைதி போராட்டம், போராட்டம், போராட்டம். அமைதி போராட்டம்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
2: இணைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
1: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
2: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
1: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
3: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உம்மு ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க கடைசியாக தொழுவிச்ச தொழுகை மக்ரிபுடைய தொழுகை. நபி அவங்க கடைசியாக தொழுவிச்சது மக்ரிப் தொழுகை தான். ஏன்னா இஷா தொழுக நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம் வந்துட்டு, மூணு தடவை குளித்தாங்க, மூணு தடவையும் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ மக்ரிப் தொழுகை தான் கடைசியாக தொழுவிச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்ரிப் தொழுகையில் இந்த சூராவை தான் ஓதினாங்க, சூரா முர்சலாத். இந்த சூரத்துல் முர்சலாத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியை நரைக்க வச்சுட்டு ஓதிட்டு போகல. நரைக்க வைச்ச முடி சூறாக்கல்ல, இது முக்கியமான சூறா. இது இறங்கினது எப்பண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது. அப்துல்லா மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த சூறாவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்தே படித்தேன், நேரடியாக படித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாய் காயல், அதுக்கெல்லாம் படிச்சுட்டேன். நபி அவங்க ஓதுவாங்க, நான் பாடமாக்கிட்டேன். ஏனண்டா இதில் பாருங்கள், 10 தடவை அல்லாஹ் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி கொண்டு வரான். என்ன வார்த்தை அது? வயிலு யௌம இதில் முக்கதிபீன். உலகத்தில் உள்ள எல்லா பொய்யர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். யார் அல்லாவை மறுக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுக்கிறாங்களோ, அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் 10 எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார். இதில் இதில் அல்லாஹ் 3 கேள்வி கேட்குறார் எங்களை பார்த்து. இது குர்ஆன் வந்து சஹாபாக்களுக்கு இறங்கினது மட்டுமில்லை, எங்களுக்கு சேர்த்தார். தற்காலத்தில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு குர்ஆனுக்கு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில்? இருக்குது. அந்த தீர்வை தேடி எடுக்கிறது யார்? இதுதான் பிரச்சினை. இப்போ நீங்கள் 10 லட்சம் முஸ்லீம்களை சேர்த்து நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேளுங்க, யாராவது ஒரு ஆள் எழும்புங்க பார்ப்போம், 10 லட்சம் பேரில் முழு குர்ஆனும் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்க. ஃபோன் லேப்டாப் ஒன்றும் இருக்கப்படாது. என்ன இருக்கப்படாது? ஃபோன் இருக்கப்படாது, லேப்டாப் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் இதுவரைக்கும் 50 வயசு 60 வயது குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்கண்டா எழுப்பாற்ற கஷ்டம்தான். கஷ்டமா லேசா சொல்லுங்களேன். நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தலையில் ஏற்றின ஒரு ஆள் உங்களுக்கு தேடுறது கஷ்டம். ஏன்னா குர்ஆன் லேப்டாப் அழிஞ்சிடும், ஃபோன் இதெல்லாம் போயிடுமே. குர்ஆன் இருக்கணும் இங்கே தான், இங்கேயும் இங்கே இந்த ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்த முறை தான். குர்ஆன் எங்கட கல்பில் தலையில் ஓடிட்டுருக்கணும் குர்ஆன். அதனால தான் இந்த சூரத்துல் முர்சலாத்தையாவது இந்த ஒரு மணி தியாலத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. ஏன்னா பயான இதால் கேட்டு இதால் விட்டுட்டு போய்த்துருவோம். இந்த குர்ஆன் உடையலாது, குர்ஆன் உடையலாது. எங்கட கடைசியாகவும் இதை ஓதிட்டு மௌத்தாயிட்டோம்டா பாக்கியசாலி ஆயிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகையில் ஓதின சூறா பாருங்க, வல் முர்சலாத் உர்ஃபா ஓதுங்க, ஃபல் ஆஸிஃபாதி அஸ்ஃபா வன்னாஷிராதி நஷ்ரா ஃபல்ஃபாரிகாதி ஃபர்கா ஃபல்முல்கியாதி திக்ரா عذراً أو نذراً إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. எத்தனாவது? முதலாவது. என்ன சொல்கிறான் அல்லாஹ் இதுக்கிடையில்? தர்ஜுமா செஞ்சுட்டு போல சும்மா ஷார்ட் விளக்கத்தை சொல்கிறேன். காத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஒவ்வொரு காத்து இருக்கு, காத்திட வகைகள் இருக்குது. காத்திட இப்போ உதாரணமாக தமிழில் சொல்கிறேன்னா, ஸ்ரீலங்காவில் கச்சான் காத்தும்பாங்க, ஒரு காத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கச்சான் காத்து. ஒரு காத்திருக்குது, எத்தனையோ காத்திருக்குது. அந்த காத்தெல்லாம் குர்ஆனில் இருக்குது. சபான்னு ஒரு காத்திருக்கு, சபா. அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழித்து தப்பூர் என்ற காத்தால், காத்துடைய வகைகள். சரி, அதில் அல்லாஹ் நாலு அஞ்சு வகையான அல்லது நாலு வகையான காத்தில் சத்தியம் என்றான். இதில் சத்தியம் செய்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாக்களிச்சதெல்லாம் நடக்கும். இன்னமா துவாதுனல வாக்கையா, அல்லாஹ் வாக்களிச்செல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த நட்சத்திரத்துக்கு ஒளி இல்லாமல் போகுமே. வானம் வெடிக்குமே. அப்போ எப்போ? எதிர்காலத்தில் நடக்கிறத குர்ஆன் சொல்லியிருக்கு. பயத்தாட்டு, பயத்தாட்டு.

எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? துன்யாவுக்கு ஒரே ஒரு பேர் தான், துன்யா தான். கியாமத்துடைய நாளைக்கு எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? ஏன், அது வந்து லேசான நாள் ஒன்று இல்லை. இன்றைக்கு உலகத்தை எவ்வளோ பேசுகிறோமோ அந்தளவு கூட கியாமத்தை பேசுகிறது இல்லை. அது பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அது கியாமத்துடைய ஃபங்க்ஷனில் முழு உலக மக்களும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஹுசைன் ரதி அல்லாட தலையை வெட்டினாங்க, வெட்டி பிளேட்டில் அனுப்பினாங்களே இல்லையா? அல்லா இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டானா கொடுக்கலையா? இன்னும் கொடுத்துட்டானா கொடுக்கல இல்லையா? கொடுக்கல. அல்ல ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் உங்களுக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டு கேட்டு கிடைச்ச புல்லு. பாப்பா உமானும் தொழுதுட்டு இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில். கடைசி காலத்தில் அல்லாஹ் சொன்னான், பிள்ளைய தாரன் நான் தான் பேர் வைக்க போகிறேன், யஹ்யான்னு அல்லாஹ் தான் பேர் வச்சது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், இவருக்கு பெண்களுடைய ஆசை இல்லை, இவர் ஹசூர், இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவை இல்லை, ஹசூர். ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெண் இவரை விரும்பினான், இவரை முடிக்கணும், அவருக்கு ஆசை இல்லையே. அந்த பெண்ணு அந்த நாட்டு மன்னன் விரும்பினான், அவன் முடிக்கணும். அப்போ அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைக்கு ஒன்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் தொழுதுட்டு இருக்கிறாங்க, பின்னால் வந்து தலையை வெட்டிட்டு போயிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, மகண்ட தலையில் எப்படி இருக்கு, தலையை ஒட்டேல் மாது போகிறோம். அல்லாஹ் இதுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, தீர்ப்பு இருக்குது. இப்போ எங்களோட காலத்தில் எத்தனை விஷயத்தை பார்த்துட்டோம் நாங்கள், எவ்வளோ அநியாயம் நடக்குதோ, நடக்குதா இல்லையா? அநியாயம், அநியாயத்தை கேட்கல, அப்படி அநியாயம் நடக்குது. அப்போ இதுக்கு தீர்ப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கு தான் பதில் சொல்கிறேன், அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். ஹுசைன் ரதியல்லாட தலையை வெட்டினத்துக்கே அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டினவனுக்கே தீர்ப்பு கொடுக்கல, மையத்தை பற்ற வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். ஆ, மையத்தில் பற்ற வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். ஆ, தீர்ப்பு இருக்குது, இது தீர்ப்பு அல்ல. இதெல்லாம் பள்ளி உடைச்சவனுக்கு தீர்ப்பு இருக்குது, நாங்கள் அப்பருந்தே அதானே சொல்லிட்டு வரோம், தீர்ப்பு இருக்குது, அவசரப்படாத. எப்போ தீர்ப்புடைய நாளண்டா என்ன? மாதிராக்க கேள்விப்பட்டீங்க, மாதிராக்கன்னு குர்ஆனில் வருதா? லைலத்துல் கத்ருடைய சூராவிலே இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக அல் காரிஆ மல் காரிஆ. குர்ஆனில் 13 வமா அத்ராக்கரி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்டா? ஓதக்குள்ள கொஞ்சம் நோட்டம் விட்டு ஓதுங்கன்னு சொல்கிறேன், சும்மா அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடாதீ. குர்ஆனில் 13 ஒமா அத்ராக் இருக்குது, அதில் ஒன்று தான் இது. ஒமா அத்ராக மா யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்புடைய நாளண்டா என்ன? முதலாவது நம்ம அல்லாஹ் சொல்கிறான், வைலு யௌம இதில் லில் முகதிபீன், அந்த நாள் பொய்யர்களுக்கு நாசம் கிடைக்கிற நாள் அந்த நாள். முதலாவது இது மாதிரி சகோதர சகோதரிகளே 10 தடவை இந்த சூறாவில் பின்னால் வருது, அந்தந்த இடத்துல நிறுத்தாட்ட நாள் பாரு அப்படின்ட்டு அல்லாஹ் முதலாவது கேள்வி எங்களை பார்த்து கேட்குறான். எங்களை பார்த்து முதல் கேள்வி பாருங்க, என்ன ஓதுங்க? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் ஓதுங்க. ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين. இவ்வளவு கேள்வியை கேட்டுட்டு அல்லாட விட இதை என்ன கேட்கிறான் அல்லாஹ்? ஹிஸ்ட்ரி படிச்சுதானா எங்களுக்கு? என்ன ஹிஸ்ட்ரி? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் தான். ஆஹா, எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பிறக்க கூட ஜேஆர் ஆண்டார்,

0: அமெரிக்காவை டபிள்யூ புஷ்ஷாக இருந்தார், நாங்கள் பிறக்கிற நேரம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அல்லது ஈராக்கில் சதாம் இருந்தார், லிபியாவில் கதாஃபி இருந்தார், இப்படி தான் எங்கள்ட ஹிஸ்ட்ரி தெரியும். அல்லாஹ் சொல்லித்தாரான், இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி. என்ன கேட்குறான், அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களை நான் அழிக்கலையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட இப்போக்கு 6000 வருஷத்துக்கு முந்தி, ஃபிரௌன், நம்ரூத், இவங்களாம் அழிக்கலையா? நான் சும்மனு துபிஉஹுமுல் ஆகிரீன், அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு சமூகத்தை அவனை அழிச்ச என்ன, அல்லாஹ் தான் அழிச்சது. எங்கட காலத்தை நாங்கள் கண்ட அழிவுண்டா எதை கண்டோம், சுனாமி. சுனாமி அழிவா ரஹமத்தா? முஸ்லீம்களுக்கு ரஹமத், காஃபிர்களுக்கு அதா. அல்லாட அழிவோண்ட கண்ணால் கண்டோம் நாங்கள் சுனாமி. அல்லாஹு அக்பர், நடந்துடப்படாது அப்படி. எத்தனையோ பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்கிறோம். நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு நாட்டில் நான் தஹஜ்ஜத்துக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்டு தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டோம் சத்தத்துக்கு, ஒரு நாட்டில் 2000 ஆண்டு இருக்கும் பொழுது சுபவுல கேள்விப்பட்டு அந்த ஊரே எல்லாம் அழிச்சிட்டார். காலையில் போய் பார்க்குறோம், அந்த ஊருக்கு மேலே தண்ணி ஓடுது, இல்லை ஊர் இல்லை. இரவு இருந்துச்சு ஊர், ரெண்டு மலை அந்த ஊரை சுற்றி, ரெண்டு மலையில் இடி உளுந்து ரெண்டு மலையும் அப்படியே ஊரில் உளுந்துட்டு, கண்ணால் கண்டோம் இது. தண்ணி ஓடுது மேலே, அவ்வளோ பேர் இருந்துச்சு ஊரே. அல்லாவுடைய எச்சரிக்கை, அல்லாஹ் சொல்ல அழித்தோம் என்று சொல்லிட்டு ஒரு வாக்கு தாரான், கதாலிகன ஃபஅலு பில் முஜ்ரிமீன், இப்படித்தான் பாவிகளைக்கு நாங்கள் அழிப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதை பொய்ப்பிக்க போகிறீங்களா? அதான் அல்லாட பதில். இதை பொய்ப்பிக்க போகிறீங்களா என்று கேட்டுட்டு எத்தனாவது தடவை, ரெண்டாவது தடவை, வயிலு யௌம இதில் முக்கதிபீன், பொய்யர்களே அந்த நாளையில் உங்களுக்கு நாசம்தான். எந்த நாள்? எந்த நாள்? கியாமத். அப்போ எங்கட குர்ஆன் வந்து விளையாட்டு அல்ல, சும்மா அந்த தடம் படம் கடங்கண்டு ஓதிட்டு ஓடுறதுக்குள்ளே ஒன்று அல்ல. நீ இந்த நோன்புல மிஞ்சி இருக்கிற 15 இந்த முருசலாத்தையாவது ரிப்பீட் பண்ணு, ரிப்பீட் பண்ணு, ஒன்று சார், உருப்படியாக ஒன்று சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆன் கையில் இருக்க இல்லையே, எழுத்தில் இருந்துச்சா? சிலருக்கு சில சூரா தெரியும், சில ஜுசு தெரியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்கு. சார் ரெண்டாவது தடவை இது. அடுத்த கேள்வி கேட்குறான்லாம், ஒவ்வொரு என்ன உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன கேள்வி, அலம் நஹ்லு, ஓதுங்க, அலம் நஹ்லு கும் மிம்மாஇம் மஹீன் ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன் இலா கதரிம் மஅலூம் فَقَدَرْنَا فَنِعْمَ الْقَادِرُونَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ எத்தனாவது தடவை வந்திருக்குது? மூணாவது தடவை. என்ன கேட்குறான் அல்லாஹ், எங்கட ஒவ்வொருத்தரை பார்த்து இந்த கேள்வி வருது, இது சமூகத்துக்கு இல்லை. அலம் நஹ்லுக்கும் மிம்மாஇம் மஹீன், உங்களோட ஒவ்வொருத்தரையும் அற்பமான தண்ணியால் நாம் படைக்கலையா? எப்படி அல்லாட கேள்வி? மஹீன் இந்திரியம் நாங்கள் கழுவிடுவோம், ஸ்பெர்ம் நாங்கள் கழுவிடுற தண்ணி அது, அதால் தான் உங்களை படைச்சு அல்லாஹ் சொல்கிறேன். ஏன் அல்லாஹ் இதை சொல்லணும் இப்படி? எங்களுக்கு பெருமை வரப்படாது, எங்களுக்கு என்ன வரப்படாது, அல்லாஹ்கிட்ட பணிஞ்சு சுஜூத் செய்யும். அலம் நஹ்லுக்கும் மிம்மாஇம் மஹீன், அற்பமான தண்ணியால் உங்களை படைக்கலையா? சரி, அந்த தண்ணி எங்க ஃப்ரிட்ஜில் வச்சதா எங்களுடைய வச்சது? ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன், பாதுகாப்பான உங்களோட உம்மாவுடைய கற்பு இருக்குதே வகுத்துக்குள்ள, அதுக்குள்ள கொண்டு வச்சோம். எவ்வளோ காலம்? இலா கதரிம் மஅலூம், குறிப்பிட்ட காலம், 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு உயிர் வந்துச்சு. ஃபகதருன்னா, உங்களை செஞ்சது நாங்க. ஃபனிஅமல் காதிரூன், உங்களை எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு கடவுள் வாதாடேலுமா? தாயுடைய வயிற்றுக்குள்ள உங்களை உருவாக்கினது நான் என்று யார் ஒத்துற பொத்தத்திலிருந்து காட்டுங்க அப்போ எழுண்டா? எந்த மதத்துடைய பொத்தத்தில் காட்டுங்க எழுண்டா? எதை நாங்கள் சொல்கிறது காஃபிர்களை பார்த்து? ஏழும்டா காட்டுங்க பாப்பா, இந்த ஒரு ஆயத்து போதும் நீங்கள் திருந்துறது இஸ்லாத்துக்கு வார்த்தை. எங்கடா அல்லாஹ் எவ்வளோ தெளிவா! இப்போ விஞ்ஞானமெல்லாம் வந்த இன்றைக்கு தாரு, இது இறங்கி 1400 வருடம். அப்போ 1400 வருடத்துக்கு முன்னால் இதை சொல்லணுமெண்டா எவ்வளோ அல்லாட உண்மை விளங்குது. இன்றைக்கு இந்த கனடாவில் உங்களுக்கு தெரியும், கனடா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிடுச்சு. இங்கே தான் இருந்தார் இந்த சயின்டிஸ்ட் ஆக பெரியவர், அவரோட பேர் ஞாபகம் வருதில்லை. எனக்கு டிவி ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்கும் பொழுதே இவர் களிமாவை சொன்னார். ஏன்னா இதைத்தான் பேசினது. பேசிட்டு போகக்கொள்ளே இன்டர்வியூவில் கேட்டாங்க, சரி அப்போ நீங்கள் ஈசாவை ஏற்றுக்கொள்கிறீங்களா ஜீசஸை? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் பாஸ் அவுட் தானுண்டார். என்ன சொன்னார் அவரோட பாசையில்? ரெண்டு பேரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜீசஸும் ஒரே காலேஜ்லேருந்து வந்தார்கள் தான். ஏன்? படித்தவங்களுக்கெல்லாம் விளங்கும், இதை இந்த சூறாவை படித்தா விளங்கும். அது பிறகு இஸ்லாத்தை அல்லாஹ் மறுக்கையில் ஒருத்தரு அல்லாஹ் அதை சொல்லிட்டு 3வது தடவை சொல்கிறான் பாருங்க. வைலு யௌம இதில் முகதிபீன், இதையும் மறக்க போகிறீங்களா? அவளும் நாசந்தான். இது 3வது பாயிண்ட் போர்டர். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா அஹ்யாஅன் வ அம்வாதா வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாதின் வ அஸ்கைனாகும் மாஅன் ஃபுராதா ويل يومئذ للمكذبين. எத்தனாவது போர்டர்? 4வது வயல். இது என்ன ஆயத்து தெரியுமா? ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆள் கத்தினாரே, குர்ஆன்லே இல்லை மையத்தை அடக்கிறதுக்கு ஆதாரம் என்று. பார்லிமெண்ட்டில் ஒழுங்கான குர்ஆன் தெரிஞ்ச ஒருத்தரை நாங்கள் அனுப்பலையே, நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பலை, சும்மா அந்த பேர் ஆஃபீஸெல்லாம் அனுப்பி வச்சோம்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: மையத்தில் என்ன செய்யுது? தூங்குது. அல்லாட அந்த நுட்பத்தை பாரு. அப்ப மையத்தை பத்த வைக்கணுமா, மையத்தை அடக்கணுமா, என்ன செய்யணும்? ஏன்னா அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டானு, பூமி ரெண்டு தட்டு, மேல உயிருள்ள நீங்க கீழே மையத்தில் இருக்கோம். அஹ்யா அம்வாதா என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த பூமியில மலைகளை படைச்சிருக்கிறேன். உறுதியான மலைகள். அது மாத்திரமல்ல, எவ்வளோ மையத்துகள் பூமிக்குள்ள இருந்தாலும் தண்ணி எங்கிருந்து வாருது? குடிக்கிற தண்ணி எங்கிருந்து வாருது? பூமியிலிருந்து தானே. ஓ அஸ்கைனா கும்மன் ஃபுராதா, மதுரமான தண்ணி உங்களுக்கு குடிக்க தாரனே நான். அல்லாட குதிரத்தை பாரு. நீ தண்ணி எடுத்து குடிக்க கொள்ள, இதில் மையத்துகள் ஏதாவது கலந்திருக்காண்டு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? எத்தனை கிணம் இருக்கு? நான் கிணத்தண்ணியில் வளர்ந்தாக்கள் தானே. இப்போ தானே நாங்கள் வேறு வேறு தண்ணி குடித்து பழகிட்டோம். இன்றும் உலகம் சொல்லுது என்ன, கிணத்து தண்ணியை போல் சுத்தமான தண்ணி இல்லை. குளோரின் கலக்கப்படாத தண்ணி தானே சிறந்த தண்ணீர். எவ்வளோ மையத்துகள் இருக்குது பூமிக்குள்ள, தண்ணியை தாரது அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இதையும் மறக்க போறீங்களா? வைலும் யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். எத்தனாவது தடவை? நாலஞ்சா? நாலு. இப்போ அல்லாஹ் திரும்ப போகிறான். போர்டர் என்ன? குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ மவுத்து வந்துடும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதினையோ ஓதல்ல என்ன வந்துடும்? இப்போ நீங்கள், இப்போ நான் வந்து குர்ஆனுக்கே என்ன நேரத்தை கொடுக்குறேன், நீங்கள் குர்ஆனுக்கே நேரத்தை கொடு. கொஞ்சம் பேர் குர்ஆனே தெரியாமல் மௌத்தாயிட்டாங்க, ஆனால் ரெண்டு பேரும் மௌத்தாக தான் போகிறோம். யார் புத்திசாலி? புத்திசாலி யார்? இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுத்துட்டு போனான் இவன் புத்திசாலி. இந்த குர்ஆன் மௌத்தானத்துக்கு போகிறவா மௌத்தா முந்தியா படிக்கணும். பெரிய கவலை என்னண்டா, முஸ்லீம்களில் பலர் குர்ஆனுடைய ஒரு சூரா கூட தெரியாது. ஒரு சூரா வாழ்க்கையில் எல்லாமே செஞ்சிட்டாங்க, மாஷா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சிட்டாங்க, ஆறு ஏழு பிள்ளை பெற்றுட்டாங்க, ஊடு வாங்கிட்டாங்க, வாகனம் வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு மேலே ஊடு வாங்கிட்டாங்க, 65 வயசுலேயும் ஜாப் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சிந்தனை வரல என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இறக்கின குர்ஆனை கொஞ்சம் படிப்போமே, வாசித்து பார்ப்போமே, என்ன இருக்குது, ஒரு ஆலிம்கிட்ட போவோமே. ஏன்னா குர்ஆனை தனியாக வாசித்தவங்களும் விளங்கி முடிக்கல. அப்படின்னா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் தர்ஜுமத்து குர்ஆன் அடிச்சு அடிச்சு கொடுத்துப்பாங்க எல்லாரும். இந்த குர்ஆனுடைய ஒரு மெத்தட் என்னண்டா, ஒரு உஸ்தாத் படிச்சு கொடுக்கும். சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க, நபி சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, தாபியீன் தபஅத், இப்படித்தான் வந்துச்சு இந்த வழிமுறை. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து இந்த சூரா முர்சலா எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்காது உங்களுக்கு. ஏன் விளங்காது? நீங்கள் படிக்கல. உலகத்தில் பாருங்கள், சின்னொரு ஜிம் கூட போய் உங்களுக்கு என்னடா அது, ஜிம்மில் எவ்வளோ மெஷினரி. ஜிம்முக்கு போகிறீங்க, ஒவ்வொன்றுக்கு என்ன ஒத்தன் இருந்து பழக்கினா முதலாண்டு அதுக்கப்புறம் பழகுவீங்க. ஒரு சோறாக்குறது கூட யாராவது காட்டித்தரத்தானே ஒன்று, குர்ஆன் காட்டித்தரா போதேலுமா? வழிகாட்டி தேவை. அதனால் எஞ்சி உள்ள வாழ்க்கை பெறுமதியானது, எஞ்சியுள்ள ரமலான் பெறுமதியானது. ஒவ்வொரு சூறாவை ஒரு நாள் படிச்சிருந்தா சரி, அதை விடுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு சூறா படிச்சிருந்தா எங்களோட வயசத்தினுண்டே அந்நியமிக்க சகோதரர்களே, இன்னும் தாமதப்படுத்தாமல் உங்களுக்கு தெரியும், யகூதியல் 10 யகூதி இருந்தா உங்களோட இந்த ஏரியாவில் நல்லா கேளுங்க, யகூதிகிட்ட போய் உடனே ஒரு யகூதி ஆலிம் எடுத்துருவாங்க, கபாலான்றிக்கு அவங்களோட சூனியம் படிச்சிருவாங்க, உடனே படிச்சிருவாங்க. அந்தளவு அவங்கள்ட்ட முக்கியம் அது, எங்கள்கிட்ட குர்ஆன் முக்கியம். அதனால் மௌத்துக்கு இடையில் நீங்கள் எதை செய்யாட்டியும் பரவாயில்லை, இதை செஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ், குர்ஆனை படித்து கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் கியாமத்தில் சொல்லுவானா பாருங்கள், ஓதுங்க. انطلقوا إلى ظل ذي ثلاث شعاب لا ظليل ولا يغني من اللهب إنها ترمي بشرر قلقصر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين. எத்தனாவது அடை வருது? அஞ்சாவது. இது முக்கியமான ஆயத்து. இதுதான் சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் முடிய நரைக்க வச்சது முக்கியமான ஆயத்து. ஏ இந்த இன்தலிகூ ரெண்டு தடவை வருது பாருங்க. இன்தலிகூ கியாமத்து நாம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட எழும்புவோம். எழும்புவோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். என்னோட சூரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான், எடுத்து வாய்ச்சி பாருங்க. ரெண்டாவது சூரை பற்றி தனியாக பேசணும். அது வாய்ச்சி பார்த்தா உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும். இங்கே இருக்கிட்ட உடன் ஒஷாவால் இருக்கு சூர். தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழில் வாய்ச்சி பார். இந்த சூர் ஊதப்படுறது எப்படி? இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்கு. சூரை ஊதினத்தோடு எழும்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். எழும்பிடுவோம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிப்போம் என்ன, நைட்டுக்கு மழை பெஞ்சால் ஒரு தாவரம் ஒன்று காலையில் முளைச்சிருக்கும். என்ன அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்? உதாரணமும் சொல்லுவாங்களே, அவசரமாக துள்ளினா நேற்று பேஞ்ச மழைக்கு இன்றைக்கு முளைச்ச காளான்பாங்க. யார் சரி ஒரு ஆள் தடமாடுறாரு பேசுகிறாரு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன நைட் பேஞ்ச மழைக்கு காலையில் முளைச்ச காளான். ஏன்னா காளான் வந்து இரவு மழை பெஞ்சிருக்கும், காலையில் முளைச்சிருக்கும். இதே மாதிரித்தான் மழை பெய்யும், நாங்கள் கபறுகள்லேருந்து முளைச்சிருப்போம். எப்படி அல்லாட உதாரணம், ஒரு ஆள் மறுத்தா எப்படி வித்து விழணுமே மேலே வரணுமே? எலும்பினத்தோட அல்லாஹ் ரூஹ் அனுப்புவார். ரூஹ் உடம்புக்கு வந்ததோட அல்லாஹ் சொல்லுவான் காஃபீர்களை பார்த்து, இன்தலிகூ போங்க, நடைய கட்டுங்க, எங்கட பாச நடைய கட்டுங்க, போங்க எங்க, இலாமா குந்தும் பிஹி துகதிபூன், எந்த நரகத்தை பொய்ப்பித்தீங்களோ அந்த நரகத்துக்கு போ. திரும்ப இன்தலிகூ பாருங்க, அதே சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா? இன்தலிகூ நடங்க, இலா தில்லின் நதி சலாதி ஷாப, நடக்கும் பொழுது நரகம் மூணாக வெடிக்கும். எத்தனை வெடிக்கும் நரகம்? மூன்றாக வெடிக்கும் நரகம். லா தலீல், நரகத்தில் நிழல் இல்லை. நரகத்துக்கு நிழல் இருக்குதா? இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணுமான நிழலுக்கு போகும். லா தலீல், நிழல் இல்லை. லேடிஸும் குர்ஆன் எடுங்க, பேசிட்டீங்கன்னா பணிய போங்க தயவு செஞ்சு. லா தலீல், நிழல் இல்லை. வலா யுகுனி மினல் லஹப், லஹபன் என்ன தெரியுமா? லஹபுன்னு ஒரு பேர் இருக்கு, யார் பேர் சொல்லுங்க பாபு? அபு லஹப். லஹபன் என்ன? நெருப்பு கங்கு. நெருப்பு கங்குகளை விட்டு தப்பேல, அவ்வளோ நெருப்பு. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் தாயோட இறக்கமுடையவர். கேள்விப்பட்டிருப்போம் தானே? உண்மை. எப்போ தெரியுமா? மௌத்துக்கு முன்னால் தான். கபிரில் அல்லாஹ் தாயோட இறக்கம் உள்ளவன்பது போய் அங்கே அல்லாஹு அக்பர். அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அது இல்லை, அது குர்ஆன் சரியாக விளங்கல்ல. கியாமத்தில் அல்லாஹ் தாயோட இறக்கம் இல்லை, அல்லாஹ் கடின வேதனை செய்கிறவர். உலகத்தில் இறக்கம் அல்லாஹ். கண்ணை பொத்திரத்துக்கள்ல களிமாவை சொல்லிடும், திருந்திரும். கண்ணை பொத்தினத்துக்கு போகிற கிடைக்கிற ஒரு அடி போதும். கபருடைய ஹதீஸ்களை பாருங்க, சக்கராத்துடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்க. ஏழு ஆயத்தை குருவாள் சக்கராத்துடைய ஆயத். இந்த முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிர் எடுக்கும் பொழுது மலக்குகள் கண்ணத்திலையும் பித்தட்டிலையும் அடித்து அடித்து தான் உயிர் எடுக்கிறது. சும்மா எடுக்கிறல்ல உயிர். இது யாரோட கோபத்துக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறோம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிரையும் எடுக்கிறபடி அல்லாஹ் கண்ணத்தில் அறையிற சில மலக்குகள் பித்தட்டில் அடிச்சரிவா வெளியவா. அல்லாஹ் இறக்கமுள்ளவனா? அப்ப இறக்கமுள்ளவன் எங்க? உலகத்தில். உலகத்தில் இறக்கம். கபர்ல கொண்டு போய் மூணு கேள்விதான், ரப்பு யாரு, தீன் என்ன, ரசூலுல்லா. எங்களுக்கு நாலு கேள்வி, முஸ்லீம்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லாட்டி முதல் கொடுக்குற அடி இந்த தலையில், அது மட்டும் போதும். இதை விட்டு பாதுகாக்கத்தான் மனித சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் விளையாட்டும் இல்லை, பொய்யும் இல்லை. இது அப்போ அல்லாஹ் சொல்லுவான்னு, இங்கே நிழலும் இல்லை, நெருப்பு கங்குகளை விட்டு தப்பவும் முடியாது. இன்னஹா தருமி பிஷரரின் கல் கசுர். நெருப்பு பத்துமாம் கோட்டையை போல, கசுரண்டா கோட்டை. அல்லாஹ் சொல்றான், இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? வயிலு யௌம இதில் முகதிபீன். எத்தனாவது தடவை? அஞ்சாவது தடவை. பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் வயில். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, ஹாதா يَوْمُ لَا يَنطِقُونَ وَلَا يُؤْذَنُ لَهُمْ فَيَعْتَذِرُونَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ. எத்தனை தடவை? உங்களோட குர்ஆன் இருந்தா அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மார்க் பண்ணீங்கன்னா மவுத்து வரைக்கும் விரிக்கும். தனியாக குர்ஆன் ஒன்று இருக்கும் உனக்கு கையில், ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி, வாகனம் இருக்கிற மாதிரி, வைஃப் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஒன்று இருக்கும். அந்த குர்ஆனில் எழுதும் சைடில், மௌத்துடைய நேரம் அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும். ஹதீஸில் வருது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸவ், அந்த குர்ஆனை தான் தூக்கி மகனுக்கு கொடுக்குறேன். மகன் வச்சிக்க, மகன் பார்ப்பார், வாப்பா எழுதி வச்சிக்க. இப்படி குர்ஆன் மதீனாவில் இருக்கு. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று, அந்த மியூசியத்தில் போய் பாருங்கள். நூற்றுக்கு மேலே குர்ஆன் இருக்கு. அதிகமான குர்ஆன் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எழுதின குர்ஆன் தான் இருக்கு. தங்கத்தால் எழுதிக்கா குர்ஆன், ஏன்னா பெருமதி தானே, பெருமதி. என்னிட்ட ஒரு குர்ஆன் ஒன்று இருக்கு, தர்கா டவுன்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இவர் அட்டாலச்சியில் ஒரு குர்ஆன் ஒன்று இருக்கு கையால், அவர் பிரின்சிபல் ஷர்கி பிரின்சிபல் இருந்தார், அவர் எழுதினார் கையால் குர்ஆன். முந்தி எங்கட அப்பா மாரெல்லாம் குர்ஆன் கையால் எழுதி வச்சுருந்தாங்க, ஒரு குர்ஆன் அதில் எழுதி வைப்பாங்க, ஷார்ட் நோட், அதை கொடுத்துட்டு போவாங்க வாரிஸ். ஒவ்வொரு நம்பரை போட்டு வைக்கணும். அப்போ இப்போ எழுதி வச்சிங்கண்டா, நீங்கள் ஒவ்வொரு ரமலான்லேயோ எப்போ ஓதினாலும் சிந்தனை இருக்கும், உங்களுக்கு சிந்தனையில் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதியல்லாட குர்ஆன் இருக்கா இல்லையா துருக்கியில். உஸ்மான் ரதியல்லாஹுவான் கடைசி நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே நான் இரவு அபுபக்கர் உமர் ரதியல்லால கனவுல கண்டேன். சொன்னாங்க அபுபக்கரும் உமரும் என்னை பார்த்து, உஸ்மான் இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப்தாருக்கு ஷைதாயிடுவாங்க. அசர் நேரம் குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருக்கிறாங்க, பின்னால் வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க. அந்த ரத்தம் அந்த குர்ஆன்ல விழுந்துச்சு. உஸ்மான் ரதியல்லாஹு குர்ஆன், அந்த குர்ஆனை தான் துருக்கியில் வச்சுக்காங்க. இன்னும் இருக்குது, ரத்தத்தோடு இருக்கு குர்ஆன். இப்போ எத்தனை வருஷம்? 1300 வருஷம் குர்ஆன் இருக்கு. இங்கே அகாக்கான மியூசியம் ஒன்று இருக்கு, போய்ப்பீங்களோ தெரியா, நான் ஃபுல்லாக பார்த்தேன். நான் இதில் போய் சும்மா பாருங்கள், அகாக்கான் கொண்டு வந்திருக்கிற குர்ஆன்களை கிதாபுகளை இதெல்லாம் பழைய கையெழுத்துகள் முஸ்லீம்களுடைய. இவருக்கு எப்படி கிடைச்சோ தெரியும். ஹைர் அல்லாஹ் சொல்கிறான் இதில், ஹாதா யௌமுலா யௌதிகூன், கியாமத்துடைய நாள் இருக்குது, யாருக்கும் பேசலாதன. அப்போ என்ன, அல்லாஹ் தீர்ப்பு தருவோம், பேசுகிற இடம் இல்லையாது. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கும் அனுமதி இல்லை. எப்படி அப்போதான் எல்லாம் மன்னிப்பு கட்டுருவான், என் குடும்பம் பிள்ளை சொத்து, அதால் குர்ஆன படிய கிடைக்கல, இஸ்லாத்தை தழுவ கிடைக்கல. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லை அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிட்டு வயிலு யௌம இதில் முகல்லிபீன், ஆறாவது தடவை, பொய்யர்களே இன்று உங்களுக்கு நாசம்தான். அது பொறல்லா போதுங்க, ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் ஜமஅனாகும் வல் அவ்வலீன் ஃபஇன் கான லகும் கைது ஃபகீதூன் வயிலு யௌம இதில் லில் முகதிபீன். எத்தனாவது தடவை, ஏழாவது தடவை. இப்போ சொல்கிற அல்லாஹ் ஹாதா யௌமுல் ஃபாசில், இன்றைக்கு தான் தீர்ப்பு தரப்போகிறேன். அப்போ தீர்ப்பு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு இருக்குது. எல்லா அநியாயத்துக்கும் தீர்ப்பு வரும். ஜமானாக்கும் வல் அவ்வலீன், உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் இவ்வளோ சேர்த்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்ற. எங்கட வாப்பா, வாப்பாட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார், அவடத்து எல்லாரும் இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு சவால் ஒன்று விடுவான், என்ன தெரியுமா, ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதூன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யலும்னா செஞ்சுவார். யாருக்கு செய்ய சூழ்ச்சி, அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கைதுன்னா என்ன, சூழ்ச்சி செய்யலும்னா செய்ய பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஏழாவது தடவை வயிலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்கிறான், முத்தகீன்களை பற்றி போதுங்க. இன்னல் முத்தகீன ஃபீ திலாலின் வஅயூன் وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை, எட்டாவது தடவை. அல்லாஹ் சொல்கிறான் தக்குவா உள்ளவங்க நோன்பு பிடிச்சி, தக்குவாக்கு தான் நோன்பு பிடிச்சோம், நோன்பு பிடிச்சி அது தான் தக்குவாக்கு தான். குர்ஆன் இப்போ ஓதிட்டிக்கோம் என்னத்துக்கு, டைம் பாஸிங் பண்ண, அசரத்துக்கு டைம் இருக்கி, டைம் பாஸ் பண்ண பயம் பண்ணுறாரா, இல்லை ஒருத்தரும் டைம் பாஸிங் இல்லை இடத்துல, எல்லாம் தக்குவாவாடே, நோம்பால தக்குவா, ஹஜ்ஜி செஞ்ச என்னத்துக்கு, நாங்கள் ஹாஜின்ற பேர் எடுக்கவா, தக்குவா, தொழூர் என்னத்துக்கு, தக்குவா. அல்லாஹ் சொல்கிறான் முத்தகீன்கள் ஃபியதிலாலிவாயூன், சொர்க்க நிழல்களிலும் ஊற்றுகளிலும் இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஊற்றுகள் இருக்குது. ஃபியதிலாலிவாயூன் வஃபவாகி, ஃபவாகி பழங்கள் இருக்குது. மிம்மாயஷ்டஹூன் விருப்பமான பழம், என்ன பழம் வேணும் உங்களுக்கு, சொர்க்கத்துடைய பழம்தான் முக்கியம். வஃபவாகிஹமிம்மாயஷ்தஹூன். அல்லாஹ் சொல்லுவான், குலு வஷ்ரபு ஹனியா. ஹனியான்னு பேர் இருக்குது அவங்களோட பிள்ளைகளுக்கு, ஹனியான்னு பேர் வைப்பாங்களே ஹனியான்னு, அதான் ஹனி, இந்த ஹனி தானே அது. சாப்பிடுங்க குடிங்க சந்தோஷமா. ஏன் பிமா கும் தாமலூன், உலகத்தில் நோம்பே நீங்கள்லாம், உலகத்தை சாப்பிடல குடிக்கல நோம்பு உங்களுக்கு எல்லாம் சாப்பிடல எல்லாம் குடிக்க, இங்கே சாப்பிடுங்க குடிங்க, இதுதான் ஜோப்பு உங்களோட. குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா கும் தாமலூன் இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்கள் இப்படித்தான் நல்லவங்களுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லிட்டு அல்லா இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? வயலு யௌம இதில் முகதிபீன், எத்தனா தடவை? எட்டாவது தடவை. பொய்யர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, உலகத்தில் காஃபிர்கள் முஸ்லீம்களோட நல்லா அரிக்காங்களே, ஜொலி அரிக்காங்களே, முஸ்லீம்களே கவலை தானது. முஸ்லீம் நாடுகளை பார்த்தா எல்லாம் வங்குரோத்தில் இருக்குது, எல்லா முஸ்லீம் நாடுகளுடைய பணத்தை பார்த்தா கீழே இருக்குதே, என்ன சொல்கிறது? இதுதான் அல்லாஹ் பதில் சொல்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வ ரசூலை மறுக்கிறவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓதுங்க, குலு வ தமத்தஉ கலீலா இன்னகும் முஜ்ரிமூன் வைலு யௌம இதில் முகதிபீன். ஒரு ஆயத்து தான், ஒரு ஆயத்தோட பதில் வந்துட்டு, குலு வ தமத்தஉ, நல்லா சாப்பிடுங்க நல்லா அனுபவிங்க. தமத்தான்னு என்ன தெரியுமா? தமத்தோட வார்த்தை அரபுல பாவிக்கிற மாடு ஆடை மேய விடுற, நல்லா மேயுங்க. குலுவ தமத்தாவு, அது என்ன வார்த்தை இருக்கு? கலீலா, அரபுல கலீல தானே, கொஞ்சம் நல்லா விலகி கொள்ளுங்க. தங்கத்தால் ஊடு கட்டி உலகத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் தான். எதால் ஊடு கட்டி வாழ்ந்தாலும்? கனடாவில் தங்க ஊடுன்னு கட்டியிருக்கார் ஒரு ஆள், அதுவும் அவர் கொஞ்சம் தான். ஏன் ஆகரத்தை வச்சு பார்க்கும் பொழுது, குலுவ தமத்தாவு கலீலா, ஏன் இன்னகும் முஜ்ரிமூன், நீங்கள் பாவியலே, கொஞ்சம் அனுபவிங்க உலகத்தில் என்று சொல்லிட்டு அல்லா ஒன்பதாவது தடவை, வைலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அது பொருள் அல்லா ஓதுங்க.

0: ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை? பத்தாவது தடவை. அல்லாஹ் சொல்றான், வஇதா கீல லஹும் ருக்அஉ, அவங்கள பார்த்து தொழுங்கப்பா ருக்கு செய்யுங்கன்னு சொன்னா, லா யர்க்அஉ, தொழமாட்டார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி? எங்களை குடும்பத்தில் இருக்கிறாங்க, கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க. வஇதா கீல லஹும் ருக்அஉ லா யர்க்அஉ. அல்லாஹ் பத்தாவது தடவை சொல்றான், வைலுன் யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஓதுங்க, ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யூமினூன். இதுக்கு பிறகு எதைத்தான் உனக்கு சொல்லி நீ நம்ப போகிறாய்? இதை சொல்லி எல்லாம் முடிக்கிறேன். இந்த பத்து தடவை எச்சரிச்சிட்டேன், இதுக்கு பிறகு நான் எதை சொல்லி தான் நீ நம்ப போகிறா என்று சொல்லி அல்லாஹ் என்ன சூரா முடிக்கிறான்? சூரத்துல் முர்சலாத் அல்லாஹ் முடிக்கின்றான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவை மௌத்து வரை மறந்துடப்பட மறக்குமா? மறக்குமா? மறக்காது இன்ஷா அல்லாஹ், மறக்கக்கூடாது. இதை மக்களுக்கு சொல்லும், அதுதான் உங்களை குர்ஆன் எடுத்து உங்களை படிக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு இந்த சூறாவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விளங்கி இருந்தால் சந்தேகம் வரும். இதுக்கு மேலே நீ பேச இயலாது. இந்த சூறாவுக்குள்ளே ரங்கலஞ்சால பேத்துறாதீங்க. இந்த சூறா முர்சலாத்துக்குள்ளே உங்களுக்கு இது விளங்கல்ல அப்படின்னா கேளுங்க. எல்லோரும் விளங்கிட்டாப்ப, கூடுதலாக விளங்கிட்டா இவன், சந்தேகம் இல்லை. இப்போ மக்களுக்கு இதை மக்களுக்கு சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ், மனைவிமாருக்கு சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கூட்டாளிமாருக்கு சொல்லுங்கள். முர்சலாத் இந்த ரமதானில் 15 நாள் மீதமாக இருக்குது, திரும்ப திரும்ப எந்த நாளும் ஓதி பாருங்கள், அப்போ நிற்கும் சந்தேகம். இனித்தான் வரப்போகுது, இனித்தான் சந்தேகம் வரப்போகுது. பத்தையும் மார்க் பண்ணுங்கள் குர்ஆன், 1, 2, 3 மார்க் பண்ணுங்கள், ஓதிட்டு வாங்க. அப்படி பாடமாயிரும் உங்களுக்கு, உங்களுக்கும் அல்லாஹ்ட பயம் கூடிடும், அச்சம் கூடிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்கிறவங்களோட கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. கடைசி பத்து வருது, இத்திகாஃபுடைய அமல், சதக்காவுடைய அமல், குர்ஆனை விளங்கி ஓதுகிற அமல்களில் அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை செலவழிக்க தௌஃபிக் செய்வானாக. வாஹுரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹ் தபாரக வ தஆலா பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا هل ادلكم على تجاره تنجيكم من عذاب عليم. وقال تبارك وتعالى ايضا اولئك الذين اشتروا الضلاله بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. صدق الله العلي العظيم. الله في நல்லடி யார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றார். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன் அல்லாஹ் அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்துக் கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள், சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது, வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன் காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு, உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்குரிய வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால் ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம். கொஞ்சம் காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டோம் அது தெரியும். ஆனாலும் கொஞ்சம் காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸுடைய வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணிப்பூவி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுபஹான் அல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேறு எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகி விட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல உண்டு சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்கள் பார்க்கலும் எங்களுடைய சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர், நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள், சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம், அவங்க யாருண்டா,
3: அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்கில் வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபானதா, எதுக்குமே இல்லை. புள்ளையோட விருப்பம் வாப்பட விருப்பம். புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வாதிகார போக்குடையவர். இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார். எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தியும் அழகி கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யாரை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ், அது ஒரு உலகம். மூணாவது வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்களோட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும், எங்களோட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்களோட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி மாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு கல்வி நடவடிக்கைகள் தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கலைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா பிந்தினோர்கள் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்சம் பேருதான் என்று அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்மளுக்கு கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்ம எம்மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தன்னை பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுமகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு புள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? என்ற குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? என்ற பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரே? நான் ஒரு சர்வாதிகாரியா? என் வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையிலிருந்து ஆபீஸிலிருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகி விட்டால் சர்வாதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். வாப்பா மகன் ஃபஃப வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வஃபஹம்னாஹா சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது, இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வாப்பா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய வாப்பா, அவர்களுக்கு இன்னும் 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், தாவூத் அலை இஸ்லாத்து போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும், இப்ராஹிம் அலை இஸ்லாத்து போல வாப்பாவாக இருக்கவும் மேலும், போல வாப்பாவாக இருக்கவும் மேலும்,

உருவாயாக. சுபஹானல்லாஹ். என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ் இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிஸ் இருக்கிறார், வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. எரிசுனி வயரிசு மினாலி யாகூப். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்துவிட்டது. எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷயாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ். சுபஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன். ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன். அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுபஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பர் உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுபஹானல்லாஹ். வாப்போட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு. ஏ மகனே, என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுபஹானல்லாஹ். அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, இல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக், உன் பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவனு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என் முகத்தில் முடிச்சாதே, முகத்தில் முடிச்சாம தொலைஞ்சி பெய்த்திடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுபஹானல்லாஹ். இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா. எப்படிப்பட்ட வாப்பா? எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு? ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனையல தக்ஸு சுருயா பேசுறாரு. கனவு கண்டு சொல்றாரு வாப்பா, மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ், கண்ணூத்த பத்தி அட்வைஸ் பண்றாரு. யா புனையல தத்குலு மின் பாபின் வாஹித், ஒரே கதவுக்குள்ளால நுழையவானம், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. கண்ணூத்த பத்தி பேசுறாரு. குர்ஆன் சொல்லுது, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பாவாக வச்சு முழு உம்மத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்பா இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய்
ஒரு பால் கிணத்துல தூக்கி வீ

0: சிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, وجاءوا على قميصه وجاءوا على قميصه بدم كذب. உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த ஆய்க்கு இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி. வஜாஊ பிதமின் அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோன, ஏண்ட மகன ஓனாய் சாப்பிட்டு இருக்குது ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுரும் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்து விட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவனோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி தம்பிய தூக்கி ஒரு பால் கணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கை அமைச்சுக்குங்க. சபுரும் ஜமீல், அழகான பொறுமை. அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல சுபஹானஹு தஆலா, இரண்டாவது கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறு படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் சுப்ஹானல்லாஹ், கல்ல கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அழுது அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுரும் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க, பொறுமை தான், பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்லுது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத். குர்ஆன படியுங்கள். சூரத்து ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன தெரியுமா? வல்லதீன சபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் வ யத்ரஊன பில் ஹஸனத்திஸ் ஸய்யிஅ أولئك لهم عقب الدار جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுறான், நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன், மனைவியுடன், சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உமா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிக்கிறாங்க. முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காண இயலாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் வமன் சலஹ மின் ஆபாஇஹிம், ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேர புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சிய சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். வமன் சலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், நாங்க எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. ஒன்றே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லி சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்கட இபாதத்தை வச்சு, எங்கட வணக்க வழிபாட்டை வச்சு, எங்கட தொழுகையை வச்சு, எங்கட தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க. திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோ, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா? அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
2: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

أسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

0: حول جهنم.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம் நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபஹ் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதக் அல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: الكيل وتصدق علينا إن الله يجزي المتصدقين.